நேரம் 5:42. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் எமது முதல் அலைவரிசை. மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948

ஆஷாட மாதம் 8ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணி மாதம் 15ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:51. நாட்டை ராகத்தில் மங்கள இசை.

0: நாட்டை ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: நீத்தார் பெருமை மூன்றாம் அதிகாரம் எட்டாவது குறட்பா.
3: நிறை மொழி மாந்தர் பெருமை நிலத்து மறை மொழி காட்டிவிடும்.
2: பயன் நிரம்பிய சொற்களை உடைய துறவிகளின் பெருமையை அவர்கள் கூறிய மந்திரங்களாகிய சொற்களே அறிவிக்கும்.
3: நிறை மொழி மாந்தர் பெருமை நிலத்து மறை மொழி காட்டிவிடும்.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
0: நிலையம் தரும் நிகழ்ச்சிகள் இன்று எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சூத்தில்லை வனம் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகம். 6:35 வயக்காடு. தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். காலை 7 மலரும் காலை மலரில் செவிச்செல்வம் வழங்குகிறார் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன. காலை 8 மனம் திரும்பும் பாடல்கள் தரும் இதயராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் இதயராகம். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9

மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பில் வானம் வசப்படும். மனநல மருத்துவர் டாக்டர் எம் சுபாஷினி அவர்கள் பங்கேற்கும் நேரலை. காலை 10 மணிக்கு உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30க்கு அக்னி நட்சத்திரம் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் இருபட பாடல்களாக. முற்பகல் 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் உங்களோடு நாங்க. பகல் 12:10க்கு மங்கையர் உலகம். பெண்களுக்கான தனிமை தருணம் பற்றி தோழியர் பகிர்ந்து கொள்ளலாம். காதோரம் கவிப்பாடி வலம் பெறும் 1 மணிக்கு மதுர கீதம். 1:45க்கு மாநில செய்திகள். பிற்பகல் 2:15க்கு வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் தீவன மேலாண்மை குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி கதிர்வேலன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். பிற்பகல் 2:30க்கு திரைக்களஞ்சியம் தாராசுரம் விஜயா கைலாசம் அவர்களின் திரை இசை தொகுப்பில் இருந்து. இசைத்தூரல் வலம் வரும் பிற்பகல் 3 மணிக்கு. மாலை 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் வழங்குவோர் வசந்தன்கோ. மாலை 4:30க்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ணக்கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை 5 மணிக்கு. 6 மணிக்கு ஆரவாரம். 6:15க்கு நலம் தரும் யோகா யோகா பயிற்றுனர் பி பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்கள். மாலை 6:30க்கு மாநில செய்திகள். பண்பலையில் 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45க்கும் உற்சாகம் உச்சம். இதில் எனது புத்தகம் எழுத்தாளர் இனித்தி அவர்களின் பங்கேற்பில். 7:25க்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் காய்கறி சாகுபடி பற்றி திருச்சி திருவள்ளரை எஸ் மாதவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். 8:05க்கு ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம் தொடர்ந்து இரவு இசை இனிமை. 80-90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 9:15க்கு இசைந்து வரும் இனிய ராகம். 10 மணிக்கு ஞாபகம் வருதே. முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 மணிக்கு அரங்கிசையில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு. பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம் திரையிசை. பகல் 12:10க்கு சங்கீத சாரலில் செம்மங்குடி ஆர் ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களின் பாட்டு. மாலை 5:30க்கு NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு 7:10க்கு அரியலூர் மாவட்ட செய்தி மடல். 9:15க்கு செய்தி சுடர். இரவு 10 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சவிதா நரசிம்மன் அவர்களின் பாட்டு. கேட்டது நிகழ்ச்சி நிரல். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிகளுக்கு 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240-102-1, 246-102-1 2 தொலைபேசி எண்களின் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

மரபிசையோடு பண்ணிசை, தரமான தகவல்களோடு அருமையான திரையிசை தரும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு எப்போதும் இணைந்திருங்கள். இது நேயர்களுக்காக நேயர்களால். இன்னும் சில நொடிகளில்

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை

0: நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்து வருவதால் அருவிகளில் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுகிறது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒருசில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: 6:02 திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்கலாம் பாரதி பண்.

0: ஆண்டாள் இசையில் பி ஜெயச்சந்திரன் பாடியது பாரதியார் பாடல். சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi attended the National Day celebrations marking the 50th anniversary of independence of Seychelles. Mr. Modi attended the celebrations as the guest of honour, becoming the first Indian Prime Minister to be accorded this honour. An Indian marching contingent comprising Navy,

0: ஊர் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவிரியின் கிளை நதியான அரசலாற்றங்கரையின் இயற்கை எழில் சூழ்ந்த அமைவிடத்தில் காரைக்கால் அமைந்துள்ளது. இவ்வூருக்கு அருகில்தான் சிறுநள்ளாறு என்னும் திருத்தலம் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற திருத்தலமாக இருப்பதும் இதன் தனிச்சிறப்பாகும். பிற்கால சோழர் காலத்திலும் பிற்கால பாண்டியர் காலத்திலும் இங்கு பல கோயில்கள் கட்டப்பட்டுள்ள செய்திகளை கல்வெட்டுக்கள் மூலமாக அறியலாம். காரைக்காலுக்கு அருகில் உள்ள தர்மபுரத்தில் அமைந்துள்ள யாழ்மூரிநாதர் கோயிலும் கோயில்பத்தில் அமைந்துள்ள பார்வதீஸ்வரர் கோயிலும் பிற்கால சோழர்கால கட்டடக்கலையை பறைசாற்றி கொண்டு காலத்தை வென்று காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. மா, பலா, வாழை என்னும் முக்கணியில் மாங்கனி முதன்மையானது. அந்த மாங்கனியை காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி ஆன்மீகத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படுவதே மாங்கனி திருவிழா ஆகும். 63 நாயன்மார்களுக்கு முன்னோடியாக விளங்கியவர் காரைக்கல் அம்மையார். புனிதவதி என்னும் இயற்பெயர் கொண்ட காரைக்கல் அம்மையார் இறையடியாராக தம் இல்லத்திற்கு வந்த ஈசனுக்கு மாங்கனியை விருந்தளித்துமையை இவ்வூர் மக்கள் ஆனி மாதம் பௌர்ணமி நாளில் விழாவாக கொண்டாடுகின்றனர். பாரதியார் சாலையில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயிலுக்கு பின்புறத்தில் அம்மையார் கோயில் அமைந்துள்ளது. காரைக்கல் அம்மையாருக்கு கோயில் கட்டி அவர் சிலையை பிரதானமாக நிறுவி அவ்வூர் மக்கள் ஆண்டுதோறும் ஆனி மாதம் மாங்கனி திருவிழா கொண்டாடி வருகின்றனர். இவ்விழா கொண்டாடப்படும் போது சிவபெருமான் பிச்சாடனர் கோலத்திலும் மாங்கனி ஏந்திய கோலத்திலும் வீதி உலா வருவர். அம்மையாரும் அவர் பின்னே மாங்கனி ஏந்திய வண்ணம் உலா வருகின்றார். இறைவன் சிவனடியாராக வந்து காரைக்கால் அம்மையார் இல்லத்திற்கு எழுந்தருளி மாங்கனி அமுதுண்டு அம்மையாருக்கு அருள்பாலித்த நிகழ்வை போற்றும் வகையில் காரைக்கால் வீதிகளில் உலா வரும் சிவனுக்கும் அம்மைக்கும் சாதி மதம் பாராமல் இந்துக்களும் இஸ்லாமியரும் ஒருங்கிணைந்து மாங்கனிகளை வாரி இறைக்கும் கண்குள்ளா காட்சி சமய நல்லிணக்கத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. கிபி 6 நூற்றாண்டைச் சேர்ந்தவர் காரைக்கால் அம்மையார். அக்காலம் மகளிர் சமய வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய காலம். பிற சமயங்கள் புறந்தள்ளிய பெண்களை இந்து சமயம் தாய் தெய்வ குறியீடாக எண்ணி வழிபட்டது. அதற்கு காரைக்கால் அம்மையாரே ஒரு முக்கியமான சான்றாவார். மகளிர் சமய கேள்வி கற்று தீட்சை பெறுதலும் காரைக்கால் அம்மையார் காலத்தில் நடைபெற்றுள்ளது. பெண்களை உடைமை பொருளாக எண்ணி வழிபட்டு வந்த காலத்தில் முதன் முதலில் ஒரு பெண் இல்லற வாழ்வை துறந்து சமய வாழ்வில் ஈடுபட்டு பேரின்ப நிலை எய்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் காரைக்கால் அம்மையார். அதனாலேயே இறைவனால் அம்மையார் என்று அழைக்கப்பட்டவர். இறைவனிடம் நம்முடைய வேண்டுதலை எவ்வாறு முன்வைக்க வேண்டும் என்பதை அம்மையார் வழிபாட்டின் மூலம் சேக்கிழார் தெளிவுபடுத்துகின்றார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்று வேண்டுகின்றார். காரைக்கால் அம்மையார் இறைவன் மீது பாடிய பாடல்கள் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டும் மூத்த திருப்பதியங்கள் ஆகியன 11 திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளன. அம்மையார் பாடிய கொங்கு திறங்கு என்றும் திருவாலங்காட்டும் மூத்த திருப்பதியம் நட்டபாடை என்னும் பண்ணில் அமைந்தது. அதே நட்டபாடை பண்ணில் அம்மையாரை பின்பற்றி திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என்னும் பதிகத்தை பாடியுள்ளார். அன்றைக்கு அம்மையார் பாடிய நட்டபாடையை முதற்பண்ணாக கொண்டு தமிழிசை பாடுவதை தொடங்கிய அந்த மரபு இசை உலகில் இன்றும் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றது. பிற்காலத்தில் காரைக்காலைச் சேர்ந்த பல வணிகர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ய சென்ற போது தங்கள் குலதெய்வமாக எண்ணி காரைக்கால் அம்மையார் சிலையை தங்களுடன் எடுத்துச் சென்றுள்ளனர் என்பது வரலாறு. இவ்வாறு வணிகத்தின் பொருட்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா முதலான இடங்களில் குடியேறிய தமிழர்களால் அம்மையாரின் வழிபாடும் அவ்விடங்களில் பரவியது.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் மாங்கனி திருவிழா கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆறு 6:15 திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் ஆனந்தராகம்.

இசைத்தமிழின் அன்னை, சைவத்தை பேணி வளர்த்த தாய், சிவாலயங்களில் 62 நாயன்மார்கள் நின்ற கோலத்தில் காட்சி தர ஒருவர் மட்டும் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவார். சைவ சமயத்தை மீட்டெடுத்து

எடுத்து மறுமலர்ச்சி அடையச் செய்தவர். முதன் முதலில் பதிகம் என்ற இலக்கிய வகையையும் அந்தாதி எனும் முறையையும் பாடியவர். அவருடைய பதிகங்கள்தான் மூத்த திருப்பதிகங்கள். இறைவனை பாடி பக்தியினால் தன்னை உயர்த்தி கொண்ட நாயன்மார் காரைக்கால் அம்மையார் காணும் மகத்தான மாங்கனி திருவிழா இன்று.

எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். காரைக்கால் அம்மையன் வாழ்வில் ஒருநாள் கணவன் இரண்டு மாம்பழங்களை வீட்டுக்கு அனுப்ப ஒன்றை பிக்ஷாடனராய் வந்து இறைவன் வாங்கிப் போனான். சாப்பிடும் தருணத்தில் இருந்த ஒரு மாம்பழத்தை கணவன் இலையில் வைக்க, சாப்பிட்டுவிட்டு இன்னொன்றை எடுத்து வா என கட்டளையிட, அம்மை இறைவனை வேண்ட கையில் மாம்பழம் கிடைக்க அதையும் கணவனுக்கு தந்தார். ருசி அதிகமாயிருந்த காரணத்தை கேட்க பொய்யுரைக்காமல் சொன்னதால் கணவன் முன் நிரூபிக்க இறைவன் மாம்பழம் தந்து மீண்டும் அருள் செய்தான். அது வெறும் கனி அல்ல. இல்லறம் தீர்ந்து இறைவன் பக்கம் செல்ல காரைக்கால் அம்மைக்கு ஆண்டவன் தந்த அருட்கனி.

பாடலை பாடினார் எஸ் எம் ஏ காதர். ஆனந்தராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இளமையை துறந்து ஈசனை பாடி கால்பதித்து நடக்க மறுத்து தன் தலையாலே கைலை மலையேறினார் காரைக்கால் அம்மை. ஈசன் உமையம்மையிடம் சொன்னான், இவள் நம்மை பேணும் அம்மை, பெருமை சேரி இவ்வடிவம் வேண்டி பெற்றனள் என்று பேய் உருவுக்கு பெருமை சேர்த்தான். திருவாலங்காட்டில் நடன திருக்காட்டி முக்தியும் தந்தான். ஓயாமல் ஆடும் பாத நிழலில் நிலைத்து வாழும் பேரின்ப பேய், சைவ சமயத்தை உலகெங்கும் உயர்த்திய தெய்வத்தாய் காரைக்கால் அம்மை.

பி வி பவன் பாடிய பாடலை கேட்டோம். காரைக்காலில் அம்மையின் திருமணம், கணவனுக்கு மாம்பழம் தரும் காட்சி, பிக்ஷாடனராக இறைவன் வருதல், அம்மை இறைவனோடு ஐக்கியமாதல் என நான்கு நாட்கள் நடைபெறும் மிகப்பெரிய மாங்கனி திருவிழா சுந்தராம்பாள் சமேத கைலாசநாதர் ஆலயத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காலை அதாவது இன்று காலை 9 மணிக்கு பிக்ஷாடனராக இறைவன் வீதி உலா வரும்போது மாடிகளிலிருந்து மாம்பழங்களை வீசுவார்கள். கீழே நின்று அனைவரும் பிடிப்பார்கள். அன்று பக்தியின் பக்திக்கு ஒரு மாம்பழம் தானே தந்தான், இன்று 1000 மாம்பழங்களை வருடா வருடம் தந்து கொண்டே இருக்கிறான். மாங்கனி திருவிழா சிலருக்கு வெறும் மாங்கனிகளாகவும், சிலருக்கு கொண்டாட்டமாகவும், சிலருக்கு வேண்டுதலாகவும், அதுவே சிலருக்கு வாழ்வதற்கான நம்பிக்கையை தருவதாகவும் அமைகிறது. அம்மையின் பக்திக்கு ஆணி பௌர்ணமி, காரைக்கால் சிறப்புக்கு மாங்கனி.

0: மகாநதி சோபனா பாடிய பாடலோடு இன்று நிறைவு பெறும் ஆனந்தராகம் மீண்டும் நாளை காலை மணி 6:15 உலாவரும்.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 15 நாள் திங்கட்கிழமை.
2: இப்போது கேட்கலாம். வயக்காடு.
3: என்ன தம்பி, வாய்க்குள்ள ஏதாவது பூச்சி போயிருச்சா? அத விரட்டத்தான் இப்படி அப்படின்னு சிரிக்கிறீங்களா?
4: அட போங்கண்ண, தோட்டத்துல என்ன போட்டாலும் நஷ்டமாவே ஆகுதுண்ண. இத பார்த்து உடம்புல ரத்த கொதிப்பு தான் அதிகமாகுது. டாக்டர்கிட்ட கேட்டா ஹாப்பியா இருங்க, தினமும் நல்லா சிரிங்கன்னு சொல்றாரு. அதான் அப்படின்னு தனியா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி
3: வேற லெவல் தம்பி இது. இனிமே இதே டைமுக்கு இங்க வந்து

0: இதே மாதிரி சிரிங்க, நம்ம ஊர் பசங்களெல்லாம் நான் கூட்டிட்டு வந்துடுறேன்.
1: ஏன்
0: நீ சிரிக்கிறத பார்த்தா செம்ம காமெடியா இருக்குப்பா. நாங்களும் ஒளிஞ்சு இருந்து உன்னை பார்த்து சிரிச்சுக்கிறோம்.
1: என்னை பார்த்து அவ்வளோ எகத்தாரமா தெரியுது.
0: பின்ன என்ன தம்பி, சிரிக்கணும்னு டாக்டர் சொன்னது மகிழ்ச்சியா இருக்கிறது. சிரிப்பு வந்துடுமா, மகிழ்ச்சி வந்துடுமா?
1: பின்ன என்ன செய்ய?
0: அப்படி கேளு அண்ணங்கிட்ட, பல பல ஐடியா வச்சிருக்கிறேன் அண்ணன்.
1: என்ன அந்த பல பல ஐடியா?
0: சொல்றேன் தம்பி. தம்பி, இந்த ஒட்டஞ்சத்திரம் கப்பல் பட்டியில கருப்பு முருங்கை பதியம் கிடைக்குதுப்பா.
1: சரி,
0: அங்க போய் வாங்கிட்டு உன் 2 ஏக்கர் நிலத்துல நட்டு வச்சு பாரு.
1: ஏற்கனவே நான் முருங்கை விவசாயம் பண்ணி பார்த்துட்டேன்ன, ஒன்னும் சரிப்பட்டு வரல.
0: தம்பி, நான் சொன்ன இந்த கப்பல் பட்டி கருப்பு முருங்கை எப்படி?
1: கப்பல் பட்டி கருப்பு முருங்கை,
0: அதை நட்டு பாருப்பா. 1 மாசத்துல 1 முருங்கை மரத்துல 500 ல இருந்து 700 முருங்கைக்காய் பறிக்கலாம். 2 ஏக்கர்ல 300 நாத்து நடலாம். எவ்வளோ?
1: 300 நாத்து.
0: 1 ஏக்கர்ல முருங்கை பயிரிட 30,000 ரூபாய், 2 ஏக்கர்னா 60,000 ரூபாய் தேவை. இதுல எல்லா செலவும் அடங்கிடும். பெருசா உழைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, உனக்கு ஏத்த வேலை இது. சரியா, தினமும் 1 மணி நேரம் தோட்டத்துல முருங்கை மரங்களை அப்படியே சுத்தி வந்து போதுமான தண்ணி இருக்குதான்னு பாத்துக்கிட்டாலே போதும்பா. அது மட்டும் இல்லாம உன் நிலம் வேற செம்மண்ணாதான் இருக்கு. அப்புறம் என்ன, மாசத்துக்கு 50,000 கிடைக்கும்.
1: கேட்கவே சந்தோஷமா இருக்குண்ண. என்னதான் இருந்தாலும் ஒரு பயம் இருக்குண்ண.
0: அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு என்ன பயம்?
1: அதுதானே பயம்.
0: இது ஏன் தம்பி?
1: நம்ம கருத்து கடிப்பு கந்தசாமிக்கு நீ தானே புடலங்காய் போட ஐடியா கொடுத்தேன்னா?
0: ஆமா, அதுக்கு என்ன போ?
1: புடலங்காய் போட்டு தலையில முக்காடு போட்டுட்டு தான்
0: அலைகிறாரு இப்ப. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? அதுக்கு நான் என்ன செய்ய? வாழை தோட்டத்துல ஊடு பயிரா புடலைய போட சொன்னேன். அதை செய்யாம கருத்து கணிப்பு கந்தசாமி புடலைய மட்டும் போட்டுட்டு சரியா பஞ்சகவ்யம் ஜீவாமிர்தம் மீன் அமிலம் மோர்க்கரசல் கொடுக்கலன்னா எப்படி விளைச்சல் கிடைக்கும்? தலையில துண்டத்தான் போடணும்.
1: அது சரி, இப்ப நான் என்ன செய்ய?
0: திரும்பவும் முதல்ல இருந்தா தயவு செய்து அந்த அப்படின்னு சிரிக்கிறத நிறுத்திருப்பா.
1: நான் நல்லா இருந்தா பிடிக்காதே.
2: நிகழ்ச்சியில் இனி புதுக்கோட்டை மாவட்டத்தில் வெண்டை சாகுபடி செய்துள்ள வேளாண் பெருமக்களே, வெண்டை பயிரில் வெள்ளை ஈக்களின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இந்த தாக்குதலின் காரணமாக இலைகளில் முதலில் வெண்புள்ளிகள் தோன்றி பிறகு அவை ஒவ்வொன்றாக இணைந்து மஞ்சள் நிறமாக மாறிவிடும். கடுமையாக தாக்கப்பட்ட செடிகளில் முதிர்ச்சி அடையாத நிலையில் உள்ள இலைகள் அனைத்தும் முதிர்ந்துவிடும். கரும் புகை பூசணமும் காணப்படும். மேலும் இவ்வெள்ளை ஈக்கள் மஞ்சள் நரம்பு தேமல் நோயினையும் பரப்புகின்றது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 8 என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறி அட்டைகளை வைக்கலாம். மேலும் 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 மில்லி என்ற அளவில் இமிடா குளோபிரைடு மற்றும் ஒட்டும் பசை சேர்த்து கலந்து தெளிக்க வேண்டும். வாழை சாகுபடி செய்துள்ள வேளாண் பெருமக்களே, வாழையில் பனாமா வாடல் நோயின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இந்த நோய் தாக்கமானது முதலில் வாழையின் அடிப்புற இலைகளில், குறிப்பாக இலை ஓரங்களில் மஞ்சள் நிற மாற்றம் மற்றும் வாடி காணப்படும். பின்பு இந்த மஞ்சள் நிறம் இலையின் மையப்பகுதி வரை பரவி ஓரங்கள் காய்ந்து போகும். அறுவடைக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட செடியின் பாகங்களை சேகரித்து அழிக்க வேண்டும். சரியான உரம், நீர்ப்பாசனம், களைகளை கட்டுப்படுத்தி வளர்க்க வேண்டும். இதனை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 2.5 கிலோ சூடோமோனாஸ் புளோரசன்ஸுடன் தொழு உரம், 250 கிலோ வேப்பம் புண்ணாக்கை கலந்து மண்ணில் இட வேண்டும். கால்நடை பண்ணையாளர்களே, கால்நடைகளை தாக்கும் குழம்பு சிதைவு நோய் தாக்குதல் பரவ வாய்ப்பு உள்ளது. இது எல்லா வயது கால்நடைகளையும் பாதித்தாலும் வயது முதிர்ந்த மாடுகளில் பாதிப்பு அதிகம் காணப்படுகிறது. சுத்தமில்லாத தொழுவத்தில் உள்ள ஈரமான சாணம், சேறு, காலில் உள்ள புண்கள் ஆகியவைகளில் பாக்டீரியாக்கள் நன்கு தங்கி வளரும் இயல்புடையது. பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் 1 கால் மட்டுமே பாதிக்கப்படும். திடீரென கால் முடங்கிவிடும். எனவே குழம்புகளை அவ்வப்போது கவனித்து வெட்டிவிட வேண்டும். தொழுவத்தை சுத்தமாக பராமரிக்க வேண்டும். இவ்வாறு அறிகுறிகள் தென்பட்டவுடன் அருகில்

0: உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி சிகிச்சை அளிக்க வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது. அடுத்து, தென்னை சாகுபடியில் தற்போது மிகப்பெரிய சவாலாக இருப்பது காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு. ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையில் ஒன்றான சிறந்த தீர்வு தரக்கூடிய இனக்கவர்ச்சி பொறிகள் ஏக்கருக்கு 2 என்ற விகிதத்தில் பயன்படுத்தி பூச்சிகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். மேலும் தகவலுக்கு 95 77 22 77 08 என் மீண்டும் ஒருமுறை 95 77 22 77 08 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நடப்பு ஆண்டிற்கான உரிய தொழில்நுட்பத்தை கடைபிடித்து திருந்திய நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மாநிலத்தில் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு திரு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது அறிவிக்கப்பட்டு அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பெறும் விவசாயிகளுக்கு சிறப்பு பரிசு பதக்கம் வழங்கப்படும். போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிக்கு குறைந்தபட்சம் 2.5 ஏக்கர் நிலம் சொந்தமாகவோ அல்லது குத்தகையாகவோ வைத்து திருந்திய முறையில் நெல் சாகுபடி செய்திருக்க வேண்டும். மேலும் பயிர் விளைச்சல் போட்டியில் குறைந்தபட்சம் 2 ஏக்கர் பரப்பு பயிர் நடுவர்கள் முன்னிலையில் அறுவடை செய்யப்படும். இப்போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நெல் ரகங்களை மட்டுமே பயிர் செய்திருக்க வேண்டும். இத்திட்டத்தில் பங்கு பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்களை அணுகி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் பதிவு கட்டணமாக 150 ரூபாயை செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வெற்றியாளர்களை அறிவிப்பதில் வேளாண்மை இயக்குனர் தலைமையிலான மாநில அளவிலான குழுவின் முடிவே இறுதியானது. மேலும் இது தொடர்பான விவரத்தினை பெற தங்கள் பகுதி வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் என நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் தீவன மேலாண்மை நேர்முகம் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி கதிர்வேலன் அவர்கள். இன்று 7:25 மணிக்கு உழவர் உலகத்தில் காய்கறி சாகுபடி நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவள்ளரை எஸ் மாதவன் அவர்கள். நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக கேட்டு பயன் பெறுங்கள்.
1: இன்று காலை 8 மணிக்கு இதயராகம், 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் வசந்த அழைப்பில் வானம் வசப்படும் மனநல மருத்துவர் டாக்டர் எம் சுபாஷினி அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, பகல் 12:10 மங்கையறு உலகம் நிகழ்ச்சியில் பெண்களுக்கான தனிமை தருணம் பற்றி தோழியர் பகிர்ந்து கொள்ளலாம். 04-31 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240-102-1 246-102-1 2 தொலைபேசி எண்கள் வாயிலாக. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இனி

0: விரிவான செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் உடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். மொரீஷியஸுக்கு இந்தியா வழங்கியுள்ள சிறப்பு பொருளாதார நிதி தொகுப்பு திட்டத்தின் கீழ் அந்நாட்டின் பல்வேறு திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். திறன் மேம்பாடு, பாதுகாப்பு, எரிசக்தி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதிய வகை ஆடைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்வது குறித்து ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். ஜவுளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் மற்றும் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மொழிகள், பழமையான நூல்கள், கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இத்தகைய முயற்சிகள் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை வலுப்படுத்துவதுடன் தொழில்நுட்ப அடிப்படையிலான பாரம்பரியத்துடன் இணைப்பை ஏற்படுத்தும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் அதிக ஈரப்பதம் இருக்கும் நெல்மணிகளை வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து அவற்றை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறை அல்லது மழைப்பொழிவு குறையும் காலங்களில் மாற்றுப் பயிர்களை பயிர் செய்வதற்கான முயற்சிகளை விவசாயிகள் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு திமுக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திமுக ஆட்சிக்காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பதவியை கருத்தில் கொள்ளாமல் கொள்கையை முக்கியமாக கருதி மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று திரு மு க ஸ்டாலின் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார்.

0: அறிவித்தார். மேகதாது விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்துவது குறித்து அறிவிக்கப்படும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயற்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது தொடர்பான புகார்கள் மீதான விசாரணை முடியும் வரை பணி நியமனம் குறித்த நடைமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடையவர்களுக்கு ஆசிரியர் பணிக்கான வாய்ப்புகளை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1450 மாணவியர் பங்கேற்று நடனமாடி சாதனை நிகழ்த்தப்பட்டதாக ஆசிரியர் சங்க தலைவர் திரு சக்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: சேலம் மாவட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு நாட்டிய நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இசைப்பள்ளிகளுக்கு மாணவர் சேர்க்கைக்காக ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 1500 குழந்தைகளுக்கு பக்கமா வந்திருக்கோம். இதுல இந்தியாவிலே 46 டீச்சர்ஸ் லைவ் பண்ணிருக்கோம். நாங்க ஒட்டுக்கா லைவ் நட்டவங்க பண்ணி 1500 குழந்தைங்க ஆடி இருக்காங்க. எல்லா ஆசிரியர்களுமே மாவட்ட அரசு இசைப்பள்ளியில பரதநாட்டியத்துறை படிச்சுட்டு இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரு ஆசிரியர்களா இருக்கோம். எங்களுக்கு இசைப்பள்ளி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதோட நோக்கம் அனைவரும் வந்து ஒரு பக்தியும் ஒரு தெளிவும் அடைய வேண்டும். ஏழை மாணவர்கள் பரதநாட்டியம் கத்துக்கணும். எல்லா தரப்பு மக்களும் இசைப்பள்ளிக்கு ஆதரவு தெரிவிங்கள்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000+ மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் கொலராடோ உட்டா எல்லை அருகே உள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்பு படையினர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பாரம்பரிய வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற பங்களாதேஷை சேர்ந்த 8 பேரை திரிபுரா காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நாளின் சிறப்புகளை சொல்ல,
3: மலர்கிறது நாள் மலர்,
4: நிறைய கனவுகளோடு அவர், நிறைய எதிர்பார்ப்புகளோடு புதிதாய் எழுந்த தமிழ் பல்கலைக்கழகம் தலைமை ஏற்க வந்தவர் செம்மாந்த தமிழறிஞர். தன் அலுவலகத்தின் வெளியில் ஒரு பெட்டியில் ராஜினாமா கடிதம். அவர் வேலையில் குறை கண்டவர் தேதியிட்டு அஞ்சலில் சேர்த்து விடலாம். அப்படியொரு நெஞ்சுறுதியும் சான்றாண்மையும் உடையவர் அவர். தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராகவும் திராவிட பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தராகவும் விளங்கிய வ.ஐ. சுப்பிரமணியம்தான் அவர். அவரது

நினைவு தினம் இன்று. ஆண்டு 2009. உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமானவர். மொழியியலில் முனைவரான இவரின் ஆய்வு நூல் புறநானூற்று சொல்லடைவுகள். தனது மகள் தீ விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது செல்லும் வழியில் மகளை பார்த்துவிட்டு அலுவலகம் சென்று வேலையில் ஆழ்ந்துவிட்டாராம். கேட்டபோது, என் மகளை காப்பது மருத்துவர் கடமை, அலுவலகப் பணியை தொய்வின்றி தொடர்வது என் கடமை என்றாராம். அப்போதே முதலமைச்சர் குறித்த நேரத்தில் வராததால் அவரையே சந்திக்க மறுத்து திரும்பி, அறிவுலகை ஆழ்வோர் எவ்வகையிலும் ஆழ்வோருக்கு குறைந்தவரில்லை என்பதை புரிய வைத்தவர் அறிஞர் வ.ஐ. சுப்பிரமணியம். பிரபல இந்திய அணு விஞ்ஞானியும் இந்திய அணுக்கருப்பிளவு சோதனைகளில் முக்கிய பங்காற்றி வருமான பி.கே. ஐயங்கார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1931. டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிலைய அணுசக்தி துறையில் சேர்ந்து நியூட்ரான் சிதறல் பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். பூர்ணிமா அணு உலையை வடிவமைத்தார். பொக்ரான் அணுகுண்டு சோதனை வெற்றியில் பி.கே. ஐயங்காரின் மகத்தான பங்களிப்பை போற்றும் வகையில் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. இந்திய புள்ளியியலின் தந்தை என போற்றப்படும் பேராசிரியர் பி.சி. மஹாலனோபிஸ் பிறந்த நாளான இன்று தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. தேசிய மாதிரி கணக்கெடுப்பு, மத்திய புள்ளியியல் அமைவனம் ஆகியவற்றின் உருவாக்கத்தில் பெரும் பங்கு வகித்தார். ஒரு மாதிரியில் எவ்வளவு பிழைகள் இருக்கின்றன என்பதை மதிப்பிட பி.சி. மஹாலனோபிஸ் உருவாக்கிய முறை புள்ளியியலில் புரட்சிகரமான உத்தியாக கருதப்படுகிறது. பாகிஸ்தான் படையினரின் ஊடுருவல் குறித்து ஆடு மேய்ப்பவர்களிடமிருந்து கிடைத்தது தகவல். கேப்டன் சௌரப் காலியாவின் அணி ரோந்து பணியில் எல்லையில் ஊடுருவல் நடந்திருப்பதை உறுதிப்படுத்தியது. அது கார்கில் யுத்தமாக உருவெடுத்தது. பாகிஸ்தானியர் கேப்டன் சௌரப் காலியா உள்ளிட்ட 5 இந்திய வீரர்களை சிறைப்பிடித்து சித்திரவதை செய்து கொன்றனர். கார்கில் போரில் தாய்நாட்டிற்காக எதிரி நாட்டு படையினரின் சொல்லொணா கொடுமைகளுக்கு முதல் தியாக பலியான கேப்டன் சௌரப் காலியா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1976. நாடக காவலர் ஆர்.எஸ். மனோகர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1925. நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையும் டி.கே. சண்முகம் சகோதரர்களும் ஓய்வு பெற்றிருந்த நேரத்தில் அவர்களின் வாரிசாக வந்து புராண வரலாற்று நாடகங்களை அதிக பொருட்செலவில் நடத்தி நாடகக் கலைக்கு புத்துயிர் கொடுத்தவர். கதாநாயகனாக நடித்த இவர் நாடகத்தின் மீதான காதலால், இலங்கேஸ்வரன், சாணக்கிய சபதம் போன்ற நாடகங்களை அரங்கேற்றினார். மனோகரது நாடகம் என்றால் குறிப்பிட்ட நேரத்தில் மணியடித்து நாடகத்தை ஆரம்பித்து விடுவார் என்று பெயர் வாங்கியிருக்கிறீர்களே, அது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்டபோது, தான் படித்த பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்ட பக்தி, ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, பெரியவர்களை மதித்து நடத்தல் போன்ற நற்பண்புகள் தன் வாழ்க்கையில் வளம் சேர்க்க காரணமாக இருந்தன என்றார் நாடகத்துறையில் திருப்பு முனையை உருவாக்கிய ஆர்.எஸ். மனோகர். இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1973. உல்லாசம், காதலா காதலா உள்ளிட்ட 30-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார் கார்த்திக் ராஜா.

0: கேட்டும் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வானில் சுழலும் சூரியனும் வாழ்க்கை பயணமும் ஒன்று. ஏற்ற இறக்கங்கள் இரண்டிற்கும் இயற்கை தந்த பாடம் அன்று. மறைவது இயற்கையின் விதி. அவன் மறையும் திசையிலே அடுத்த நாளின் வெளிச்சமும் புதிதாய் பிறக்கும் விடியலே. செவிக்குணவாக இசை திரவியங்கள் தரும் FM Rainbow 102.1 காலை மலர் பாடல்களும் தகவல்களும்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: செவிச்செல்வம். வழங்குபவர் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள்.
4: அன்பான வணக்கங்கள். அன்பான குழந்தைகளே, கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்திருக்கின்றன. தினந்தோறும் பள்ளி சென்று வருகின்றீர்கள். பள்ளி விட்டு வந்த பின்பும் விடுமுறை நாட்களிலும் உங்களது ஓய்வு நேர பொழுதுபோக்கு என்னவாக இருக்கிறது? பள்ளி நேரம் போக மாணவர்களுக்கு வீட்டிலும் தொடர்ச்சியாக வீட்டு பாடங்கள், ஒப்படைப்புகள் என பல வேலைகள் இருக்கின்றன. மிகுதியாக கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் குழந்தைகள் என்னதான் செய்கின்றார்கள்? மிக பெரும்பாலான குழந்தைகள் செல்போன்களில் மூழ்கி கிடப்பதை பார்க்கின்றோம். முதலில் சின்னஞ்சிறு குழந்தைகளை கட்டி போட பெற்றோர்கள் அவர்களின் கைகளில் செல்போன்களை கொடுக்கின்றனர். பின்னர் அவர்கள் அதற்கு அடிமையான பின்பு எடுக்காதே செல்போனை என எச்சரிப்பதும் பெற்றோர்கள்தான். ஒரு நிமிடத்திற்குள் ஒரு காணொளி சுவாரஸ்யமாக ரசிக்கும் வகையில் வண்ணமயமான காட்சிகளுடன் விரிகிறது. அதை தவிர்க்க நினைத்தாலும் முடியவில்லை. அதைத் தொடர்ந்து அடுத்த காணொளி, அடுத்து மற்றொன்று. இப்படி நேரம் போவது தெரியாமல் குழந்தைகள் செல்போனில் கட்டுண்டு சிக்கித் தவிக்கின்றனர். ஒரு கருத்தையோ அல்லது பாடத்தையோ மிக குறைவான நேரத்தில் இவ்வளவு சுவாரஸ்யமாக ஆசிரியர்கள் குழந்தைகளிடம் எடுத்துச் செல்ல முடிவதில்லை. இதில் பேராபத்து என்னவென்றால், குழந்தைகளின் கவன குவிப்பு நீடிக்கும் கால அளவு மிகவும் குறைந்துவிட்டது. உடல் ரீதியான செயல்பாடுகள் குறைந்து போதல், கண் பார்வை குறைபாடு, நரம்பு தளர்ச்சி போன்ற குறைபாடுகளும் ஏற்படுகின்றன. இவை எல்லாமே செல்போன் பயன்பாட்டினால் வந்த பக்க விளைவுகளே. இந்த செல்போன் பழக்கத்தை எப்படி மாற்றலாம்? நமது குழந்தைகளை இதிலிருந்து எப்படி மீட்கலாம்? தீர்வாக நமக்கு கிடைப்பவை விளையாட்டு மற்றும் வாசிப்பு பழக்க வழக்கங்களே. குழந்தைகளை தனித்து விடாமல் அக்கம்பக்கத்து குழந்தைகளுடன் கூடி விளையாட பழக்கப்படுத்த வேண்டும். வாசிப்பில் ஆர்வம் ஏற்படுத்துவது மிகவும் சிறப்பானதாக அமையும். அவரவர் வயதிற்கு ஏற்றாற்போல் சின்னஞ்சிறு கதை புத்தகங்கள், சிறார்பாடல் தொகுப்புகள், வாழ்க்கை வரலாறு போன்ற புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வாசிக்க வைக்கலாம். வாசிப்பில் ஆர்வம் ஏற்பட்டுவிட்டால் பின்னர் யார் தடுத்தாலும் அந்த குழந்தையை வாசிப்பிலிருந்து விலக்க முடியாது. வாசிப்பு பழக்கம் குழந்தைகளுக்கு புதியதோர் உலகத்தை அறிமுகப்படுத்துகிறது. படிக்க படிக்க அறிவு விரிவடைகிறது, மேலும் அறிந்து கொள்ளும் ஆர்வம் பிறக்கிறது. மாணவர்களை வாசிப்பின் பக்கம் ஈர்ப்பதற்காக தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் வாசிப்பு இயக்கம் 100க்கும் மேற்பட்ட சின்னஞ்சிறு புத்தகங்களை வெளியிட்டுள்ளது. எளிய சொற்கள், சிறிய வரிகள், இனிமையாக வாசிக்க ஏற்ற புத்தகங்கள். வாசிப்பு உங்களிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். செல்பேசியை விட்டுவிட்டு வாருங்கள் குழந்தைகளே, வாசிக்கலாம். அன்பு குழந்தைகளே, எனது பூ பூ பூசணிப்பூ பாடல் தொகுப்பிலிருந்து ஒரு பாடல். படித்தால் என்ன நடக்கும்? ஒரு குழந்தை புத்தகத்தை படித்துவிட்டு தோட்டத்திலேயே விட்டுவிட்டு போய்விடுகிறது.
5: தோட்டத்திலே

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மேனியுடன் திரு நரேந்திரமோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விக்டோரியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, இந்த பேச்சுவார்த்தையின்போது சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு, டிஜிட்டல் மாற்றம், நீடித்த வளர்ச்சி, சமூக உள்கட்டமைப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இரு நாடுகளின் தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக கூறினார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சட்டவிரோதமாக மீன்பிடித்தல், போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல்வேறு சவால்கள் குறித்தும், பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். செஷல்ஸ் நாட்டில் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டுள்ள சமூக பொருளாதார திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் திருப்தி தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இவ்விரு நாடுகளிடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையிலான இலச்சினையை இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்டதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். பின்னர் திறன் மேம்பாடு, யுபிஐ, சுகாதாரம், விவசாயம், கப்பல் போக்குவரத்து, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. மேலும் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் உணவு பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, சுகாதாரம், தொழில் பயிற்சி, கடல்சார் பாதுகாப்பு போன்ற துறைகளில் பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன. இதனிடையே செஷல்ஸ் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பெர்னார்ட் ஜார்ஜஸை பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது செஷல்ஸ் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து தாம் அவருடன் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் பிரதமரின் குடும்ப பராமரிப்பு கண்காணிப்புக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தின் மூலம் பயனாளிகள் சுகாதாரம், ஊட்டச்சத்து உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் குறித்து அறிந்து கொள்ள உதவிடும் என்று கூறினார். திட்டங்களை வகுப்பதுடன் அவை அனைத்தும் மக்களை சென்றடைய செய்வதற்கான முயற்சிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். தடுப்பூசி, ஊட்டச்சத்து குறைபாடு, பள்ளிகளில் சேர்க்கை விகிதம், இடைநிற்றல் விகிதம் உள்ளிட்ட தகவல்களை கண்காணிக்கும் வகையில் பல்வேறு அரசுத்துறை சார்ந்த தரவுகளுடன் இந்த இணையதளம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள், நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா மீதான இத்தகைய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று குறிப்பிட்டுள்ளார். பிற நாடுகள் மீது குற்றம் சாட்டுவதை தவிர்த்து அந்நாட்டில் செயல்பட்டு வரும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு அவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாம்பழத்திற்கான

விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் 281 கோடி ரூபாய் நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மாம்பழச்சாறு ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாகவும் மாம்பழச்சாறு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அதன் கொள்முதலை குறைத்துள்ளதன் காரணமாகவும் இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகள் குறிப்பாக ராயலசீமா பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மத்திய அரசின் நிவாரண உதவி அத்தியாவசிய தேவையாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார கவுன்சில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பச்சிளம் குழந்தைகள் சுகாதார பராமரிப்பு தொடர்பான மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பு

0: மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பான வளர்ச்சி குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து, மூளை செயல்பாட்டு திறன் ஆகியவற்றிற்கு முதல் 3 வருடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கருத்தில் கொண்டு இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நகர்ப்புறங்களில் வசித்து வரும் புலம்பெயர்ந்த மற்றும் விளிம்பு நிலை மக்கள் குழந்தை பராமரிப்பில் எதிர்கொண்டு வரும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்த மாநாடு உதவிடும் என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனிமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, கோவா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ஆந்திரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அசாமில் உள்ள டெமாஜி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக ஜோனை, சீமென், சப்போரி, திமோ உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து நிலைமையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ட்ரென் பிரிட்ஜில் நடைபெற்று வரும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தாம் ஓய்வு பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2011 ஆல்ரவுண்டராக இங்கிலாந்து அணியில் இணைந்த அவர் இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 7000 ரன்களையும் 250க்கும் அதிக விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். இங்கிலாந்து அணிக்காக அவர் 121 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும், 114 ஒருநாள் போட்டிகளிலும், 43 20-20 போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஏழு மணி 25 நிமிடத்திற்கு FM ரெயின்போ 102.1 பாடல்களும் தகவல்களும் தரும் காலை மலரோடு இணைந்திருக்கிறோம்.

0: நிடம் இருக்கிறது.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் வந்தாச்சு.

0: தழைப்பில் வானம் வசப்படும்.
1: குழந்தைங்க இந்த காலத்துல நிறைய ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்றாங்க. படிப்பு மட்டும் இல்லைங்க, சோசியல் மீடியாவா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூடவா இருக்கட்டும், பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ற ப்ரெஷர், அதை விட ஒரு பரீட்சைன்னு வந்ததுன்னா அன்னைக்கு அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத பொறுத்துதான் அவங்களோட ரிசல்ட் அமையுது. ஒரு எக்ஸாம் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போ ப்ரெஷர் ஜாஸ்தியா தானே ஆகுது. குழந்தைங்களுக்கு இந்த ப்ரெஷர் இல்லாம கம்பேர் பண்ணிக்கிறது, மிச்ச குழந்தைங்களை பார்த்து பேரண்ட்ஸ் நம்ம கம்பேர் பண்றது, சோசியல் மீடியா புல்லி பண்றது ஸ்கூல்ல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு இந்த காலத்துல ஃபேஸ் பண்றாங்க.
0: மனநல மருத்துவர் எம் சுபாஷினி அவர்கள் பங்கேற்கும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இன்று காலை 9 மணிக்கு திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1.
2: FM ரெயின்போ 102.1 காலை மலரோடு இணைஞ்சிருக்கிறோம். பாடல்களும் தகவல்களும். ஆபரண தங்கம் 1 கிராம் 13,194 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 245 ரூபாய். மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 78.87 அடியாக இருக்குது. திருச்சி சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் கல்லூரி பேரவை தொடக்க விழா இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மாணிக்க விநாயகர் திறந்தவெளி அரங்கத்தில் தான் நடைபெறுது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபின கல்லூரி மாணவ மாணவியர் அரசு இலவச விடுதியில் சேர்றதுக்கு வரும் ஜூலை 15 வரை விண்ணப்பித்து பயன்பெறலாம். லெபோனோட், இது உலகத்தோட விலை உயர்ந்த உருளைக்கிழங்குங்க. பிரான்ஸ்ல நோயர் மௌடியர் அப்படிங்கிற தீவில் மட்டும்தான் இதை பிரத்யேகமாக பயிர் பண்ணுறாங்க. கடற்பாசிகளை இயற்கை உரமாக போடுறாங்க. சுவை எப்படி இருக்கும் அப்படின்னா, லேசாக எலுமிச்சை, உப்பு, அப்புறம் அக்ரூட் பருப்பு சேர்ந்த ஒரு கலவையான சுவையாக இருக்கும். கிழங்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மெஷின் இல்லாமல் கையால் அறுவடை பண்ணுறாங்க. தோல் உரிக்காமல் அப்படியே சமைக்கிறாங்க. சூப், சாலட் செய்ய பயன்படுத்துகிறாங்க. லெபோனோட், அதாவது வருஷத்துக்கு 10 நாள் மட்டும்தான் கிடைக்கும். ஏலத்தில் மட்டும்தான் இதை வாங்க முடியும். 1 கிலோ லெபோனோட்டோட உருளைக்கிழங்கு விலை 50,000 ரூபாய். நம்ம ஊரில் உருளைக்கிழங்கு விலை 1 கிலோ 30 ரூபாய். இப்போ தெரிஞ்சுக்கலாமா? திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய் கனிகளின் விலை நிலவரம். 1 கிலோவுக்கு தக்காளி 24 ரூபாய், கத்திரிக்காய் 50, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 40, பச்சை மிளகாய் 42, மொச்சைக்காய் 80 ரூபாய், சுரைக்காய் 24, சௌசௌ 40, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 40, நூல்கோல் 36 ரூபாய், கருணைக்கிழங்கு 96 ரூபாய், சேப்பங்கிழங்கு 56, சேனைக்கிழங்கு 40, கேரட் 66 ரூபாய், முட்டைகோஸ் 40, பீட்ரூட் 46, காலிஃப்ளவர் பூ ஒன்றுக்கு 40, எலுமிச்சை பழம் 1 4 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 130 ரூபாய், பூசணிக்காய் 20, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை 300, திராட்சை 100 ரூபாய். தெரிஞ்சுக்கிட்டோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய் கனிகளின் விலை நிலவரம் 1 கிலோவுக்கு.
3: உடல்ல எந்த பாதிப்புமே ஏற்படக்கூடாதுங்க. அப்படியே பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சோம்னா குணப்படுத்துறது ரொம்ப சுலபமா இருக்குங்க. நோய்களை வராம தடுக்கிறதுக்கும் அதை ஆரம்பத்திலேயே கண்டறியறதுக்கும் நீங்க தவறாம கேட்க வேண்டியது இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்துங்க. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நல்ல ஆலோசனைகளோட யார் இணைய இருக்கிறாங்கன்னா, திருச்சி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன, அதுக்கான சிகிச்சை என்ன டாக்டர்?
4: கருப்பை வாய் கேன்சர், இது வந்து சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். கருப்பை வாய் கேன்சர் ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட 90% ஹியூமன் பேப்பிலமா வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு HPV வைரஸ் கிருமினால தான் வருது. இது வந்து ஒரு தொற்று நோய் மாதிரி தான், ஒருத்தர்டேந்தா இன்னொருத்தருக்கு போகும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா மேல் பார்ட்னர்டேந்தா பெண்களுக்கு வருது. இந்த ஹியூமன் பேப்பிலமா வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கர்ப்பப்பை வாயில சில சேஞ்சஸ் எல்லாம் உண்டு பண்ணும். அது அங்க இருக்கிற செல்ஸ்ல வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்க செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது வந்து கேன்சர்ஸ் எல்லாம் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போது இந்த கேன்சர் யாருக்கு வரும் இல்லை எப்படி அவங்களுக்கு தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப நிலையில் இந்த கேன்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸே இருக்காது, எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பெருசாகி கருவப்பை வாயில் ஒரு சின்ன புண்ணு மாதிரியோ இல்லை அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு

0: யூஸ்வலாக வர்ற சிம்டமே பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல், ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கும். இந்த வெள்ளைப்படுதல் வந்து நிறைய பெண்களுக்கு சாதாரணமாகவே இருக்கிறதுனால இதை வந்து ரொம்ப சாதாரண ஒரு பிரச்சனை தான், எனக்கு சூட்னால வந்துச்சு இப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதாவது டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்போ நாள் பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது இவங்க ரொம்ப ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ், ஜென்ரலாக ஒரு செகண்டா தேர்ட் ஸ்டேஜில் தான் தெரிய வருது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஐடியலாக என்ன பண்ணணும்னா, 25 இயர்ஸ்க்கு மேலேயே எல்லா மேரேஜ் ஆன பெண்களும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பேப்ஸ்மியர் பண்ணிக்கிறது நல்லது. கண்டினியூஸாக ஒரு 3 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து பேப்ஸ்மியரில் சேஞ்சஸ் இல்லைனா ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் கூட அவங்க வந்து பண்ணிக்கலாம். இந்த பேப்ஸ்மியர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை வாயிலிருந்து ஒரு சின்ன ஒரு நீர் எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம். இது ஓபி ப்ரொசீஜர் தான், பெயின்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க, எல்லா கைனகாலஜி டாக்டரும் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் எடுக்கும்போது இந்த செல்ஸில் இருக்கிற சேஞ்சஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சின்ன ஒரு செல் வந்து மாறி அது கேன்சராக மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷம் இடைப்பட்ட நிலையில் நம்ம அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளேசியாக நம்ம சொல்லுவோம், அந்த செல்ஸில் இருக்க சேஞ்சஸை பொறுத்து அவங்களுக்கான அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ எடுத்துட்டோம்னா இது கேன்சராக ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லையும் கண்டுபிடிச்சலாம், கேன்சர் வரதுக்கு முன்னாடியும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்படி கர்ப்பப்பை வாயில் ஒரு புண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, அந்த கர்ப்பப்பை வாயிலேருந்து ஒரு சின்னதாக சத பரிசோதனை பண்ணுவோம், அது பயாப்சின்னு சொல்லுவோம். அடுத்து இது உள்ளுக்குள்ளே எவ்வளோ பரவி இருக்கு, மற்ற உறுப்பு பாதிச்சிருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு MRI ஸ்கேன் பார்க்கணும். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம், இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்னென்னா சர்ஜரி தான் வரும். அறுவை சிகிச்சை பண்ணி இந்த கர்ப்பப்பை வாயோடு சேர்த்து கர்ப்பப்பை, சினைப்பை, சினைக்குழாய் இது எல்லாத்தையும் சுற்றி இருக்க சதையை நெறிக்கட்டி இதோட சேர்த்து நம்ம அறுவை சிகிச்சை பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை தாண்டிட்டாங்க அப்படின்னாலே ஜென்ரலாக சர்ஜரி பண்ண மாட்டோம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பியும் கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட், இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் எல்லாத்துக்குமே வந்து ஜென்ரலாக இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட்.
1: மார்பக புற்றுநோய் குறித்து நாளைய மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி. செந்தில்குமார் அவர்கள்.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 பாடல்களும் தகவல்களும் தரும் காலை மலரோடு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கல்பனா சாவ்லா விருது பெற தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் awards.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உளுந்து பச்சை பயிர் வகைகளை வர ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் கொள்முதல் செய்யப்படும். விவசாயிகள் உரிய ஆவணங்களோடு தஞ்சாவூர், கும்பகோணம், பாபநாசம், ஒரத்தநாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை அணுகி பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 8 மணிக்கு உங்களுக்கு விருப்பமான புது புது பாடல்கள் கேட்கலாம். இதயராகம் ஒலிக்கும் வானவில்லின் வண்ணமாய் மெல்லிசை கீதமாய் இதயராகம். உங்க அழகான பேர், ஊர் பேரோட என்ன புது பாட்டு பிடிக்கும், அது என்ன படம் அப்படின்னு ஒரு குறுஞ்செய்தியா அனுப்புங்க. 938-546-102-1 வாட்ஸ்அப் எண் காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்க நாங்கள் எல்லாரும் காத்திருக்கோம். அதே போல இன்னைக்கு காலையில 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் வசந்த அழைப்பில் வானம் வசப்படும் மனநல மருத்துவர் டாக்டர் சுபாஷினி அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடியும் மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 10 மணிக்கு உற்சாகமூட்டும் பாடல்கள் தரும் போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்களாச்சே, என்னென்ன படம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அக்னி நட்சத்திரமோ அழகை உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படங்களும் தாங்க. 12:10 மங்கையர் உலகம், என்ன தரப்போது தலைப்பு? பெண்களுக்கான தனிமை தருணம் பத்தி தோழியர் உற்சாகமா எங்களோட பகிர்ந்துக்கலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்,
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: FM ரெயின்போ 102.1 இன்னைக்கு பிற்பகல் 2:30 தாராசுரம் விஜயா கைலாசம் அவர்களின் திரை இசை தொகுப்பாக திரை களஞ்சியம். இசைத்தூரல் 3 மணிக்கு பண்பலையில் 7:00 முதல் அலைவரிசையில் 10:45 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் எனது புத்தகம் எழுத்தாளர் இனிதி அவர்களின் பங்கேற்பில். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் காய்கறி சாகுபடி பற்றிய தகவல்களை நேர்முகத்தில் சொல்கிறார் திருச்சி திருவெள்ளரை S. மாதவன் அவர்கள்.

ஆட்டங்களில் இன்று பங்கேற்கிறார். இந்திய போர்க்கப்பலான ஐஎன்எஸ் தர்கஷ், உள்நாட்டில் கட்டப்பட்ட ஐஎன்எஸ் இக்ஷாக் ஆகியவை இவ்விழாவில் இடம்பெறவுள்ளன. முன்னதாக இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. போதைப்பொருள் இல்லா இந்தியாவை கட்டமைக்க கூட்டு நடவடிக்கையின் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சுகாதார கல்வி மற்றும் சுகாதார வல்லுநர்களை உருவாக்குவதில் கல்வி நிறுவனங்களின் பங்கை எடுத்துரைத்தார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மாநாடு சென்னையில் இன்று தொடங்குகிறது. இந்த இரண்டு நாள் மாநாட்டில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்தும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் ஏழை மக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மந்தை புறம்போக்கு உள்ளிட்ட பல்வேறு வகை நிலங்களில் வசித்து வரும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்கும் திட்டங்கள் தயார் செய்து வருவதாக குறிப்பிட்டார். மேகதாது அணை விவகாரத்தில் டெல்டா மக்களுக்கு உறுதுணையாக தமிழக பிஜேபி இருக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு

0: ஆர் நாகேந்திரன் கூறியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான நேரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிக்கப்படும் என்றார். அரியலூர் மாவட்டத்தில் கோமாரி நோய் தடுப்பூசி திட்டம் நாளை மறுநாள் தொடங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அரியலூர் மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையால் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழான கோமாரி நோய் தடுப்பூசி திட்டம் 9வது சுற்றின் கீழ் வரும் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 162,000 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே கால்நடை வளர்ப்போ இம்முகாமினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் பெரிய பெருமாள் திருப்பாவாடை திருநாள் இன்று நடைபெறுகிறது. இதனையடுத்து இன்று மாலை 4:30 மேல் மூலவர் சேவை நடைபெறும். லண்டனில் நடைபெற்ற ஆடவர் புரோ லீக் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்தை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

எட்டு மணி 3 நிமிஷத்துக்கு நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இதய ராகம். காலையில் மகிழ்ச்சியாக இருப்பது அந்த நாள் முழுக்க நம்மளை எனர்ஜியாக வச்சுக்கும். வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது பள்ளி கல்லூரி வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தாலும் சரி, இந்த நாள் எல்லாருக்கும் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழி ஓவியா. இதே ரகம் நிகழ்ச்சிக்கு கட்சவி வழியா நேயர்கள் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கான வாட்ஸ்அப் எண்கள் 938-546-102-1.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

8 மணி 8 நிமிஷத்துக்கு ட்ரிஷேஃபம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்து கொண்டிருப்பது இதயராகம். நேயர்கள் கட்சவி வழி அவங்களுக்கு விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து கருமூலர் லால்குடியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, வாத்தி திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

8:31 அட்ரஸ்எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டேன்னு இது இதயராகம். இதயராகம்ல வாட்ஸ்அப் வழியா நேயர்கள் பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்த பாடல் யார் கேட்கறாங்கன்னா, அனந்தபுரத்திலிருந்து கீதா, நாகராஜ், மாதேஷ், தன்வஷ், சூரியலதா, ரித்யா இவங்களுக்காக பாடல் வருது.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதே ராகம்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகள் அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க

0: சேவை குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: எட்டு மணி 37 நிமிஷத்துக்கு ட்ரிச்சேஃபம் ரெயின்போ 102.1 நேர்கள் இணைந்திருப்பது இதய ராகம் நிகழ்ச்சியோடு. நேர்களை உங்கள் நினைவிற்கு அடுத்ததா நம்ம பண்பலையில் 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பில் வானம் வசப்படும். மனநல மருத்துவர் டாக்டர் எம் சுபாஷினி அவர்களுடன் நேர்முகம். நம்ம இதயராகம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான் பழனியிலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைன்.

0: இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: எட்டு மணி 42 நிமிஷத்துக்கு நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க. ட்ரிச்சேஃபம் ரெயின்போ 102.1 இது இதயராகம். இதயராகம் நிகழ்ச்சிக்கு வாட்ஸ்அப் வழியா நேர்கள் பாடல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததை யார் பாடல் கேட்டிருக்காங்கன்னா, வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா இவர்களுக்காக பாடல் வருது.

0: 1.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வானம் வசப்படும்.
1: குழந்தைங்க இந்த காலத்துல நிறைய ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்றாங்க. படிப்பு மட்டும் இல்லைங்க, சோசியல் மீடியாவா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூடவா இருக்கட்டும், பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ற ப்ரெஷர், அதை விட ஒரு பரீட்சைன்னு வந்ததுன்னா அன்னைக்கு அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத பொறுத்துதான் அவங்களோட ரிசல்ட் அமையுது. ஒரு எக்ஸாம் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போ ப்ரெஷர் ஜாஸ்தியா தானே ஆகுது. குழந்தைங்களுக்கு இந்த ப்ரெஷர் இல்லாம கம்பேர் பண்ணிக்கிறது, மிச்ச குழந்தைங்களை பார்த்து பேரண்ட்ஸ் நம்ம கம்பேர் பண்றது, சோசியல் மீடியா புல்லி பண்றது ஸ்கூல்ல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு இந்த காலத்துல ஃபேஸ் பண்றாங்க.
0: மனநல மருத்துவர் எம் சுபாஷினி அவர்கள் பங்கேற்கும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இன்று காலை 9 மணிக்கு திருச்சிராப்பள்ளி FM Rainbow 102.1 இல்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: மனிதர்களில் சில பேர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இவங்களை பார்த்து நாம் பித்து குழிம்போம். உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. அவங்க வேற இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம். அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்கள பார்த்து பித்துக்குழிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டல் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குது தான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சிருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார். அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா, பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை, இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து 2 பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்கக்கிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறாங்க, உற்சாகம் மூட்டுறவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது.

0: ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம். அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடைச்சிட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னா அவன்.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: எட்டு மணி 53 நிமிஷம் ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இதயராகம். இதயராகம் நிகழ்ச்சிக்கு அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க நேரு, தனலட்சுமி, நரேஷ், மேக்னா, ஜிஷ்ணுவிகா, அவ்யக்தன், தஞ்சாவூர் செண்பகவல்லி நகர்லந்து.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதே ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

நேர்களே, இதே ராகத்தை தொடர்ந்து 9 மணிக்கு திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பில் இன்று வானம் வசப்படும். மனநல மருத்துவர் டாக்டர் எம் சுபாஷினி அவர்களுடன் நேரலை. இரண்டு 15 வேளாண் அரங்கத்தில் தீவன மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவர், மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி கதிர்வேலன் அவர்கள்.

0: இன்று பகல் 12:10 எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் பெண்களுக்கான தனிமை தருணம் பற்றி தோழியர் நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாதுகாப்பு படையினருக்கான 2nd வீரதீர விருதுகளை புதுதில்லியில் இன்று மாலை வழங்குகிறார். பாதுகாப்பு படை, மத்திய ஆயுத காவல்படை, மாநில யூனியன் பிரதேச காவல்துறை வீரர்கள் இவ்விருதுகளை பெறவுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி செஷல்ஸ் நாட்டின் 50th தேசிய தின விழா கொண்டாட்டங்களில் இன்று பங்கேற்கிறார். இந்திய போர்க்கப்பலான INS தர்கஷ், உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட INS இக்ஷாக் ஆகியவை இவ்விழாவில் இடம்பெறவுள்ளன. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda பல்வேறு டிஜிட்டல் சுகாதார திட்டங்களை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2nd ஆரோக்கிய சேது செயலி உள்ளிட்டவை இதில் அடங்கும். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மாநாடு சென்னையில் இன்று தொடங்குகிறது. இந்த 2 மாநாட்டில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைவு சட்டக்கல்லூரிகளில் 3 LLB பட்டப்படிப்பிற்கு இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். திருச்சி மாவட்டத்தில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நாட்டுப்புற கலைப்பயிற்சி மைய வகுப்புகள் வரும் 19th முதல் தொடங்கப்படும் என ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 727 வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மாவட்டத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் 2024-25 மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களில் கிராம சபைகள் மூலம் 727 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 2,80,000 நிதி என்ற மதிப்பீட்டில் 20,50,000 நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வீடுகள் அனைத்தும் படிப்படியாக கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அனைத்து வீடுகளும் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 78.81 அடியாக இன்று குறைந்துள்ளது.

வந்து அணைக்கு வினாடிக்கு 158 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில், குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 3000 கனஅடியாக இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 300 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. 32 அணிகள் நாக் அவுட் ஆட்டங்களுக்கு தகுதி பெற்றுள்ளன. இறுதிப் போட்டி வரும் 19 தேதி நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிர் ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: விடியாத இரவுகள் எதுவும் இல்லை, விழுந்தவரை தூக்கிட உறவுகள் உண்டு. சோகம் என்பது கடந்து போகும் மேகமல்லவா, வாழ்க்கை என்பது போராடி வெல்லும் வேகம். தோல்விகள் துரத்தலாம், மீண்டும் எழுந்து நாம் ஓடலாம். முடிவென்பது முடிவே அல்ல, புதிதாய் தொடங்குங்கள் ஒரு பயணம். கூப்பிடு தூரத்தில் இருக்கிறது வாழ்க்கை, மனம் இருந்தால் வானம் வசப்படும். வாருங்கள், மனநல மருத்துவர் டாக்டர் சுபாஷினி அவர்கள் நேரலையில் சொல்லும் தகவல்களை கேளுங்கள். நீங்கள் பங்கேற்க 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240-102-1 240-102-1 வாட்ஸ்அப் எண் 938-546-102-1 உடன் உரையாட சித்ரா திருவாளன் அவர்கள்.
3: இனிய திங்கள் காலை வணக்கம் நேயர்களே, நலமானவரும் நலமே நாடும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது. திங்கக்கிழமை காலையில் ஏதோ ஒரு பணிக்காக நம்ம சாலையில் இறங்கி வரோம் அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க முகங்களை ஒரு செகண்ட், ஒருவேளை சிக்னலில் கூட நினச்சிக்கோங்களேன், ஒரு செகண்ட் நம்ம திரும்பி பார்த்தோம்னா அவங்களாம் மகிழ்வோடு இருக்கிறாங்களா? நான் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. சிக்னல் எப்படா விழும், எப்படா கிளம்பலாம் அப்படின்னு. அதுவும் வந்து 8:30-9 ஆச்சுன்னா எல்லாரும் அவங்களுடைய வேலைக்காக அவசர அவசரமாக கிளம்பி அவசர அவசரமாக டென்ஷனாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருப்போம். அப்போ அந்த டென்ஷனோடு பயணிக்கும் போது ஐயோங்களாம் பத்திரமா வீட்டுக்கு போகணுமே, இல்லைனா பணியிடங்களுக்கு போகணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளார ஒரு நொடியாவது வந்துட்டு போகும். இப்போ இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறது அப்படின்றத நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. இப்போ இந்த மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய கோர்ஸஸே நிறைய இடங்கள்னு செய்கிறாங்க. ஆனால் காரணம் என்னென்னா இந்த மாதிரியான வேகமான வாழ்க்கை முறை தானோ அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வந்து போகுது. இப்போ இதே ரொம்ப அதிகமாகி என்னால் இதை கையாளவே முடியாது அப்படின்ற நிலை வரும்பொழுது சில தப்பான முடிவுகளை சிலர் எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடாது, ஒரு நொடி யோசிச்சா அந்த எண்ணம் மாறிடும் அப்படின்னு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம மனம் திருந்தி இல்லைன்னா மனம் மாறி வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது அமையணும் தான் வானம் வசப்படும் அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுத்தோம். டாக்டர் எம் சுபாஷினி நிலையத்தில் இருக்கிறாங்க, வணக்கங்க.
4: வணக்கம் மேம்.
3: கிட்டத்தட்ட 11 காலம் மனநல மருத்துவ நிபுணராக பணியாற்றி வர்றீங்க திருச்சியில். உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க.
4: எனக்கும் மேம்.
3: பொதுவாக இந்த வார்த்தையை அதிகமாக நம்ம கேட்குறோம் எல்லா பக்கமும். அதுக்கு பொருள் என்னன்னு தெரியாமல் கூட சில சமயங்களில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இந்த மாதிரி ரொம்ப ஹெவியான வார்த்தைகள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ஏன் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? நிஜமாகவே இவ்வளோ டென்ஷன் இருக்கலாம் நம்ம சுற்றி.
4: ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறேன் நம்ம ஒர்க்கவே நார்மலைஸ் பண்ணணும். நம்ம இது வந்து வேலை தான், இந்த வேலை இப்படி தான் இருக்கும், இந்த வேலைக்கு நான் இவ்வளோ நேரம் வரேன், இவ்வளோ என்னோட இன்புட் கொடுக்குறேன், இவ்வளோ ஃபுல்லாக அங்கே இருக்கேன் அப்படிங்கும் போது அதை நம்ம நார்மலைஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலே இது ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ரெஸ்

0: தான் பார்க்க மாட்டோம். செகண்ட் என்ன அப்படின்னா, இப்படி நம்ம ஒரு உட்காந்து ஒர்க் பண்ணுறோன்னு வைங்களேன், நம்ம நடுவில் ஃபுல்லாக சோஷியல் மீடியா பார்க்குறோம். அந்த சோஷியல் மீடியா பார்க்குறதோ இல்லை நம்ம ஃபோன் மொபைலில் வேற ஏதோ ரீசனுக்கு வேண்டி ரொம்ப மொபைல் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா சென்சரி ஓவர்லோடுன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளை அறியாமையே நம்ம உள்ள அவ்வளோ போகுது, கண்டென்ட் போகுது, கதைகள் போகுது, பாட்டுகள் போகுது, தேவையே இல்லாமல் வேற யாரோ வீட்டில் வேற ஏதோ பிரச்சனை நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம், ரீல்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த கண்டென்ட் ஜாஸ்தியாக போகும்போது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுலையுமே நம்மளுக்கு மைண்டு எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் இதையும் நடுவில் நடுவில் பார்க்கறது மைண்டுக்கு ரெஸ்ட்டே இல்லை. ஸோ மைண்ட் ரெஸ்ட் இல்லாத இருக்கும் போது அது ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது இயல்பு தானே. நான் இவ்வளோ போது ஓடுது, இவ்வளோ எனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அது நம்ம அந்த கம்ஃபர்ட் ஸோன், என்னோட கம்ஃபர்ட் ஸோன் இது, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் இதுக்கு ஒரு பெரிய ரீசன் நான் நினைக்கிறேன்.
1: சரிங்க, இப்போ பொதுவாக அம்மா வந்து நீங்கள் கிளம்பிட்டு இருக்கீங்க வெளியில், அப்போ அம்மா எதை சொல்கிறாங்க, இதை மட்டும் மறந்துடாத, அதை எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லும்போது, மா இதெல்லாம் இப்போ சொல்லாத, எனக்கு ஏற்கனவே அவ்வளோ டென்ஷன் இருக்குது தெரியுமா அப்படின்றோம். ஆனால் போயிட்டே இருக்கும்போது ஒரு மொபைலில் ஏதோ ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளார ஏத்துறது நமக்கே தெரியாம ஒரு பிரஷர் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க.
0: ஆமா, ஏன்னா அதுல பாக்குற நம்ம ரீல்ஸ் பாக்குறோம், நிறைய வீடியோஸ் பாக்குறோம், ஷார்ட் ஷார்ட்டா தான் இருக்கு அது, கரெக்டுங்களா? யாரோ சண்டை போடுற மாதிரி இருக்கு, எங்கேயோ நடந்த ஒரு ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்தால் ஓகே. பட் ஆனால் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்குது, நம்மளால் அதை ஓகேன்னு எடுத்துக்க முடியுது, இது எனக்கு ப்ரெஷர் இல்லைங்கிற மாதிரி நம்ம மைண்டுக்கு தோணுது. பட் ஆனால் நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அம்மா கேட்குறது தான் உனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி, அந்த இடத்துல அம்மாவுக்கும் கஷ்டமாக இருக்கும், நீ என்ன பண்ண போறன்னு உனக்கு தெரியல. ஸோ நம்ம அந்த டோட்டலாக இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டை காம் பண்ணிக்க நம்மளால் முடிய மாட்டேங்குது. நம்ம நினச்சிக்கிறோம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா மொபைல் பார்க்குறது, நான் மொபைல் பார்க்குறேன், டிவி பார்க்குறேன், விளாட்றேன், இதெல்லாம் எனக்கு ரிலாக்ஸேஷன், மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் அதுதான். ஆனால் அல்டிமேட்டாக மைண்ட் காம் ஆறதுங்கிறது மெடிடேஷன் பண்ணும் போதும் தூங்கும் போதும் தான். நம்ம தூங்கும் போதுமே மொபைலோடு தானே போகிறோம். போய் நான் தூக்கமே எங்கிட்ட ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க, மேடம் எனக்கு தூக்கமே வரல, மேடம் தூங்கிறதுக்கு 1 hour முன்னாடி ஃபோன் பார்க்காதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் மேடம் பார்த்துட்டே இருந்தால் தான் மேடம் தூக்கமே வர்றதுங்கிறாங்க. அலர்ட்டாவே இருக்கும், கான்சியஸ் மைண்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும், அது அந்த அளவுக்கு எதுவும் புரியாது. ஆனால் சப்கான்சியஸ் மைண்ட் இதெல்லாம் உள்ள வாங்கிக்கும், எனக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் எனக்கு தேவைங்கிற மாதிரி. ஸோ அது ஓவர்லோட் தான் ஆறது. அந்த ஓவர்லோட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் பில்டப் ஆகும், ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகும். இது நம்மளுக்கு தெரியாமே நம்ம இதெல்லாமே கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இதை தவிர்த்துக்கிறதோ இல்லை இது வேண்டாம் எனக்கு, இதை கொஞ்ச நேரம் நான் தள்ளி வைக்கிறேன்னு சொல்கிறது, மொபைலும் நம்ம கையில் இருக்க மாதிரி அது நம்ம கையில் தான் இருக்குது.
1: சரிங்க, இப்போ நம்ம வந்து மற்ற உபகரணங்களை பற்றி பேசுகிறோம், மொபைலோ டிவியோ அது மாதிரி எது வேணாலும் ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தள்ளி வைக்கலாம். ஆனால் புத்தகங்கள் நமக்கு ரொம்ப அன்றாடம் தேவையானது. நம்ம படிப்பு கல்வின்னு வரும்பொழுது நமக்கு வந்து சில விஷயங்களை முடிச்சாகணும், டார்கெட் பேஸ்டாக தான். 3 months இல்லை இந்த எக்ஸாம் வரும், இல்லைன்னா இந்த மாதத்தில் மிட் டேர்ம் டெஸ்ட் வரும், இப்படி ஒரு மனநிலையில், அதுவும் ரொம்ப காம்படிட்டிவான வேர்ல்டு, நம்ம எவ்வளோ கிரேட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்றது நம்ம அம்மாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மதர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரியான சூழ்நிலையில் இப்போ இருக்கும், இதை அவாய்டே பண்ண முடியாது. அப்போ இந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வேறு மாதிரி இருக்கே, இப்போ இது தான் பில்டப் ஆகி சில சமயங்களில் நம்மளால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்ற நிலைமை வரும்போது பிள்ளைகள் தவறான முடிவுகள் எடுத்துடுறாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அங்கேயுமே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்மளை பற்றி தெரியணுங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான். இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னாலும் பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஸ்டூடெண்ட்டுக்குன்னு இருக்க எக்ஸ்பெக்டேஷன், நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன் என்னோட அவுட்புட் எவ்வளோ வருது, எஃபர்ட் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோதான் அவுட்புட். கடைசி பரிச்ச நாளைக்கு 10 முன்னாடி பரிச்ச புக்கை எடுத்து வச்சுட்டு நான் பாஸ் பண்ணிடணும், நான் இவ்வளோ வாங்கணும்னு நினைக்கக்கூடாது இல்லையா. அதுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது, அதுக்குன்னு நம்ம இதை இந்த நேரத்தில் செய்யணும். நம்ம பார்க்குற மொபைலோ நம்ம பார்க்குற கண்டென்ட்டோ எல்லாமே அந்த 3 months ஒரு டார்கெட் இருக்குன்னா அதுக்கப்புறம் இருக்க தான் போகிறது. ஸோ நம்ம அந்த டைமில் நம்ம எவ்வளோவை பண்ண முடியுது, நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டு பண்ணலாம். நம்ம வந்து இதை எப்படி நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும், நம்மளோட பெஸ்ட் இது தானா, நம்ம பரீட்சையில் எப்படி நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கணும். நம்ம வந்து இதை ஒரு ப்ரெஷராக பார்க்காம இதை ஒரு டைம் டேபிளாக

0: ஆகவோ இதை வந்து ஒரு ஒரு ப்ரையாரிட்டியாக எடுத்துட்டு இப்போ இது இம்பார்ட்டண்ட், இப்போ எனக்கு என் ஃபோன் இம்பார்ட்டண்ட் இல்லை, இப்போ என் ஃப்ரெண்டு கூட கதை அடிக்கிறது இம்பார்ட்டண்ட் இல்லை, இப்போ நான் ரீல்ஸ் பார்க்கறது இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம தான் தள்ளி போடணும். ஸோ அந்த ப்ரெஷர் அப்போ பில்டப் பண்ணாமல் இருக்கும். அந்த ப்ரெஷர் பில்டப் பண்ணாமல் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டேன், இதுக்கு இதுதான் எனக்கு வந்த அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். நம்ம வந்து அந்த மாதிரி முடிவுகளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நேரத்தில் இல்லை ஹெல்ப்லெஸ்ஸாக நம்ம ஃபீல் பண்ணும் போது, என்ன இதுக்கு இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே இல்லை, இந்த மாதிரி நான் எஃபர்ட் போட்டேன் பரிச்சல இப்படி ஆயிடுச்சு, நல்ல எஃபர்ட் பண்ணி போடுற குழந்தைங்க கண்டிப்பாக அவங்களால இந்த பரிச்சையிலலாம் பாஸ் பண்ண முடிஞ்சிருது தான். நம்ம நடுவில் எஃபர்ட் போடுறவங்களால அந்த அட்டை அந்த இலக்கை அடைய முடியலனாலும் திருப்பி அடுத்த அட்டம்ட் இருக்கு. ஏன்னா இது பரிச்சை, இந்த பரிச்சைங்கிறத நம்ம பரிச்சையாக பார்க்கணும். பரிச்சையை வந்து வாழ்க்கையின் இலக்காக பார்க்கக்கூடாது. இதுதான் என் லைஃப்பில், இது வந்துருச்சுன்னா எல்லாமே எனக்கு நல்லா நடந்துடும். ஆக்சுவலாக நம்ம மனுஷனோட டெண்டன்சியே அதுதான், இதுதான் எனக்கு, இது வந்துச்சுன்னா நான் சந்தோஷமாயிடுவேன், கல்யாணம் ஆச்சா கல்யாணாச்சுன்னா நான் சந்தோஷமாயிடுவேன், நெக்ஸ்ட்டு குழந்தை பிறந்ததா அது கலந்ததுக்கப்புறம் நான் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு விஷயங்கள் தான், இதை நம்ம இலக்காக வைக்கக்கூடாது. அதே தான் பரிச்சையுமே, பரிச்சை வந்து நடுவில் வர ஒரு விஷயந்தான், அது ஒரு இலக்கு இல்லை. அதை தாண்டி அப்பா அம்மாவுக்கு நம்ம குழந்தைங்களாக தான் இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம், யாரும் நம்மளை வந்து அதை மாற்ற போகிறது கிடையாது. ஸோ அதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம இதை வரை நம்ம தவறாக முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, நான் இந்த எஃபர்ட்டை தான் போட்டேனா, நான் இவ்வளவு ஒரு எக்ஸாமோட ரிசல்ட்டை வச்சுட்டு நான் என்னை டிசைட் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டேனான்னு ஒரு நிமிஷம் நம்மளே நம்மளை கேள்வி கேட்கலாம். நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டு என்னால் இதை படிக்க முடிஞ்சுதா, சரி 1 or 2 marks இது போயிடுச்சு, அப்போ நான் இதை விட பெட்டர் எஃபர்ட் போட்டேன்னா இதை விட என்னால் பெட்டராக பண்ண முடியும் தானே. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறது இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மனுஷனோட பிரெயினே ப்ராக்டிஸ்னால் மட்டும்தான் பெட்டர் ஆகும். அதனால தான் ஸ்கூல்லையே அவ்வளோ எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க, ஃபஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி, இதெல்லாம் குழந்தைங்க பரிட்சைக்கு போகும்போது ரொம்ப போராக போகிறாங்க. அது ஆக்சுவலாக அதுக்கு இல்லை, அது இத்தனை தடவை நீ ரிவைஸ் பண்ணிவிடுவேன், இத்தனை தடவை அவங்க படிக்க வச்சிடுறாங்க. நம்ம அப்போல்லாம் படிக்காமல் ஃபைனல் எக்ஸாமில் வந்துட்டு நம்ம படிக்கிறோங்கும் போது நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கணும், இவ்வளோ தான் என்னால் அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் மார்க்கு அப்படின்னு நம்ம தான் அதை கம்மி பண்ணணும். பேரண்ட்ஸுக்கும் தெரியும் குழந்தைங்க எவ்வளோ படிக்கிறாங்க, என் பையன் என் பொண்ணு எவ்வளோ படிப்பா, அவளால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறது. அவங்க கடைசி நேரத்தில் அவங்களும் வந்துட்டு நீ இவ்வளோ படிக்கிற, நீ இவ்வளோ மார்க் வாங்கலை, நீ இவ்வளோ தான் படித்த அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்கணும். அந்த இந்த நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் முடிவுகளை அவங்கள தவிர்க்கிறதுக்கு வேண்டி.
1: சரிங்க, ரொம்ப அழகாக சொல்லிட்டுருக்குறீங்க. எது வந்து முயற்சி பயிற்சி எது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை சின்ன பிள்ளைங்களுக்கு நாமளும் பெரியவங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. வானம் வசப்படும் நேர்களே, இணைந்திருங்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி. இது
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த அழைப்பு.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பில் வானம் வசப்படும். மனநல மருத்துவர் டாக்டர் சுபாஷினி அவர்கள் நேரலையில் பங்கேற்று பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
4: நேயர்களே, ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அப்படிலாம் எப்படி பில்டப் ஆகுது, என்ன காரணிகள், உண்மையிலே சரியாக பிளான் பண்ணலையோ நம்மளுடைய நாளை, இல்லைன்னா நம்மளுடைய கிளாஸஸ், அது மாதிரி குழந்தைகளுக்கு முக்கியமாக. இப்போ குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நிறைய பேர் ஸ்கூல்லையே சொல்லித்தராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தேவைப்படுது, இந்த காலத்தில் பெரியவங்களுக்கும் ரொம்ப தேவைப்படுது.

0: அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தேவைப்படுது இந்த காலத்தில், பெரியவங்களுக்கும் ரொம்ப தேவைப்படுது. அதுவும் அலுவலகங்களில் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லலாம் இது ஒரு செஷனாகவே நடத்துகிறாங்க. கம்பல்சரியாக இருக்குது இந்த செஷன் எல்லாம் அவங்க அட்டன் பண்ணுறது. மூத்தவர்களுக்கு வேறு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. இப்போதும் வாழ்க்கை இது விட என்ன இருக்குது? இவ்வளோ தோல்விகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம், இதுக்கு மேலே நம்ம வாழணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தான் தப்பான முடிவுகளை எந்த வயதினரானாலும் எடுக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு போகுது மனசு அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல இது ரொம்ப அதிகமாக இருக்குமோ, இந்த நம்ம பண்ணிகிட்ருக்கிற ஒரு இந்த ப்ரெஷர் நமக்கு அதிகமாக இருக்குமோன்னு தோணும் இல்லை. இப்போ அந்த இடத்துலையே நம்ம யாராவது ஒரு யார்கிட்டையாவது பேசியே ஆகணும் இல்லையா? யார்கிட்டங்க பேசலாம்? ஏன்னா இந்த காலத்து குழந்தைங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு அப்பா அம்மாவுக்கே தெரியலையே.
1: குழந்தைங்க இப்போ நிறையா பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாங்க, எல்லாரும் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க.
0: ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்னால் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது கூட பரவாயில்லைங்க.
1: கரெக்ட் மேம். யாரோ தெரியாத ஃப்ரெண்டு, யாரோ முகம் தெரியாத ஒரு நபர், நான் இன்ஸ்டாவில் ஃப்ரெண்ட் ஆனேன், ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆனேன், அவங்க கிட்ட எல்லாத்தையும் என்னால் பேச முடியுது அப்படின்னு ஓப்பனாக எல்லாமே சொல்லிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது, அந்த அந்த நபர் வந்து அதை ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணிக்க சான்ஸ் இருக்குல்ல இவங்களுக்கு அகேன்ஸ்டாக. அப்போ என்ன ஆகும், பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால ப்ரெஷர் பில்டப் ஆறுது. இப்போல்லாம் நாங்கள் அந்த மாதிரி குழந்தைங்கள பார்க்குறோம். இப்போது நான் இந்த மாதிரி மனசை விட்டு இவன் கிட்ட சொன்னேன், இவன் வந்து அதை உள்ளே வச்சுக்காம வெளியே எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டான், அவன் ஃபேஸ்புக் பேஜில் போட்டுட்டான், இவன் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த மனப்பக்குவங்கிறது, அந்த ட்ரஸ்ட், இவங்களை நம்ம நம்பலாம், அது தெரியாது. ஏன்னா இப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க. அந்த எமோஷ்னல் பிரெயினுங்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது கார் பிரேக் போடுன்னு சொன்னால் அது ஆக்சலரேட்டர் அனுப்புகிற வயசு அப்படிங்கும் போது, இந்த ட்ரஸ்ட்டுங்கிறதோ அதுங்கிறது, நம்ம வந்து இவங்களை நம்பலாம், இவங்களை நம்பக்கூடாது, இவங்க நம்மளுக்கு உரிய உரியவர்கள்னு புரிய மாட்டேங்குது. அல்டிமேட்டாக அப்பா அம்மா மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்ட்ராங்கானது. ஏன்னா நம்மளுக்கு முக்காவாசி நல்லது கெட்டது, நம்மளுக்குன்னு பெட்டராக நம்ம ஆகணும்னு நினைக்கிறது பேரண்ட்ஸ் மட்டும்தான். என் குழந்தை எந்த அளவுக்கு அப்பா அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கங்கிறத, அப்பா அம்மாவுக்கு அந்த சுயநலம் இருக்கும், என் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல. அப்படிங்கும் போது நம்ம அல்டிமேட்டாக நம்ம நம்பக்கூடியவர்கள்னு பார்த்தாங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் தான். ஸோ அந்த ட்ரஸ்ட்டையே நம்ம இப்போ மாற்றுறாங்க. அந்த வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நான் பேசுகிறேன், அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாது, எல்லாமே என்னென்னா நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். அந்த பயத்தில் தான் குழந்தைங்க வந்து சொல்கிறதில்ல. ஸோ நம்ம அங்கேயே மாற ஆரம்பிக்கணுங்கிறது தான். நம்ம ஜட்ஜ் பண்ணாமல் கேட்கணும். நான் குழந்தை வந்து நான் வந்து இந்த பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், உனக்கு என்ன வயசாகிறது, உனக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிறது, அது மாதிரி நிறையா பண்ணுறோம் நம்ம. அந்த ஒரு நொடியில் வந்து என்ன, இதை நான் எப்படியாவது அடக்கிடணும், இந்த வயசுலேயே நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேனா தான் அது பெருசாகாது அப்படிங்கிற மாதிரி. பட் அது ஏன் வந்து அந்த குழந்தை சொன்னிச்சு, ஏதோ புரியும் இவங்க கிட்ட நம்ம சொன்னோன்னா அப்படிங்கிற மாதிரி
0: நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையால அந்த குழந்தை நம்ம
1: சொல்லுது. ஸோ அந்த நம்பிக்கை வந்து நம்ம தான் திரும்பி எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்த்துட்டு, நான் ஜட்ஜ்மெண்டலா, அதாவது இது நீ பண்ணது தப்பு, நீ இப்படிதான் பண்ணுவ அப்படின்னு நம்ம பேசாம அதை எப்படி நான் ஜட்ஜ்மெண்டலா கொண்டு போய் அவங்க வழிக்கே கொஞ்சம் காம் பண்ணி, எது ரைட்டு எது ராங்கு, இந்த வயசுல இது வேண்டாம், இந்த வயசுல இது ஓகே, இப்போ வெயிட் பண்ணு, எங்களை நம்பு அப்படின்னு. அது அந்த நம்பிக்கைங்கிறது சின்ன பிள்ளையிலேருந்தே கொண்டு வரணும். நம்ம இப்போல்லாம் பாதி பேர் வீட்டிலலாம் மொபைலில் தானே இருக்கோம். ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, என்ன பண்ணுற, யாரோட விளாடுற, நம்ம என்ன பண்ண, என்ன சொன்னாங்க மிஸ்ஸு, ஹோம்ஒர்க் கேடு, என்ன படித்த, அப்படி தான் ஆயிடுது நம்ம. ஸோ என்ன பண்ண, உன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஷேர் பண்ணாங்க, உன்கிட்ட என்ன சாப்பிட்டாங்க,
0: கொஞ்சம் மாற்றிக்கணும், எல்லாம் கொஞ்சம் மாறணும்
1: மாறணும். நம்ம அந்த ட்ரஸ்ட் அப்போ தான் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓ, நம்ம அம்மா கிட்ட நம்ம எல்லாமே சொல்லலாம், நம்ம அப்பா கிட்ட நம்ம ஷேர் பண்ணலாம், அவங்க எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, நம்மளை தப்பாக பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. நம்ம இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா, அத்தை மாமாலாம் வருவாங்க, அந்த நேரத்தில் பஞ்சாயத்து வைப்போம்.
0: ஆமாம் பார்த்தீங்களா, வாங்க வந்து உட்காருங்க பார்த்தீங்களா, என்ன செஞ்சா பார்த்தீங்களா, தெரியுமா அவங்களுக்கு
1: அவள் எவ்வளோ கம்மியாக மார்க் வாங்கினா தெரியுமா, ஃபுல் மொபைல் தானே. அதாவது நம்ம குழந்தைகிட்ட கூட பேசியிருக்க மாட்டாங்க. மாமா வருவார் ஊர்லேருந்து, மாமா வந்தோடனே அந்த பஞ்சாயத்து வந்துடும், ஃபுல்லாக மொபைல் தானே, நீ சொல்லு, நீ சொன்னாதான் அவன் கேட்பான். அவங்க அம்மா வந்து நம்ம சொல்லி சொல்லி பார்த்துட்டு முடியலங்கிற பட்சம் அந்த மாதிரி நினைக்கிறோம். குழந்தைக்கு என்ன தோணும், இவங்க எதையுமே டைரெக்டாக நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவர் வருவார் அங்கேருந்து பஞ்சாயத்துக்கு, அவர் வந்தோன்னே அவர் இதை தீர்த்து வைப்பார், அப்போ தான் அது சரியாகும் அப்படி.

0: அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம் அந்த ட்ரஸ்ட்டை நம்ம வளர்க்க வளர்க்க குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோ நம்பிக்கை கொடுக்குறோமோ, நீ என்கிட்ட ஓடிவா, அந்த அதான் அந்த ஹோமுங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இது வீடு, இங்கே நாங்கள் யாருமே உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டோம், இங்கே அன்பு மட்டும்தான் இருக்குது. நீ என்ன பண்ணிட்டு வந்தினாலும் அன்பாக எப்படி அதை கரெக்ட் பண்ணுறோங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே தான் நீ வரணுங்கிறத நம்ம தான் நம்மளுடைய நடவடிக்கை மூலமாகவும் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் மூலமாகவும் குழந்தைங்களுக்கு அதை புரிய வைக்கணும். வரமாட்டேங்கிறான், சொல்ல மாட்டேங்கிறான்னு நம்ம நினைக்கிறோம், பட் ஆனால் ஏன் பண்ணுறாங்க, ஏன் சோஷியல் மீடியாவை நம்புகிறாங்க, முகம் தானாக தெரியாத ஒரு நபர் வந்து பெட்டராக புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, எது வேணாலும் பேசலாம், அவனுக்கு தான் தெரியாதே, அவனை வந்து சொல்லவா போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த எது வேணாலும் தெரியலாங்கிறத நீ ஏன் பேரண்ட்ஸ் கிட்ட பண்ண மாட்டேங்கிற, நான் எது வேணாலும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம கொண்டு வர்றது தான் பேரண்ட்ஸோட ஒரு பெரிய இதாக இருக்குது.
1: நண்பர்கள்னு பார்க்கும்போது நம்ம அம்மா அப்பா தான் நம்மளோட முதல் நண்பர்களாக இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இணைப்பில் ஒரு நேயர் இருக்கிறாங்க, அவங்ககிட்டயும் பேசலாம். வணக்கம்.
2: வானவில் பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம். கண்தானம் மனித நேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: அம்மா வணக்கங்கம்மா.
0: வணக்கங்க சார்.
2: இன்னைக்கு நீ படிடா, நல்ல மார்க் எடுறானா, அம்மாவை தாக்குறான் குத்துறான், நல்லா முடி வெட்டிட்டு ஒழுங்கி நம்ம ஒழுங்கா ஸ்கூலுக்கு வாடா அப்படின்னு சொன்னா ஆசிரியரை தாக்குறான். இது குறிப்பாக வந்து ஆண் பசங்க தான் நிறைய இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன் அவங்க மனநிலை இந்த அளவுக்கு மாறி இருக்கு? அவங்க வாழ்க்கை பின்னாடி நல்லா இருக்குன்னு சொல்லி தானே நம்ம ஆசைப்படுறோம், பெற்றவங்க கஷ்டப்படுறோம். அவங்க ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்குது? சின்ன குழந்தைங்கல்ல, காலேஜ் படிக்கிற பசங்க கூட இது ஒழுங்கி நம்ம நடந்துக்கிட்டு இந்த மாதிரி நிறைய இன்னைக்கு நியூஸில் பார்க்குறோம். படிக்க சொன்னா அம்மா குத்துனா, அப்பா அடிச்சான், கட்டான எடுத்து வாத்தியாரை தாக்கினா, முடிவெட்டிட்டு இப்படி போயிட்டு இருக்கு. இவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்? இப்பதான் இந்த மாதிரிலாம் இருக்கு, முன்னாடி குருகுல வாசம் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப கரெக்டா படிச்சாங்க, நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. இன்னைக்கு இவங்களோட மனநிலை மாறி போயிருக்கு. இவங்களை எதுவுமே பயமா இருக்கு, பெற்றோர்களும் பயமா இருக்கு, வாத்தியார்களும் நீ படிச்சா படி இல்லைன்னா பரவாயில்லப்பா நீ எப்படியே போப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கோம். கண்டிஷன் பண்ணவும் பயமா இருக்கு, விடவும் பயமா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. நன்றி
0: சார். இந்த பாய்ஸை பொதுவாக ஆண் பிள்ளைகள் வந்து ரொம்ப அக்ரஷனாக இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, அது ஓரளவுக்கு உண்மை தான். பட் ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும் போது அது அப்படி தெரியுதுன்னு. பட் ஆனால் இந்த அக்ரஷன் எதனால வருதுன்னு பார்க்கணுங்க சார். ஏன் கேட்க மாட்டேங்கிறான், அவன் என்ன நினைக்கிறான், செகண்ட் என்னென்னா கான்சிக்வன்ஸ், நீ இந்த மாதிரி பண்ணினா இந்த மாதிரி இருக்கும், நீ படிக்கலைன்னா ஃபெயில் ஆவ, நீ இந்த மாதிரி போகிற அப்படின்னா உன்னை பற்றி கிண்டல் பண்ணுவாங்க, உன்னை பற்றி நாலு பேர் நல்லா பேசாமல் இருப்பாங்க. நீ உன்னை எப்படி வெளியே காமிச்சுங்கிறங்கிறது உன்னை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத அந்த கான்சிக்வன்சஸை நம்ம சொல்லி கொடுக்கணும் சார். அது சின்ன வயசுலேருந்தே வரணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரும்போது, லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரும்போது அந்த ஏஜில் அவன் அப்படி இருக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அதுவும் இப்போ சோஷியல் மீடியா இருக்குது, நிறையா அந்த ஃபேன் பேஸ்டு ஹேர் கட்ஸு, ஃபேன் பேஸ்டாக அவங்க அந்த தலைமுடியை வச்சுக்கிறதா இருக்கட்டும், பிஹேவியர் கூட, அது எல்லாமே நிறைய சோஷியல் மீடியாவையும் மீடியா மூவிஸு அதை சார்ந்து அறுக்க ஆரம்பிச்சிருது. ஒரு ட்ரெண்ட் மாதிரி பேசிக்காக
1: மாறும். அது விஷயம் என்னென்னா மாற்றம் தான் மாறாதது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா?
0: கண்டிப்பாக. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த கான்சிக்வன்சஸ் தான் சார் மெயினாக புரிய வைக்கணும். நீ இந்த மாதிரி பண்ணனா இதுக்கு இதுதான் ஆகும், நீ இந்த மாதிரி அம்மாவை குத்துற, இந்த மாதிரி அம்மாவை இது பண்ணுறனா அதுக்குன்னு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு இல்லைங்க சார். நம்ம என்ன, நம்ம அரசு அதை சும்மா விட்டுருதா, அந்த பையனை இல்லைடா பரவாயில்ல நீ பண்ணது கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பியாக விடுறோம், இல்லை இல்லையா, அதுக்குன்னு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்சிக்வன்ஸை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும், அது சின்ன வயசுலேருந்தே வரணும். அது படிப்புங்கிறது தான் ப்ரையாரிட்டிங்கிறது குழந்தைங்களை புரிஞ்சுக்கணும். எல்லாமே பண்ணிட்டு படிக்கிறதுக்கு இல்லாது படிப்பும் இருக்கணும். மிச்சம் எல்லாமே பண்ணுங்கிற ஒரு வயசு 8 வயசு வரலாம். மிச்சம் என்ன 9th 10th இந்த காம்படிட்டிவான வேர்ல்டில் நம்ம படிக்கணும், எக்ஸாம்ஸ் வருது, அதுவும் குரூப் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறாங்க அவ்வளோ பேர், அந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் அப்போலேருந்தே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த கான்சிக்வன்ஸை நம்ம சொல்லி சொல்லி நம்ம வளர்க்குறது தாங்க சார். அது எல்லா தடவையும் சொல்ல சொல்லலை, அதுவுமே போர் அடிச்சிடும் அவங்களுக்கு. பட் ஆனால்
1: ஏமா சொல்கிற அப்படின்னு அழுத்துக்குவாங்க குழந்தைங்க. சரி, நேர்களை வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது இப்போ ஒரு சின்ன இடைவெளி, வானம் வசப்படும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்தாழைப்பு.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
7: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
8: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
2: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த் அழைப்பு. சூயிசைட் ப்ரிவென்ஷன், தற்கொலை எண்ணத்திலிருந்து மாற்று வழிகள் நிறைய இருக்கு. இந்த எண்ணங்கள் எப்படி இது ஸ்ட்ரெஸ் இல்லைனா டென்ஷன் அப்படின்ற வார்த்தைகள்லேருந்து ஒரு மாதிரி தன்னால் தாங்கவே முடியாதுன்ற போது ஒரு நொடியில் எடுக்கக்கூடிய ஒரு தப்பான முடிவு, அதை எப்படி தள்ளி போட்டு அதுலேருந்து மீண்டு வர்றது, இதுக்கான காரணிகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்காங்க மருத்துவர் எம் சுபாஷினி அவர்கள். இப்போ ஒரு வாட்ஸ்அப் கேள்வி வந்திருக்கு இல்லையா சாந்தி?
5: ஆமாம் மேம், சுகுமார் கர்னூல் ஆந்திராவில் இருந்து கேட்டிருக்கிறாரு. எதிர்மறை கருத்துக்களை எதிர்கொள்ள வழிகளை சொல்லுங்க அப்படின்னு.
2: இப்போ இல்லை அப்படின்னும் பொழுது ஒரு நமக்குள்ளார ஒரு போர் குணம் அப்படி வரும், செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்று செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. இல்லைனா நம்ம ரொம்ப எதிர்பார்த்து நினைக்கிறோம் இது நடந்துருன்னு, நடக்காமல் போகிறது, ஒரு தேர்ச்சி பெறுவோம்னு நினைக்கிறது நடக்காமல் போகிறது, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்?
6: இது கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை அவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறோம், அதுக்குன்னு ஒரு நம்ம ஒரு ஆன்டிசிபேட் பண்ணுறோம், இது நடக்கும், எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு. அது நடக்காமல் போகும்போது அது கஷ்டமாக தான் இருக்கும். நான் அந்த நேரத்தில் கஷ்டமாக ஃபீலே பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு தப்பு. செகண்ட் என்னென்னா, கஷ்டமாக இருக்குது, ஆமாம் நான் இதுக்கு வேண்டி என்ன பண்ணுவேன். நான் சில பேர் நம்ம வந்து நண்பர்கள்கிட்ட பேசலாம், நம்மளுக்குன்னு புரிஞ்சிக்கிட்ட சில நண்பர்கள் இருப்பாங்க, பெற்றோர்கள் நம்ம இருந்து பெரிய இவங்களாக இருக்காங்க, அடல்ட்ஸாக இருக்காங்கன்னா நண்பர்கள்கிட்ட பெட்டராக ஷேர் பண்ணுவாங்க. இப்போ குழந்தைங்கன்னா
2: பெற்றோர்கள் தெரிஞ்சிடும் இந்த ஃப்ரெண்டு ஓகே அவர்கிட்ட சொல்லலாம்,
6: ஏன்னா ட்ரஸ்ட் பண்ணுற அந்த பிரெயின் வந்துடும் அப்போது. ஸோ குழந்தைங்க வந்து அப்பா அம்மா கிட்ட பேசலாம், எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, இதை நான் வேண்டி நான் என்ன பண்ணுறது. அடுத்தது என்ன அப்படின்னா தள்ளி போடுறது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எண்ணம் வரும்போது இதுக்கு எனக்கு சொல்யூஷனே இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது தான் நம்ம சூசைடுங்கிற ஒரு இது வந்து எண்ணம் நம்மளுக்கு வர்றது. ஸோ அந்த எண்ணம் வரும்போது இதை நான் இப்போ யோசிக்கலை, இது இன்னும் கடைசி ரிசால்வ் இல்லை அப்படின்னு எல்லா சொல்யூஷனுக்கு எல்லா ப்ராப்ளமுக்குமே நம்ம யோசிக்கணும். எல்லா ப்ராப்ளமுக்குமே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும், ஒரு பாசிபிலிட்டி, ஒரு ப்ராபபிலிட்டி. இதை நான் இன்னும் பெஸ்ட்டாக நெக்ஸ்ட் டைம் எப்படி பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் பண்ணால் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா, இதை நான் நிறையா தடவை பண்ணிட்டேன். இப்போ நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறையா தடவை எழுதிட்டேன் மேடம்பாங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் இதுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக மாறுது. ஸோ இந்த தடவை முடியலன்னா என்னால் அடுத்த தடவையும் பண்ண முடியுமா, அப்படி இல்லைன்னா பிளான் பி என்ன, அந்த பிளான் பி வந்து ரொம்ப

0: முக்கியம், லைஃபுக்கே பிளான் பி முக்கியம். அதாவது இது ஒர்க் அவுட் ஆகும், இது இல்லைனா நான் அடுத்தது என்ன பண்ணுவேன், இந்த இதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நான் அதுலேயே போயிட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி திருப்பி அதே பரீட்சையை எழுதுறேன், ஒரு பிரேக் எடுக்கலாமா, நான் வேற ஏதாவது பண்ணட்டுமா. நிறைய பேர் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் படிக்கிறாங்க. இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு வேற கோர்ஸ் படிச்சுட்டு நான் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி திருப்பியும் கிராக் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த 2 வருஷத்தில் அந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி காம் ஆகி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் இது நம்ம எப்படி பெட்டராக இன்னும் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஒரு எக்ஸாமோட முடிவு அதோட லாஸ்ட் இது கிடையாது. ஒரு எக்ஸாமுங்கிறது ஒரு மார்க் தான். என்ன நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம்னாலும் அது அந்த டைமுக்கு மட்டும்தான், இது நடக்கணும் இப்படி தான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா அது அந்த ஈவெண்ட்டுக்கு வேண்டி மட்டும்தான். ஸோ அதை நம்ம எல்லாத்துக்கு வேண்டி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பிளான் பி என்ன, ஆன்டிசிபேட் பண்ணும் பிளான் பி என்ன, இது ஒர்க் அவுட் ஆகும் சரி, ஒர்க் அவுட் ஆகலைன்னா, ஏன்னா பரீட்சைக்கு ப்ராபபிலிட்டி தான், நம்ம பாஸ் ஆகலாம் ஃபெயில் ஆகலாம், நடுவில் மார்க் வரலாம்.
1: என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு, எல்லாம் நல்லா படிச்சிருந்தாலும் அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு சூழல் வந்தது, ஏதோ ஒன்று நம்மளை பாதிச்சதோ இல்லையோ, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதுவும் குழந்தைகள் தானே, அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கும் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இமோஷனல் ஸ்டெபிலிட்டின்றது ரொம்ப தாறுமாறாக இருக்கக்கூடிய ஒரு பருவம் தானே. இப்போ இந்த கேள்வி வரும்போது அடுத்து ஒரு கேள்வி வருது. இப்போ அதிகமாக இந்த மாதிரியான டிஸ்டர்பன்சஸ் இருக்கிற அந்த பருவ காலம் அது அப்படின்றதுனால பள்ளிகளில் ஆற்றுப்படுத்தினர் இருக்க வேண்டிய அவசியம் எவ்வளவு முக்கியமானதுன்றதை பற்றி சொல்லுங்கள். எஸ்பெஷலி ஒரு ஹைஸ்கூலுக்கு போயிட்டாங்க அந்த குழந்தைகள், நிறைய இமோஷனல் அப்ஹீவல், நிறைய தடுமாற்றங்கள் இருக்கிற வயது இல்லையா. இப்போ அந்த ஆற்றுப்படுத்தினர் அந்த பள்ளியில் இருக்க வேண்டிய அவசியத்தை பற்றி சொல்லுங்கள்.
0: இது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெளிநாட்டிலலாம் இது மேண்டேட்ரி, அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு கவுன்சிலர் கண்டிப்பாக இருக்கணும், இங்கேயும் அதை கண்டிப்பாக கொண்டு வரணும். ஏன்னா இந்த நம்ம ஊர் குழந்தைங்களுமே அதே ஸ்ட்ரெஸ்ஸு தான், அந்த ஏஜ் ஆகும் போது வர இஷ்யூஸாக, ஹார்மோனால் வர இஷ்யூஸாக இருக்கலாம், நண்பர்கள்னால் வர இஷ்யூஸ், இந்த புல்லிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுலையே அவங்க எல்லோரும் கஷ்டப்படுத்திக்கிறது, குறை சொல்லி பேசுறது, கம்பேர் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி உண்டான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்டடீஸ் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸு மிச்சம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு பேசக்கூடிய ஒரு ஆள், ஒரு நான் ஜட்ஜ்மெண்டலாக. அவங்க எப்போதுமே கவுன்சிலர்ஸாக சைக்காட்ரிஸ்டாக இருக்கணும், சைக்காலஜிஸ்டாக இருக்கணும், நாங்கள் எல்லாருமே நான் ஜட்ஜ்மெண்ட்டாக கேட்குறோம். அதை வந்து இது கரெக்டு, நீ பண்ணது தப்பு, நீ தான் தப்பு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டு ஒரு நல்ல ஆலோசனை வழங்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லா பள்ளிகளும் ஒரு கவுன்சிலர் இருக்கிறது ரொம்ப அவசியமாக மாறுது.
1: சரிங்க, இப்போ இதனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, ஒரு கவுன்சிலிங்க்கு ஆட்கள் ஸ்கூலில் இருந்தால் கூட எந்த அளவுக்கு குழந்தைகள் அவங்கள போய் அணுகிறாங்க, இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் இல்லையா. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கலாம் நம்ம ஒரு சமூகத்தில். இப்போது அடுத்த ஒரு வாட்ஸ்அப் கேள்வி வந்திருக்கோம்.
2: ஆமாம் மேம், தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழே கொண்டையம்பேட்டை திருவானக்கோவிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. 2 கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம நாட்டில் மக்கள் தொகைக்கு ஏற்றது போல மனநல மருத்துவர்கள் இல்லையே, என்ன செய்யலாம். ஒன்று, மற்றவங்களோட ஒப்பீடு செஞ்சாதானே நாம் எந்த இடத்துல இருக்கோங்கிறது நமக்கே தெரியும், அப்போ ஒப்பீடு சரியா தப்பா.
1: அழகான கேள்வி இல்லையா.
0: கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து மனநல மருத்துவர்கள் இருக்காருங்களான்னா கம்மி தான், ஆனால் இருக்கிறவங்க கிட்டேயே நம்ம ஒரு தபு, அதாவது இது நான் போனேன்னா என்னை பைத்தியம்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுல நிறையா பேர் அணுகிறதில்ல. அந்த ஒரு பிரச்சனை தான் நாங்கள் ஜாஸ்தி ஃபேஸ் பண்ணுறோம். நிறையா மனநல நோய்களுக்கு மருந்து இருக்குது, மருந்து மட்டும் இல்லை அதுக்கு தீர்வு. இப்போ மைல்டு மாடரேட் சிவியர்னு சொல்கிறோம் இல்லையா,
1: அதாவது எல்லா நோய்களுக்கும்
0: கரெக்ட் தான், நடுவில் இருக்குது அதை விட ஜாஸ்தியாக இருக்குது, அதில் சின்ன கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போதே நம்ம எப்படி நான் இதை டேக்கிள் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கும் போது அதுக்கு எது கவுன்சிலிங் நம்ம அட்டன் பண்ணுறோம், சைக்கோ தெரப்பின்னு சொல்லுவோம் செஷன்ஸை, அதெல்லாம் அட்டன் பண்ணும்போது சைக்காலஜிஸ்ட்டோ கவுன்சிலர்ஸோ அதை அவங்களால பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம போகணும், நம்ம வந்து எதுக்கு போகிறோம்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. செகண்ட் என்னென்னா, இது உனக்கு மனசு பிரச்சனை தான், நம்ம போய் டாக்டரை பார்க்கலான்னா எவ்வளோ பேர் வராங்க, அந்த மித்து இன்னும் இருக்குதான். நான் வந்து அதான் ஒரு இப்போ இப்போல்லாம் சோஷியல் மீடியா கிட்டே இப்போ நம்ம ஏஐலாம் வந்துருச்சு இல்லையா, நிறைய பேர் ஏஐ கிட்ட பேசுகிறாங்க இப்போ. ஸோ அதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். நம்ம திடீர்னு ஒரு எனக்கு இப்படி தோணுது அப்படிங்கும் போது நம்ம ஏஐயோட உதவிக்கிட்ட அதுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்குது, அதுவும் அழகாக ரிப்ளையும் கொடுக்குது. பட் ஆனால் ஒரு ஒரு கவுன்சிலர்கிட்ட வந்து நம்ம நேருக்கு நேர் உட்காந்து பேசும்போது அவங்க நம்மளால் நம்மளை அவங்களால பெட்டராக புரிஞ்சிக்க முடியுங்கிற அந்த இது வரணும்.

0: செகண்ட் கம்மியா இருக்கான்னு கேட்டா ஆமாதான், பட் ஆனா நிறைய பேர் அவைலபிளா இருக்காங்க. ஹெல்ப்புங்கிறது கண்டிப்பா அவைலபிளா இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரி, பிரைவேட் ப்ராக்டிஸாக இருக்கட்டும் சரி, நிறைய பேர் இருக்காங்க. போய் நம்ம ஹெல்ப்புங்கிறதுக்கு ஆள் அங்கே இருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சா போதும்.
1: சரி, ரெண்டாவது கேள்வி
0: கம்பேர் பண்ணிக்கிறத பத்தி சொன்னாங்க இல்லையா. கம்பேரிசனுங்கிறது நம்மளை பொறுத்து இருக்கு. ஆக்சுவலி நம்ம எதை வச்சு கம்பேர் பண்றோம்னு, நாம் சொல்ற கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்றது வந்து எக்ஸாம் மார்க்ஸ், அதை வச்சு கம்பேர் பண்ணாதீங்கிறது தான். அதாவது பக்கத்து வீட்டு பையன் பாரு, அவன் அவ்வளோ வாங்கிட்டான், உன் மாமா பையன் இவ்வளோ வாங்கிட்டான், அவனும் நீயும் ஒரே கிளாஸ் தானே, எதுக்கு நீ இந்த மாதிரி, நீ மட்டும் கம்மியா படிக்கிற, அவன் மட்டும் ஜாஸ்தியா படிக்கிறான். இந்த கம்பேரிசன்ஸ்
1: கம்பேர் பண்ணுங்க. நான் டென்த்தில் இந்த மார்க் எடுத்தேன், நீ டென்த்தில் இந்த மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு 30-25 வருஷம் கணக்கெல்லாம் சொன்னால் அந்த பிள்ளைங்க கன்ஃபியூஸ் ஆகத்தானே செய்வாங்க.
0: நான் டாக்டர் படிக்க ஆசைப்பட்டேன், அதனால் நீயும் படிக்கணும், நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இது எல்லாமே இருக்கும் தான் மேம். நம்ம பேரண்ட்ஸாக வந்து நம்ம வாழ முடியாதது, நம்ம பண்ண முடியாத, நம்ம குழந்தைங்க பண்ணணும்னு நம்ம நினைக்கிறதுல தப்பில்லை, பட் அவனால் முடியுமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். செகண்ட் கம்பேரிசன் பற்றி வருவோம். அந்த கம்பேரிசன் வந்து பெட்டராக இருக்குது, என்னை பெட்டராக ஆக்கும்னா அந்த கம்பேர் பண்ணலாம் மேம். என்னை பெட்டராக ஆக்காது, அது என்னை ப்ரெஷர் தான் போடுது அப்படிங்கும் போது நான் எனக்கு உள்ளதை ஃபோக்கஸ் பண்ணுறது தானே கரெக்ட். நான் எப்படி என்னை பெட்டர் ஆக்கிக்கிறது, இதை நான் எப்படி பெட்டராக பண்ணுறேன் அப்படிங்கிற ஃபோக்கஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் கம்மியாயிடும். கம்பேரிசன் பண்ணுறதுக்கு இலக்கை நம்ம வைக்கிறோம் அப்படிங்கும் போது அது ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷராக மாறணும். சி, இவன் மாதிரி லிடியன் மாதிரி நான் வந்து ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கம்பேரிசன் கடலை ஆசை. அது வந்து நம்ம ஒரு கனவு, அது அந்த கனவுன்னு வந்தபோது அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி தான், நம்ம எல்லாமே அதுக்கு ஒர்க் பண்ணுவோம். ஆனால் ஐயோ அவன் அப்படி பண்ணிட்டான், நான் இப்படி பண்ணணும், இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க,
1: பண்ண முடியலையே முடியலையேன்னு ஸ்ட்ரெஸ் ஆகுறது வந்து
0: ப்ரெஷர் கொடுத்துரும்
1: உடம்புக்கு.
0: ப்ரெஷர் கொடுக்கும் போது ப்ரெஷர் குக்கர் மாதிரி உள்ள ஒரு குக்கர் அவஸ்தை தான், அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணினா தான் அந்த உள்ள இருக்க ப்ரெஷர் வெளியே வரும். அதே தான். ஸோ கம்பேரிசனுங்கிறது ஹெல்தியாக இருக்கணும். எதை நான் வச்சு கம்பேர் பண்ணுறேன், எந்த ரீசன்னால் கம்பேர் பண்ணுறேன், இது எனக்கு ப்ரெஷர் கொடுக்க போதா இல்லை என்னை பாசிட்டிவாக மாற்ற போதா. பாசிட்டிவாக மாற்றுற ப்ரெஷர் எப்போவுமே நம்ம பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெகட்டிவாக நம்மளை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற ப்ரெஷர் நம்மளுக்கு இருக்கிற எஃபர்ட்டையுமே நம்மளை போடக்கூடாது. அந்த ப்ரெஷர்லேயே படபடப்பு வந்துடும், டென்ஷன் ஆகிடுவோம், அதனாலேயே தப்பு பண்ணுவோம். எக்ஸாம்லலாம் சில்லி மிஸ்டேக்ஸ் விடுவாங்க குழந்தைங்க, அம்மா எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும் ஆனால் மாற்றி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ப்ரெஷரில் வந்து அவங்க அதை பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரி உள்ள ப்ரெஷர் நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் அது, என்னை வளர வைக்குமா இல்லை என்னை இது கீழே கொண்டு போகுமாங்கிறது.
1: சரிங்க, இப்போ ஒரு சின்ன இடைவெளி, இணைந்திருங்கள் நேர்களே.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது. டாக்டர் எம் சுபாஷினி அவர்கள் பல மனநல ஆலோசனைகளை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் அப்படின்றது என்ன, டென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிற வயசு கிடையாது சின்ன வயசில் அப்படின்னு சொல்கிறோம். அதனால அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் தேவைப்படுது. வயதானவர்களுக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனாலையும் நிறைய ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கும் பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சி வாயிலாக பகிர்றோம். ஆனால் இந்த நடுவில் மாட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். குழந்தைகளையும் அவங்க ஹேண்டில் பண்ணணுங்க, அன்றாட வேலையும் அவங்க பார்க்கணும், பெரியவங்களுக்கும் அவங்க ரொம்ப பொறுப்பான குழந்தைகளாக நடந்துக்கணும். இந்த ஒரு ஜென்ரேஷனில் மட்டும்தான் அப்பா கிட்டையும் திட்டு வாங்குறேன், என் குழந்தைகிட்டையும் திட்டு வாங்குறேன்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலான்றதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க.
0: ஒர்க்கு காலையில் எந்திரிக்கும் இல்லையா, இப்போ எந்திரிக்கிற டைமை விட அட்லீஸ்ட் 1/2 hour முன்னாடி எந்திரிக்கணும். அந்த காலை டைமில் நம்ம காமாக எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு 1/2 hour முன்னாடி எழுந்திரிச்சிட்டாங்கனாலே அந்த காலையில் ஒரு ப்ரெஷர் நல்லாவே கம்மியாக ஆரம்பிச்சிடும். அடுத்தது என்னென்னா, ஒர்க் முடிச்சுட்டு வரோம் இல்லையா,

0: அங்கே அடிக்கடி நம்மளால் மொபைல் பார்க்க முடியுது தான். அதனால் வீட்டில் வந்துட்டும் அந்த மொபைலை எடுத்து வச்சுட்டு உட்காரக்கூடாது. வீட்டில் வந்துட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் பேசுங்க, பகிர்ந்துக்கங்க. அன்னைக்கு நாளில் என்ன நடந்தது, என்ன ஹாப்பியாக நடந்தது, என்ன சேடாக நடந்தது, யார் உங்களை டென்ஷன் பண்ணா, யார் உங்களை சந்தோஷமாக இன்னைக்கு புகழ்ந்தாங்க, யார் புகழ்ந்தாங்க வீட்டில் இன்னைக்கு வேலையில், அது எல்லாத்தையும் பகிர்ந்துக்கும் போது குழந்தைங்களும் வந்து பகிர்ந்துக்க ஆரம்பிப்பாங்க வீட்டில். ஸோ நம்ம அதுவுமே ஒரு பாதி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். அது பேர் வென்டிலேஷன் சொல்லுவோம். அதை ஜாஸ்தி பண்ணோன்னா கண்டினியூஸாக கான்ஸ்டண்டாக என்னன்னா நடந்ததுன்னு நம்ம பேசிகிட்டே இருக்குது. அது அப்பா இறக்கி வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் உடற்பயிற்சி, கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங் போகிறது. வாக்கிங்கோ என்ன பிடிக்கும், நான் நடந்து போவேன், ஜாகிங் பண்ணுவேன், சைக்கிளிங் பண்ணுவேன், ஏதாவது ஒன்று 20 மினிட்ஸ் கான்ஸ்டண்ட்டாக அதை பண்ணிடணும். முன்னாடியே சாப்பிட்ருங்க. தூங்க போகிறதுக்கு 1 hour முன்னாடி செல்ஃபோன் டிவி பார்க்காதீங்க. விளாடுங்க வேணும்னா, வீட்டில் உட்காந்து பரமபதம் விளாடுங்க, லூடோ விளாடுங்க, ஏதாவது எல்லோரும் சேர்ந்து விளாடுங்க குரூப்பாக நிறைய. அது பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆக்சுவலி. தூங்க போகிறதுக்கு முன்னாடி மொபைல் இல்லாமல் போகிறதே ஒரு பெரிய
1: ஸ்ட்ரெஸ் பஸ்டர். சார்ஜ் சுத்தமாக தீர்ந்துருச்சு, சார்ஜ் போட்டேன் வெளியில் இருந்ததுன்னு ஒரு காரணம் கூட சொல்லிக்கலாம்.
0: கண்டிப்பாக
1: பக்கத்தில் வச்சுக்காதீங்க.
0: அதே தான்.
1: சரிங்க, இணைப்பில் வரக்கூடிய டீயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: நான் சமயபத்தில வேங்கடசுப்ரமணியன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: அம்மாவுக்கும் உங்களுக்கும் வணக்கங்கள்.
1: சரிங்க.
2: அதாவது ஸ்ட்ரெஸ் ஏற்படுறது ஏதாவது ஒரு மூல காலம், ஒரு விதைங்கிற ஒரு காலம் இருக்கும். ஆனா நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம நெருங்கி உணர்வுகள் வந்து ஒரு செய்யக்கூடாது செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதை வாழ்நாள் முழுதும் நம்ம வரக்கவே முடியல. அந்த இன்சிடென்ட்ல டச் பண்ற மாதிரி நமக்கு எண்ணங்கள் வரும்போதே ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு போகுது. அதை எப்படி தடுக்கிறது மேடம்? தடுக்கவே முடியல. என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு வயசு போது 80 வயது ஆகுங்க. தடுக்கவே முடியல. பார்த்த உடனே எனக்கு அந்த டென்ஷன் ஆகுது.
1: சரி,
2: இதுக்கு என்ன வழிக்கும் மேடம்?
1: அதாவது மனுஷனுக்கு மறதி இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் சில விஷயங்களை மறக்கவே முடியலையே அப்படின்னு அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதுக்கு என்ன வழி?
0: மன்னிக்க முடியணும் மேம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நிறையா பேர் நிறையா பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி. ஏன்னா உலகம் அப்படி சுயநலமுங்கிறது வந்து பரவலாக இருக்கும். முன்னாடிலாம் அப்போ யாராவது 1-2 பேர் நம்ம அப்படி பார்ப்போம். இப்போ நிறையா பேர் எல்லாருமே முக்கால்வாசி அப்படி தான் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுங்கிற மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க என்னென்ன பண்ணணும்னு நினச்சிட்டு அதுக்கு சர்வே பண்ணிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க நம்மளுக்கு பண்ணுற தாக்கம் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம மனசும் அதை பெருசாக பார்க்கும். ஏன்னா எமோஷ்னல் பிரெயினுங்கிறது வந்து எல்லா தாட்டியும் அது அப்படியே தான் இருக்க போகுது. மிச்சம் பிரெயின் மறதி நோய் எது வந்ததுனாலும் அந்த காம்போனன்ட் அது அந்த அளவுக்கு ஷ்ரிங்க் ஆகாது. அப்படிங்கும் போது எப்போ நம்ம மன்னிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் மறக்க ஆரம்பிப்போம். நான் உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எனக்கு 80 வயசு ஆயிடுச்சுன்னு அவங்க சொன்னாங்க சார். ஏஜ் நம்ம ஜாஸ்தி ஆகும் போது அமைதியை நம்ம மனசு நாட ஆரம்பிக்கணும். நம்ம பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது, கஷ்டமாக இருக்குது. புரியுதுங்க சார், கஷ்டம் புரியுது. ஆனால் நீங்கள் எப்போ மன்னிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் மறக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மன்னிக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் மன்னிக்கணுமா, ஏன்னா நான் இதை மறந்து போகணும், நான் இதை கடந்து போகணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
1: சரிங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க. மூத்தவர்களுக்கான ஒரு பாடமாக எடுத்துக்கிறோம். பொதுவாகவே நம்ம மனசுக்கு அமைதி தரக்கூடிய விஷயங்களை நம்ம நாடுறோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எது மனதுக்கு ரொம்ப அமைதி தரும், ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது?
0: நம்ம ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு இதுக்கு இருக்கும் இல்லையா, ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. நான் இதை பண்ணினேன்னா எனக்கு இது மனசு அமைதியாக இருக்கும் அப்படின்ட்டு. மியூசிக் பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு அமைதி தர விஷயம். நிறையா பேர் ஏன்னா அது கேட்கக்கூடிய விஷயம், அம்மாவோட தாளாட்டுலேருந்து நம்ம பாட்டு தான் கேட்குறோம். ஸோ மியூசிக் ரொம்பவே ஒரு மனசுக்கு அமைதி தரது. நம்மளுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுக்கலாம், ஒரு குளோ கோ டு பிளேலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. என் மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த பாட்டெல்லாம் நான் எப்போதுமே கேட்பேன், இதெல்லாம் என் மனசை அமைதிப்படுத்திடும் அப்படிங்கிறது. புக்கு படிக்கிறது, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் மட்டும் இல்லை, நிறையா செல்ஃப் ஹெல்ப் புக் படித்தோம்னாலும் கஷ்டம்தான். ஸோ எல்லாமே அளவாக. ஸோ ஹெல்ப் ஹெல்ப் புக்ஸ் படிக்கிறோம்னாலும் அளவாக படிக்கணும். ஏன்னா அது எல்லாத்தையுமே படிச்சுட்டு என்னால் இதை பண்ண முடியல, அதை பண்ண முடியல, ராபின் சர்மா இதை சொல்லியிருக்காரு, இவர் இதை சொல்லியிருக்காரு, என்னால் இதெல்லாம் முடியலன்னு நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸோ புக்ஸ் படிக்கிறது, விளாடுறது ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நம்ம இப்போது இங்கெல்லாம் நிறையா பூங்கா இருக்குது திருச்சியில், உடற்பயிற்சி பூங்கா மாதிரிலாம் இருக்குது திருச்சியில். அங்கே போய் கொஞ்சம் நேரம் செலவழிச்சிட்டு வரலாம், அங்கே இருக்கவங்க கிட்ட பேசலாம், அவங்க வீட்டுக்கு கதை சொல்லுவாங்க. சும்மா என் வீட்டில் இது பண்ணேன், உன் வீட்டில் இது பண்ணேன், என்ன கூட்டு வச்ச, என்ன பொரியல் வச்ச, அதெல்லாம் பேசுறது எல்லாமே நல்ல விஷயம் தானே. ஸோ பகிர்ந்துக்கிறதுக்கு அது ஒரு நல்ல இதாக மாறுது.

0: நல்ல நண்பர்கள் கிட்ட பேசணும். அதாவது எல்லாருமே எல்லா நேரையும் ஃபோன் பண்ணி எல்லார்கிட்டையும் நான் பேசுறேங்கிறது இல்லை. இவங்கிட்ட பேசுனா என் மனசு அமைதியாகும். ஆமா கஷ்டமா இருக்கா எனக்கு புரியுது அப்படி நம்ம ரெண்டு வார்த்தை சொல்றோம் இல்லையா, அதே அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். ஸோ நம்ம நண்பர்கள் கிட்ட பேசுறது நல்ல சோஷியல் மீடியா நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்ல வரல, நல்ல கண்டென்ட் பாருங்க, ஹாப்பியா உங்களை வச்சிருக்கா நீங்க பாக்குற கண்டென்ட் அது பெட்டர். சண்டை எங்கேயோ வேற ஏதோ நடக்குது நான் அதை பார்த்துட்டு இருக்கேன், யாரோ யாரையோ குத்திட்டு இருக்காங்க நான் அதை பார்க்குறேன், சூஸ் பண்ணலாம் இல்லையா. அந்த சாய்ஸுங்கிறது தான் அப்சல்யூட்டாக மனுஷனோட இயல்பில் இருக்கிறது.
1: சரிங்க, ரொம்ப அழகாக பல விஷயங்கள் சொன்னீங்க. அளவான மிதமான ஒரு மனநிலை, நல்ல நட்பு வட்டம், சிறு புன்னகை எப்பொழுதுமே, உயிர் செழிக்க வகைகள் பல உண்டு. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா மன்னிக்கிறதும் ரொம்ப நல்லதுன்றத இடையில் சொன்னீங்க, மறதியும் சில நேரத்தில் நல்லது அப்படின்றதையும் வலியுறுத்துனீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல விஷயங்கள் சொன்னீங்க, பங்கேற்றதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.

0: இதுவரை வசந்த் அழைப்பில் மனநல மருத்துவர் டாக்டரின் சுபாஷினி அவர்கள் நேரலையில் பங்கேற்று பதில்கள் தந்தார். உடன் உரையாடினார் சித்ரா திருவாளன் அவர்கள். எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்பி காலின்ஸ். பருவநிலை மாற்ற செயல்பாடுகள், பசுமை, ஹைட்ரஜன், எரிசக்தி, நீல பொருளாதாரம் உள்ளிட்ட படைப்பாற்றல் துறைகளில் செஷல்ஸுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தான ஒப்பந்தம் குறித்து தெரிவித்த பிரதமர், யுபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறை செஷல்ஸில் நடைமுறைப்படுத்துவது, மக்கள் மருந்தகம் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்பது குறித்து பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மாநாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் தற்போது தொடங்கியுள்ளது. 3 அமர்வுகளாக நடைபெறும் மாநாட்டின் முதல் அமர்வில் ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். இந்த 2 மாநாட்டில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படுவதோடு மாநாட்டின் நிறைவாக முதலமைச்சர் உரையாற்றவுள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS படிப்புகளில் சேர விரும்பும் மாணாக்கர் இன்று பகல் 12 முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. இதற்கான கடைசி தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இந்நிலையில் MBBS படிப்பிற்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும், தேசிய மருத்துவ ஆணையம் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தமிழக கூட்டுறவுத்துறை சார்பிலான கூட்டுறவு வாரம் 2026 இத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். வரும் 6 தேதி வரை நடைபெறும் கொண்டாட்டத்தை ஒட்டி அனைத்து கூட்டுறவு அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களில் உறுதிமொழி ஏற்புடன் இந்நிகழ்வு தொடங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை முறையை ஒழிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எவரேனும் மாவட்டத்தில் கொத்தடிமைகளாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்பது குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் அளிக்கலாம் எனவும், துறை அலுவலர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 மீட்கப்பட்டு மாவட்ட கொத்தடிமை மறுவாழ்வு நிதியிலிருந்து நிவாரணத் தொகையாக தலா 30,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
1: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கு இடையே 5 20 போட்டிகள், 3 1-நாள் போட்டிகள் வரும் 19 தேதி வரை நடைபெறும். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 11 மணிக்கு.

நேரம் இப்போ 10:03 கடந்து ஆச்சு. நம்ம இணைஞ்சிருக்கிறோங்க போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில. காலையில் எந்திரிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கோங்க, ஏன்னா ஓயாமல் ஓடுற நம்ம லைஃபுக்கு நடுவில் ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் தான் இந்த அரை மணி நேரம். சுறுசுறுப்பாக அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடி மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் போடு ஆட்டம் போடு.

சரியா 10 மணி 10 நிமிஷத்தை கடந்து நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்களோட ஃபேவரட் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு.

அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கறதுக்கு இசை ஒரு நல்ல தோழனுங்க. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு. இப்போ 4வது பாட்டு ரெடியா இருக்கு, நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. இப்போ மணி சரியா காலையில 10:26 கடந்து போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு ஆட்டத்தோட நிறைவு பாடல் இதோ உங்களுக்காக.

பாட்டு முடிஞ்சது மனசு சும்மா லேசா இருக்கும்னு நம்புறேங்க. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இது போடு ஆட்டம் போடு நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது இரு பட பாடல்கள் நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு நாம கேட்க போற இரண்டு திரைப்படங்கள் அக்னி நட்சத்திரம் மற்றும் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திற்கான பாடல்களை கேட்க போறோம். முதல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது அக்னி நட்சத்திரம். இதோ அந்த திரைப்படத்திற்கான முதல் பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரு பட பாடல்கள். தொடர்ந்து அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தோட இரண்டாவது பாடல் இப்போ உங்களுக்காக.

இது வரைக்கும் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தோட 3 பாடல்களையும் கேட்டு ரசித்தோம். இப்போ மணி காலை 10:46 கடந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 2 பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக நாம் கேட்க போகிறது அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்தோட பாடல்கள் தான். இதோ அந்த படத்தோட முதல் பாடல்

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

பத்து மணி 52 நிமிஷத்தை கடந்து இணைஞ்சிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள். இன்னைக்கு இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில நாம கேட்டுட்டு இருக்க அந்த படம் அழகே உன்னை ஆராதிக்கிறேன். இந்த திரைப்படத்திற்கான அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இருபட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில நாம அக்னி நட்சத்திரம் மற்றும் அழகை உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திற்கான பாடல்களை கேட்டு ரசிச்சோம். தொடர்ந்து அடுத்ததாக
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாதுகாப்பு படையினருக்கான இரண்டாம் கட்ட வீரதீர விருதுகளை புதுதில்லியில் இன்று மாலை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை, மத்திய ஆயுத காவல்படை, மாநில யூனியன் பிரதேச காவல்துறை வீரர்கள் இவ்விருதுகளை பெறவுள்ளனர். அஸ்ஸாம் மாநிலம் தேமாஜி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில முதலமைச்சரை தொடர்பு கொண்டு தேவையான அனைத்து உதவிகளை வழங்குவதாக உறுதியளித்தார். ஆற்றங்கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான உயர்மட்ட குழு கிரீஸ் நாட்டின் ஏதென்ஸ் நகரில் புத்தொழில் நிறுவனங்களின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான தொழிற்சார் ஒருங்கிணைப்பு வலுப்படுத்தும் வகையில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை ஆராய்வதோடு கிரீஸ் நாட்டின் முன்னணி நிறுவனங்களை இக்குழு பார்வையிடும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களின் மாநாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டுமென வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் நேரடி சேர்க்கை நாளை வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026-2027 கல்வியாண்டிற்கான நேரடி சேர்க்கை நாளை வரை மேற்கொள்ளப்படவுள்ளது. இதில் 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் ஓராண்டு மற்றும் ஈராண்டு தொழிற்பயிற்சியில் தொழில் பிரிவுகளில் சேர்ந்து பயனடையலாம். இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன், சிஎன்சி மிஷினிங் டெக்னீஷியன், கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன், எலக்ட்ரீஷியன் மற்றும் அழகு சாதனவியல் போன்ற பயிற்சிகள் வழங்கப்படவுள்ளன. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
1: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்றிரவு நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு இன்று காலை வெண்ணை தாழை திருவிழா நடைபெற்றது. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை நாளை மறுநாள் களமிறங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: 11:03 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

இது உங்களோடு நாங்க நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நேயர்களுக்கு பிடிச்ச பாடல்களை தொலைபேசி வழியா கேட்கலாம். நேயர்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 246 102 1. இதில் அறிமுகமான நேயர்களும் 240 102 1 இதில் அறிமுக நேயர்களும் தொட்டு வரலாம். நிகழ்ச்சியில முதல் பாடல் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது TRUCHFM ரெயின்போ 102.1.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: பதினோரு மணி 11 நிமிஷம் ஆயாச்சு. நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க இணைப்புக்கு வரக்கூடிய முதல் நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: திருச்சி ஜீவன் நகர்லேருந்து ஜனதனிஷா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: நல்லா இருக்கும் ஜனதனிஷா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் மேடம். நம்ம நிலையத்துல எல்லாம் எல்லாருமே எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா மேடம்?
2: எல்லாரும் நலமா இருக்காங்க. நிஷா சொல்லுங்க.
3: சொல்லுங்க மேடம் எல்லாத்தையுமே.
2: ஓகே ஓகே, நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு நிஷாக்கு?
3: எனக்கு மௌன ரகத்துல இருந்து சின்ன சின்ன கொஞ்சி கொஞ்சி.
2: ரொம்ப அழகா இருக்கு உங்க வாய்ஸ்லயும் கொஞ்சி கொஞ்சி நீங்க பாடும் போது. உங்களுக்கான பாடல் வருது, இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
3: தேங்க்யூ மேடம்.
2: தேங்க்யூ.

0: 11:16 ஆயாச்சு. ட்ரிச்சேஃபம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில. இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த நேயர் யாரெங்கன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யாரெங்கன்னு பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் தென்னியம் தனபால் மல்லிகா.
0: தனபால், சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: ரிச்சா மாமாவில இருந்து தங்க நினைவுக்குள்ள அந்த பாட்டை போடுங்க.
0: ஓகே, அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க.
1: ரொம்ப நன்றி.
0: இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றிங்க.
0: தேங்க்யூ.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: 11 மணி 23 நிமிஷம் ஆயாச்சு. நேர்கல்யாணம் சேர்க்கைங்க எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோட நாங்க. தொலைபேசி வழியா நேர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. மேலும் நேர்கள் பங்கேற்கணும்னா இந்த நிகழ்ச்சியில தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-240-1 மற்றும் ஒரு எண் 246-1. நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த நேயர் யாரெங்க பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யாரெங்க பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலிருந்து ஐயப்பன்.
0: ஐயப்பன் சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் நலமா இருக்கும். உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் ஐயப்பன்?
1: ஜோடி திரைப்படத்துல இருந்து புரியாவது சொல் கண்ணே.
0: ஒரு பொய்யாவது சொல் கண்ணே. அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் இதோ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன், மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க. இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
7: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: தட்ஸ் ரைட்.
0: பதினோரு மணி 32 நிமிஷம் ஆயாச்சு. நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதில் உங்களோடு நாங்க. நேர்கள் தொலைபேசி வழியா அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. மேலும் நேர்கள் இணைப்புக்கு வர தொட வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-240-101-246-102-1. நம்ம இணைப்புக்கு வர அடுத்த நேயர் யாரெங்கிருந்து பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க?
10: தேவி மங்களம், கண்ணன் பேசுறேங்கம்மா.
0: கண்ணன், நலமா இருக்கீங்களா?
10: நலமா இருக்கேங்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோம். சொல்லுங்க கண்ணனுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
10: எனக்கு வந்துங்கம்மா பாகிரத் அவருடைய நினைவாக எரிக்கர பூரல் நின்று போச்சு படத்துல இருந்துங்க. எரிக்கர பூங்காற்றே நீ போற வழி தென்கிழக்கோ, அந்த சாங்ஸ் கொடுங்கம்மா. அவரோட அவருடைய ஞாபகமா அனைவரும் கேட்போம்.
0: அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
10: நன்றிங்கம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ.

0: ಸಮಲ್ಲಿ
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசி கட்டும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பதினேழு மணி 37 நிமிஷம் ஆயாச்சு. நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க, இது உங்களோட நாங்க. நம்ம இணைப்புக்கு வர அடுத்த நேயர் யார் எங்கன்னு பாத்தலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க?
3: நான் பெரம்பலூர் இருந்து தேவி திடீரசன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கோம், சொல்லுங்க தேவி. என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு? எல்லாரும் நலமா இருக்காங்க.
3: எனக்கு பாக்கியராஜ்ய சார் நாவகமா இந்த சூரியலாத சித்திரம் படத்தில் காதல் வைகோளமே அந்த பாடல் கொடுங்க. லைன் கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். நான் 10 மின்னஞ்சல் அனுப்பியிருக்கேன், ஒன்னே ஒண்ணுதான் படிச்சாரு மனோஜ் சார்.
2: எல்லாரும் வாசிப்பாங்க, அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரும், நீங்க கேட்டுட்டே இருங்க.
3: நன்றிங்க,
2: நன்றி நன்றி நன்றி. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.

11 மணி 41 நிமிஷத்துக்கு நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க அட்ரச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்க. இதில் நேர்களுக்கு பிடித்த பாடல்களை தொலைபேசி வழியா கேட்டுட்டு இருக்காங்க. நேர்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 240 102 1 246 102 1.

11 மணி 47 நிமிஷம் ஆயாச்சு. நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க TRCHFM ரெயின்போ 102.1 இது உங்களோட நாங்க. நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த நேயர் யாரெங்கன்னு பார்த்தலாம். இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு, ஆனாலும் அந்த நேயர் ஒரு பாடல் கேட்டிருக்கானுங்க. அழகான பாடல், மின்னலை திரைப்படத்திலிருந்து அவங்களுக்காக பாடல் வருது.

0: ஆராய்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீங்க நேயர்களே. உங்களோட நினைவுக்காக மங்கையர் உலகத்துல இன்னைக்கு பெண்களுக்கான தனிமை தருணம். நாள் முழுக்க மற்றவங்களுக்காகவே ஓடுற நம்ம, உங்களுக்காக ஒரு நாளைக்கு அரை மணி நேரமோ இல்ல ஒரு மணி நேரமோ ஒதுக்குறீங்களா? அந்த தனிமை தருணத்துல நீங்க என்ன பண்ண விரும்புவீங்க? இல்ல அப்படி ஒரு மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கிறதே இல்லையா? மனம் திறந்து பேச இன்னைக்கு உங்களுக்கான மங்கையர் உலகம் நிகழ்ச்சி காத்துட்டே இருக்குங்க. மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நீங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நீங்க 403.1 இந்த முன் இணைப்பு எண்ணோட 240.102.1 அறிமுக நேயர்களுக்காகவும் 246.102.1 வழக்கமான நேயர்களுக்காகவும் காத்துக்கிட்டே இருக்குங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 12 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். முப்படைகள் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நாட்டின் உயரிய வீரதீர செயல்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை, மத்திய ஆயுத காவல் படை, மாநில யூனியன் பிரதேச காவல்துறை வீரர்கள் இவ்விருதுகளை பெறுகின்றனர். முதற்கட்டமாக கடந்த 8ஆம் தேதி முப்படையினருக்கு வீரதீர விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் 2வது கட்டமாக இன்று மாலை தொடர்ந்து இவ்விருதுகள் வழங்கப்பட உள்ளன. செஷல்ஸ் நாட்டின் பொன்விழா சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். அந்நாட்டின் நம்பிக்கைக்குரிய நாடாகவும் வளர்ச்சிக்கு ஆதரவாகவும் இந்தியா துணை நிற்பதில் பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார். நாட்டில் குழந்தைகளின் முதல் 3 ஆண்டுகால மூளை வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் வகையிலான திட்டத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று அவர் தொடங்கி வைத்தார். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, பெண்கள் பாதுகாப்பு, நிர்வாகம், நலத்திட்டங்கள், முதலீடுகள் ஈர்ப்பு, தொழில் வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு MR விஜயபாஸ்கர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை தலைவர் திரு JCD பிரபாகரை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இதனையடுத்து தமிழ்நாட்டில் காலியான சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை 7 உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் MBBS BDS படிப்புகளில் சேர விரும்பும் மாணாக்கர் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பின்னர் அறிவிக்கப்படும். விவசாய பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தூத்துக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றில் இன்று கனடா தென்னாப்பிரிக்காவை 1-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. நாளை ஆட்டங்களில் நெதர்லாந்து மொராக்கோவையும் ஜெர்மனி பிராகுவேயையும் எதிர்கொள்கின்றன. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.
2: குறளமுதம் தெரிந்து செயல்வகை 47ஆம் அதிகாரம் 10வது குறட்பா.

உயர்ந்தோர் இகழ்ச்சியாக நினையாத செயல்களையே ஆராய்ந்து செய்ய வேண்டும். உயர்ந்தோர் தம் தகுதியோடு பொருந்தாதவற்றை ஏற்கவே மாட்டார்கள்.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இந்த உலகத்துல 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் நேரடியா காடுகளை நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. காடுகளோட பயனாளிகள் மனிதர்கள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லங்க. இந்த உலகத்துல வாழ்ற 80% உயிரினங்களுக்கும்

காடுகளே வீடுகளா இருக்கு. அவற்றின் வாழ்வு நேரடியாக காடுகளுடன் பெண்ணி பிணைஞ்சிருக்குங்க. ஒரு பகுதியில் உள்ள தாவரங்கள், விலங்குகள், பூஞ்சைகள், நுண்ணுயிரிகள் போன்ற உயிருள்ளவையும் உயிரற்ற இயற்பியல் கூறுகளும் இணைந்து ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்கும். இந்த பூமியில உயிர்கள் வாழ்வதற்கு காரணியாக அமைகின்ற அனைத்துமே காடுகள் நமக்கு கொடுத்தது தாங்க. இதை நாம மறந்துடக்கூடாது. இதோட மனிதனின் பொருளாதார மற்றும் கலாச்சார தேவைகளை பூர்த்தி செய்யறதுலயும் காடுகள் பெரும் பங்கு வகிக்குது. உண்ண உணவு, குடிக்க நீர், சுவாசிக்க காற்று, ஆரோக்கியமாக வாழ மருந்துகள் போன்ற அத்தியாவசியமான தேவைகளையும் காடுகள் நமக்கு வாரி வாரி வாரி வழங்குதுங்க. உலகம் முழுவதும் இன்று மியாவாக்கி முறையில் காடுகளை உருவாக்கும் முறை வேகமா வளர்ந்துகிட்டு வருது. இடைவெளி இல்லாத அடர்காடு வளர்ப்பு முறையைத்தான் மியாவாக்கி காடுகள்னு சொல்றாங்க. இந்த காடுகள் வளர்ப்பு முறைக்கு குறைஞ்ச இடம் போதும். அதிக எண்ணிக்கையில மரங்களை நட்டும் வைக்கலாம். 1000 சதுர அடியில் 400 மரங்களை நட்டு வைக்கலாமா. இதனால பூமியின் வெப்பம் குறையும், காற்றுல ஈரப்பதம் குறையாமல் இருக்கும், பறவைகளுக்கான வாழிடம் உருவாகுது, பல்லுயிர் பாதுகாப்பும் மேம்படும். இந்த மியாவாக்கி முறையில் 20 முதல் 30 ஆண்டுகளுக்குள் காடுகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மியாவாக்கி காடுகள் சாதாரண காடுகளை விட மிக மிக மிக வேகமா வளருமாங்க. இத பராமரிக்க ஆகிற செலவும் நேரமும் குறைவு தானா. மியாவாக்கி முறையில் பயன் தரும் மரங்களையும் வளர்க்கலாம். மனித குலத்திற்கு பெரும் சவாலாக விளங்கி வரும் காலநிலை மாற்றத்தின் தீர்வும் காடுகளில்தான் மறைந்திருக்கிறது. மாற்றம் நம்மில் இருந்து தொடங்கட்டுமே.

இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னைக்கு 12:10 மங்கை உலகம் நிகழ்ச்சியில பெண்களுக்கான தனிமை தருணத்தை பத்தி தான் பேச போறோம். அதை தொடர்ந்து காதோரம் கவி பாடி வளம் வரும் 1 மணிக்கு மதுரகீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் தீவன மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி கதிர்வேலன் அவர்கள். இரண்டு:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் தாராசுரம் விஜயா கைலாசம் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து பாடல்களை கேட்கலாம். 3:00 இசைத்துறல், 4:00 வண்ணக்கோலங்கள், 5:00 இடைக்கால கீதங்களோடு இதமாய் வளம் வரும் பொன்மாலை கேட்கலாம், 6:00 ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா, யோகா பயிற்றுநர் பி பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 7:00 உற்சாக உச்சம் நிகழ்ச்சியில் எனது புத்தகம் எழுத்தாளர் இனிதி அவர்கள் பங்கேற்பில் கேட்கலாம். உழவர் உலகம் நிகழ்ச்சியில் காய்கறி சாகுபடி குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி திருவெல்லரை எஸ் மாதவன் அவர்கள். 8:05 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரத்தை தொடர்ந்து இரவு இசை இனிமை 80-90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களை கேட்கலாம். 9:15 இசைந்து வரும் இனியராகம், 10:00 ஞாபகம் வருதே.

நேரம் சரியா 12:10 கடந்தாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம தோழிகள் எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கிற மங்கையர் உலகம் நிகழ்ச்சி தாங்க இப்ப தொடங்க போகுது. தோழிகளே, காலையில இருந்து ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு மதிய சமையலையும் முடிச்சுட்டு அப்பாடான்னு இப்பதான் கொஞ்சம் மூச்சு விட உட்கார்ந்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போற தலைப்பு உங்களோட அந்த அப்பாடா தருணத்தை பத்தி தான் பேச போறோம். என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது பெண்களுக்கான தனிமை தருணம். ஆங்கிலத்துல இத மீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்காகவே நாமளா தனியா ஒதுக்கி வச்சுக்கிற இந்த நேரத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். நீங்களும் நேரலையில இணையணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 4431 என்ற திருச்சியோட முன் இணைப்பு எண்ணோட 240-102-1 அறிமுக நேயர்களுக்காகவும், 246-102-1 வழக்கமான நேயர்களுக்காகவும் இந்த எண் காத்துக்கிட்டே இருக்கு. தொட்டு வாருங்க, அதற்கு முன்னாடி ஒரு இனிய பாடலை கேட்டுட்டு வந்துடலாங்க.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: பாடல் ரொம்ப அருமையாக இருந்ததில்ல, ஏன்னா தனிமை தருணம் அதற்கேற்ற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பாடல் அருமையாக இருந்துச்சு. நீங்கள் கேட்டுட்ருக்குது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். ஆமாம் தோழிகளே, காலையில் அலாரம் அடித்ததுலேருந்து மற்றவங்களுக்காகவே ஓடுற நமக்கு, நமக்காக மட்டுமே வாழ்கிற அந்த அரை மணி நேரம், அதை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பிடிச்ச காஃபியை சில்லுன்னு ஆற வைக்காமல் சூடாக ரசித்து குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை யாருடைய தொந்தரவுமே இல்லாமல் ஒரு குட்டி தூக்கம் போடுறதா இருக்கட்டும், இல்லைனா ஜாலியாக கண்ணாடியை பார்த்து தலை சீவிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கான தனிமை தருணம், அதாவது மீ டைம் அப்படின்னு தான் சொல்லலாம். இனிப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? அந்த விஷயங்களை தாண்டி நமக்காக உங்களுக்காக நீங்க செஞ்சுக்கிற விஷயங்கள்மா?
1: தூங்க செய்வேங்க மேடம், தனிமையா இருந்தா
0: தூங்குவீங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா, சரிங்கம்மா, இனிப்பில் வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா.
1: சரிங்க.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கோம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில பெண்களுக்கான தனிமை தருணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோங்க. இனிப்புல ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்ங்க. நாங்க தாயனூர்ல இருந்து தாமரை பேசுறோம்.
0: தாயனூர்ல இருந்து தாமரை அம்மா, சொல்லுங்க அம்மா.
1: தனிமையா இருந்தா ஜாலியா வேலைக்கு போகாம வீட்டுல தூங்கலாம்.
0: தூங்குவீங்க, வேற என்னமா பண்ணுவீங்க?
1: வேற என்ன பண்ணுவோம், அதான் வீட்டுல இதா இருந்துட்டு ரெஸ்ட்ல இருப்போம்.

0: சரிங்கம்மா,
1: சரி
0: உங்களுக்காக ரசிச்சு
1: பாருங்க.
0: ரசிச்சு நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்களாம்மா?
1: பிடிச்சதை சமைப்போம், பிடிச்சதை சமைச்சு சாப்பிடுவோம்.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா, இனி
1: கூட்டம்
0: சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா,
1: பேசுவோம்.
0: சரிங்கம்மா, தோழிகளோட போய் பேசுவீங்க, தோழிகளோட போய் பேசுறது உங்களோட தனிமை தரணும்னு சொல்றீங்க.
1: புள்ள கூட்டமா இருந்தது, புள்ளங்களோட பேசிட்டு கொஞ்சம் தனிமையா இருப்போம்.
0: சரிங்கம்மா சரிங்க,
1: பக்கத்துல இருக்கு அங்கே உட்கார்ந்து அரட்ட அடிப்போம்.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா
1: சரிங்க
0: சரிங்கம்மா, இனிப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா.
1: ரொம்ப நன்றிங்க மேடம்.

0: தன்மையா இருப்பான். பக்கத்துல இருக்கு, அங்க உட்கார்ந்து அரட்டை அடிப்போம்.
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா,
0: சரிங்க,
1: சரிங்கம்மா. இனிப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா.
0: ரொம்ப நன்றிங்க மேடம்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி. மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட்.

0: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
1: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: இணைஞ்சிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகத்துல தாங்க. மங்கையர் உலகத்துல இன்னைக்கு பெண்களுக்கான தனிமை தருணத்தை பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம். காலையிலேருந்து ஓடி ஓடி வேலை செஞ்சிருப்பீங்க, உங்களுக்கான அந்த தனிமை தருணம் கிடைக்குதா? அந்த நேரத்துல நீங்க என்னலாம் பண்ணுவீங்க என்னோடு பகிர்ந்து கொள்றதுக்காக ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம்மா.
7: வணக்கம், நான் கண்ட்ரோல் மண்டல் ராஜமால் பேசுறேன்.
6: ராஜமால் அம்மா சொல்லுங்கம்மா.
7: எப்படி இருக்கீங்க? எல்லாம் நிலையத்துல நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கும்மா. நீங்க
7: உங்களோட டெய்லி பேசணும்னு ஒரு ஆசை, எல்லாத்தோடையும்
6: எல்லாத்தோடையும் பேசணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை.
7: டெய்லி டெய்லி பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
6: சரிங்கம்மா, சரி.
7: ஒவ்வொருத்தோடையும் அந்த மங்கையர் உலகத்துல எல்லாரும் ஒரு நாள் நான் தினம் பேசணும்னு ஆசைப்படுறேன்.
6: உங்களோட தனிமை தருணத்துல நீங்க அதை செய்யணும்னு விருப்பப்படுறீங்க?
7: அதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். யாராவது வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தனிமையா இருக்கிறேன். மேல ஒரு ஏக்கம் இருக்கு.
6: சரிங்கம்மா, சரிங்கம்மா.
7: அதுக்கு யாராவது ஒரு தினம் ஒருத்தர் நீங்க வந்தீங்கன்னா எனக்கு போதும். சாப்பாடே வேண்டாம், எனக்கு
6: சாப்பாடே தேவையில்லை. நாங்க
7: அதை பார்த்தாவே எனக்கு பெருமை, இனிமையா இருக்கு அப்படியே பேசுறதுக்கு உங்ககிட்ட.
6: சரிங்கம்மா, சரிங்கம்மா.
7: எனக்கு யாருமே வேண்டாம், எப்பவும் நீங்க மங்கையர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வரணும் எங்க வீட்டுக்கு.
6: உங்க வீட்டுக்கு வந்து
7: என்ன பாக்க வரணும்.
6: சரிங்கம்மா, உங்களுக்கு
7: எனக்கு நிம்மதியா அது கொண்டுதான் எனக்கு.
6: சரிங்கம்மா,
7: வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வந்தீங்கன்னா போதும், ஒவ்வொருத்தரா டெய்லி பேச அனுமதி கொடுத்தீங்கன்னா பேசுவேன்.
6: சரிங்கம்மா, கண்டிப்பாம்மா. இனிப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.
0: பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: ரெயின்போ 102.1 நீங்கள் இதுவரை கேட்டது மங்கையர் உலகம். மங்கையர் உலகத்தில் நாம் கேட்டது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான தனிமை தரணும். இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீர தீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். முப்படை வீரர்கள், மத்திய ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான விருதுகளை அவர் வழங்குகிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. எல்லைப் பகுதிகள், கடல்சார் பாதுகாப்பு, வான்வழி பாதுகாப்பு, மனிதநேய நடவடிக்கைகளுக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுதில்லியில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற முதல்கட்ட விழாவில் குடியரசுத் தலைவர் 51 பேருக்கு வீர தீர விருதுகளை வழங்கினார். ஆப்பிரிக்க நாடான சிசல்செல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் வழிபட்டார். இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து உரையாடினார். பீஸ் பார்க்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்தவுள்ளார். அரசுமுறை பயணமாக சிசல் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் 50வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நேற்று பங்கேற்றார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் வகையில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். விவசாய தொழிலின் நீடித்த வளர்ச்சிக்கும் கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உணவு பதப்படுத்துதல் தொழிலை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் உணவு பதப்படுத்தும் துறையில் சிறு குறு தொழில்களை தொடங்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் இளையோர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நிலையை எட்டியுள்ளதாக கூறிய திரு சிராக் பாஸ்வான், உணவு பதப்படுத்துதல் மூலம் உணவுப் பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதனால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இதற்காக பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் தொழில் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இளம் தொழில் முனைவோர் மற்றும் பெண்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் இணைந்து உலகத்தரத்திலான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் அவற்றை சரிசெய்ய ஏதுவாக ஜன் விஸ்வாஸ் சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதன்படி நிறுவனத்தின் பதிவு, ஆவணங்கள், பதிவேடுகள் பராமரிப்பு, எடையளவு, பாக்கெட்டுகள் மீது அச்சிடப்பட வேண்டிய அத்தியாவசிய நுகர்வோர் தகவல்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்படவுள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை தவிர்த்து ஜன் விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் சுமூக தீர்வு காணும் வகையில் இந்த சட்டத்திருத்தத்தை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கொண்டு வந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15

0: இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தேசிய ஆம்புலன்ஸ் சேவைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று வெளியிடுகிறார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் 16வது சுகாதார மாநாட்டில் இதனை அவர் வெளியிடுகிறார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடையற்ற ஆம்புலன்ஸ் சேவையை உறுதி செய்யும் வகையில் இந்த நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிடுகிறது. ஆம்புலன்ஸ் சேவை வாகனங்களில் அடிப்படையான மற்றும் தரமான வசதிகளை உறுதி செய்வது மற்றும் பாதுகாப்பாக நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது உள்ளிட்டவற்றில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அவசரகால மருத்துவ சேவையை உறுதி செய்யும் வகையில் GPS சேவை மற்றும் ஒருங்கிணைந்த கட்டளை கட்டமைப்பை உருவாக்குதல் போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளன. மகப்பேறு மற்றும் சிசுக்களின் உடல்நலனை பாதுகாப்பதற்கான இலக்குகளை 2030 ஆண்டுக்குள் எட்டுவதற்கான வரைவு திட்டம் சுமன் ரோட்மேப் 2030 அமைச்சர் திரு ஜே பி நட்டா இம்மாநாட்டில் வெளியிடுகிறார். தலைநகர் தில்லியில் 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான வாக்காளர் விவரங்களை சேகரிப்பதற்கான படிவங்கள் விநியோகிக்கும் பணி நாளை தொடங்குகிறது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை அனைத்து வீடுகளிலும் வாக்காளர் விவர சேகரிப்பு படிவங்களை அளிப்பார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் கரூர் சட்டப்பேரவைத் தொகுதியின் அஇஅதிமுக உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இதுவரை அஇஅதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் 2024-25 மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களில் கிராம சபைகள் மூலம் 727 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 2,80,000 மதிப்பீட்டில் 20,50,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வீடுகள் அனைத்தும் படிப்படியாக கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அனைத்து வீடுகளும் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
1: ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. இதனையொட்டி யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜம்மு காஷ்மீர் அரசு மேற்கொண்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இன்று பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷா மாநிலம் புரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் இன்று புனித நீராட்டு விழா நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இக்கோவிலின் புனித பொற்கிணற்றில் இருந்து 108 கலசங்களில் வேத மந்திரங்கள் ஒழங்க ஊர்வலமாக புனித நீர் கொண்டுவரப்பட்டது. ரத யாத்திரையின் தொடக்கமாக நடைபெறும் இந்த பௌர்ணமி புனித நீராடல் நிகழ்ச்சி உலக பிரசித்தி பெற்ற ரத யாத்திரையின் முக்கிய பகுதியாகும். புனித நீராடலுக்கு பின் அர்ச்சகர்கள் 15 நாட்கள் சிறப்பு பூஜை மேற்கொள்கின்றனர். இதன் பிறகு பூரி ஜெகந்நாதரின் நவ்யௌவன் தரிசனம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி ரத யாத்திரையொட்டி நடைபெறும். மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் இமயமலை பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளம் மற்றும் மாஹேயில் அடுத்த 2 நாட்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,450 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 3,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் 1,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சல் குரூகரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கனடா முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சா

0: வழியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
2: ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: நேரம் இப்பொழுது 1 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்றது பெருமகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். செஷல்ஸ் நாட்டு மக்களுக்கு இந்த வரலாற்று சிறப்புமிகு தருணத்தில் தமது இனிய நல்வாழ்த்துக்களையும் பிரதமர் உரித்தாக்கியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் கௌரவ விருந்தினராக பங்கேற்கும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். இதனிடையே விக்டோரியாவில் அமைந்துள்ள நவசக்தி விநாயகர் கோவிலை இன்று பார்வையிட்ட பிரதமர் அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்தித்து பேசினார். அங்குள்ள மகாத்மா காந்தியடிகளின் சிலைக்கு பிரதமர் இன்று மலரஞ்சலி செலுத்துகிறார். செஷல்ஸ் நாடு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நீலக்கடல் மண்டலத்தின் காவலர் என்ற சிறப்புமிகு விருதை வழங்கி கௌரவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார். கர்நாடக மாநிலத்திலிருந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு மாநிலங்களவை தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, பெண்கள் பாதுகாப்பு, நிர்வாகம், நலத்திட்டங்கள், முதலீடுகள் ஈர்ப்பு, தொழில் வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகிறது. அரியலூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி திட்டம் நாளை மறுநாள் தொடங்க உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் எச்சரித்துள்ளார். காஞ்சிபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் நேரடி சேர்க்கை நாளை வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற ஆடவர் ப்ரோ லீக் ஹாக்கி போட்டியில் இந்தியா இங்கிலாந்தை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

திருச்சேஃபம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருப்பது நேர்களின் மடல் வழி விருப்ப கானங்கள் காற்றலைகளில் தவழ்ந்து மதுரை கீதமாக ஒலிக்க இருக்கிறது உங்கள் திருச்சேஃபம் ரெயின்போ 102.1.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதிய வேளையில் உங்கள் மனதை மயக்கும் மந்திர ராகங்களாய்

மதுரை கீதத்தில் இனி ஒலிக்கிருக்கும் பாடல் இளையான்குடி இக்பால், சித்தி கஜிதா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது சேன், நூருல் பாத்திமா இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

காலத்தால் அழியா காவிய கானங்களை ஒழித்துக் கொண்டிருக்கிறது மதுரை கீதம். உங்கள் ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் கம்மங்காடு.

ஒரு மணி 19 நிமிஷத்துக்கு ட்ரிச்சேஃபம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் கொடிக்கால்புதூர் முத்துசுவாமி அகிலாண்டேஸ்வரி நாகதேவி கௌஷிக் இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது. TM சவுந்தரராஜன் குரலில்.

மதுரகீதத்தில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலுக்காக குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவா, மகேஸ்வரி, சதீஷ், மாலவிகா, யுவராஜ், சங்கர் மற்றும் உத்தமர் கோயில் பழனி தமிழரசி வினோத் இவர்களுக்காக பாடல் ஒலிக்கிறது தங்கமலை ரகசியம் திரைப்படத்திலிருந்து.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
4: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மதிய வேளையில் இதமான பாடல்களால் உங்கள் மனதை நிரப்பிக் கொண்டிருக்கிறது மதுரை கீதம். உங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மதுரை கீதத்தில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் காஞ்சிபுரம் தாயார்குளம் திரு ராணி ஆனந்தன் சதீஷ்குமார் புகழேந்தி இவர்களின் விருப்பத்திற்காக பாடல் ஒலிக்கிறது வருவான் வடிவேலன் திரைப்படத்திலிருந்து.

0: ரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
3: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் கீரனூர் முகமது ஷஃபீக் முகமது ஷாலிக் இவர்களின் விருப்பமாக ஒலிக்கிறது பாடல் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

நிறைவு பெற்றது இன்றைய மதுரை கீதம். நிறைவாக பாடல் ஒலித்தது லால்குடி ராஜேந்திரன், வெண்கரும்பூர் நேரு, திருமழிசை ராஜசேகர், மாதவரம் ஏகாந்தம் இவர்களின் விருப்பமாக. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் செஷல்ஸ் நாடு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். முன்னதாக இன்று விக்டோரியாவில் அமைந்துள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து அங்குள்ள அமைதி பூங்காவில் மகாத்மா காந்தியடிகளின் சிலைக்கு பிரதமர் மலரஞ்சலி செலுத்தினார். முன்னதாக செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் நேற்று பங்கேற்ற பிரதமர் இந்நிகழ்வு தமக்கு பெருமகிழ்ச்சி அளித்ததாக குறிப்பிட்டார். செஷல்ஸ் நாட்டின் கௌரவ விருந்தினராக பங்கேற்கும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் பிரதமர் பெற்றுள்ளார். செஷல்ஸ் நாடு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நீல கடல் மண்டலத்தின் காவலர் என்ற சிறப்புமிகு விருதை வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. முப்படை வீரர்களுக்கு வீரதீர செயல்களுக்கான உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை, மத்திய ஆயுத காவல் படை, மாநில யூனியன் பிரதேச காவல்துறை வீரர்கள் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருதுகளை பெறுகின்றனர். முதல்கட்டமாக கடந்த 8ஆம் தேதி முப்படையினருக்கு விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் 2வது கட்டமாக இன்று மாலை விருதுகள் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பங்கேற்ற உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய முதலமைச்சர், மாவட்ட நிர்வாகங்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தார். வெளிப்படையான முறையில் அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் கையாளப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று பிற்பகலில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார். நாளை வனத்துறை அதிகாரிகளுடன் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் முதலமைச்சர் விரிவாக விவாதிக்க உள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார். கர்நாடக மாநிலத்திலிருந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு மாநிலங்களவை தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா பல்வேறு டிஜிட்டல் சுகாதார திட்டங்களை புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2ஆம் கட்ட ஆரோக்கிய சேது செயலி உள்ளிட்டவை இதில் அடங்கும். நாட்டில் குழந்தைகளின் முதல் 3 ஆண்டு கால மூளை வளர்ச்சி, ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் வகையிலான திட்டத்தையும் அமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வாரம் 2026 மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறும் கொண்டாட்டங்களையொட்டி அனைத்து கூட்டுறவு அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களில் உறுதிமொழி ஏற்புடன் இந்நிகழ்வு இன்று தொடங்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவை சேர்ந்த கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது பதவி விலகல் கடிதத்தை அவர் வழங்கினார். ஏற்கனவே 5

0: அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் MBBS BDS படிப்புகளில் சேர விரும்பும் மாணாக்கர் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இதேபோல் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைவு சட்ட கல்லூரிகளில் 3 ஆண்டு LLB பட்டப்படிப்பிற்கும் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று தொடங்கி வைத்தார். 300க்கும் மேற்பட்ட மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். மாணாக்கரிடையே பேசிய அவர் போதைப் பொருட்களினால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைத்தார். கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து திமுக சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை கிராமப் பகுதிகளில் நடமாடுவதை வனத்துறையினர் உறுதி செய்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தைகளில் ஏற்கனவே ஒரு ஆண் சிறுத்தை கூண்டில் சிக்கிய நிலையில் மற்றொரு சிறுத்தை நேற்று நள்ளிரவு பெரிய கள்ளிப்பட்டி கிராமத்திற்குள் புகுந்து 2 மாத கன்றுக்குட்டியை அடித்து கொன்று தூக்கிச் சென்றது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் முன்பு மீதமுள்ள சிறுத்தையும் கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை முறையை ஒழிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எவரேனும் மாவட்டத்தில் கொத்தடிமைகளாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்பது குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் அளிக்கலாம் எனவும் துறை அலுவலர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 மீட்கப்பட்டு மாவட்ட கொத்தடிமை மறுவாழ்வு நிதியிலிருந்து நிவாரணத் தொகையாக தலா 30,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து முருகன்.
0: காரைக்கால் அம்மையார் திருக்கோவில் மாங்கனி திருவிழாவில் பிச்சாண்டார் வீதி உலா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுவாமி தரிசனத்திற்கு பின்னர் பக்தர்கள் மாங்கனிகளை வீதிகளில் இறைத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்றிரவு நடைபெறும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் ஆணி தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று 9 மணிக்கு தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு இன்று காலை வெண்ணைத்தாளி திருவிழா நடைபெற்றது. இதில் தவழும் கண்ணனாக ராஜகோபாலசுவாமி கையில் வெண்ணெய் குடத்தை ஏந்தி வீதி உலா வந்தார். அப்போது திரளான பக்தர்கள் சுவாமிக்கு வெண்ணெய் வழங்கி வழிபட்டனர். மன்னார்குடியிலிருந்து RVJ குமார்.
0: மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 158 கரடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 3,000 கனடியாக இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 300 கனடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வடக்கு கடலோர தமிழகம் முதல் குமரிக்கடல் பகுதி வரை காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. கலிபோர்னியாவில் இன்று நடைபெற்ற போட்டியில் கனடா தென்னாப்பிரிக்காவை 1-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. ஹூஸ்டனில் 12:30 நடைபெறும் போட்டியில் பிரேசில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு MR விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்தார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டு கறவை மாடுகளுக்கான தீவன மேலாண்மை குறித்து ஆலோசனை வழங்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை உணவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி. கதிர்வேலன் அவர்கள். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ஐயா, இந்த கறவை மாடுகளுக்கு வந்து தீவனம் ஏன் கொடுக்கணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
1: பொதுவாக கறவை மாடுகளில் பாலின் அளவு பார்த்தீங்கன்னா அதுக்கு அழுக்கப்படும் தீவனத்தை பொறுத்து அமையுது. கறவை மாடுகளுக்கு அடர் தீவனம், உலர் தீவனம் மற்றும் பசுந்தீவனம் வெவ்வேறு வகையில் தீவனம் அளிக்கப்பட்டு வருது. இதனோட தாதுப்பு கலவை, சில நேரங்களில் உயிர்ச்சத்து கலவை போன்றவையும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கிறோம். கலப்பின பசுக்கள் நல்ல பால் உற்பத்தி திறனை கொண்டிருந்தாலும் அவற்றின் முழு திறன் வெளிப்படணும்னா உரிய சரியான தீவனம் அளிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம்.
0: ஐயா, என்னென்ன வகையான தீவனம் எல்லாம் இருக்கு?
1: கறவை மாடுகளுக்கு தீவனம் அளிக்கும் போது அடர் தீவனம் அல்லது கலப்பு தீவனம், பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனம் ஆகியவை தினசரி தீவனத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். குறிப்பா கறவை மாடுகளுக்கு கொடுக்கும் தீவனத்தில் மூன்றில் ஒரு பங்கு அடர் தீவனமும் மூன்றில் இரண்டு பங்கு பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனம் சேர்த்து கொடுக்கணும்.
0: ஐயா, இந்த கலப்பு தீவனம்னு சொல்றாங்க, என்னென்ன பொருட்கள்லாம் வச்சு நம்ம அந்த தீவனத்தை தயாரிக்கலாம்?
1: கலப்பு தீவனங்கிறது மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, தாதுப்புகள் மற்றும் உயிர்ச்சத்துக்களை சரியான விகிதத்தில் இருக்கிற மாதிரி தயாரிக்கப்பட்ட சரிவிகித அடர் தீவனமே கலப்பு தீவனம் சொல்றோம். உதாரணத்துக்கு 100 கிலோ கலப்பு தீவனம் நாம தயாரிக்கணும்னா அதுல மாவுச்சத்து பொருட்களான மக்காச்சோளமோ, சின்ன சோளமோ அல்லது கம்போ, அரிசி குருணையோ, கேழ்வரகோ இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா 30-40% சேர்க்கணும். அடுத்ததா புரதச்சத்து பொருட்களான கடலை புண்ணாக்கு அல்லது எள்ளு புண்ணாக்கு அல்லது தேங்காய் புண்ணாக்கு அல்லது சூரியகாந்தி புண்ணாக்கு இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா 20-30% சேர்க்கணும். அடுத்ததா தவிடு வகைகளான அரிசி தவிடு அல்லது கோதுமை தவிடு அல்லது எண்ணெய் நீக்கிய தவிடு இவற்றை 20-30% சேர்க்கலாம். அடுத்ததா பருப்பு பொட்டு வகைகள் இவற்றை 10% சேர்க்கலாம். இதனோட சுண்ணாம்புத்தூளான கால்சைட்னு சொல்லுவாங்க அது 1%, தாதுப்பு கலவையை 2%, கல் உப்பு சாதாரண உப்பு அது 1% சேர்த்து மொத்தம் 100% இந்த மாதிரி அளவில் எடுத்து தயாரிக்கும் போது நம்ம சரியான கலப்பு தீவனத்தை தயாரிக்கலாம்.
0: இப்போ நீங்க சொல்றீங்க என்னென்ன சேர்க்கலாம், அது எவ்வளவு சதவீதம் சேர்த்தா கலப்பு தீவனம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனா இதுக்கான மூலப்பொருட்கள்லாம் எப்படிங்க நான் தேர்வு செய்யறது, அந்த விவரங்கள்லாம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் மூலப்பொருட்களை காசு கொடுத்து ரொம்ப தூரத்துல இருந்து வாங்கணுமா, என்ன அந்த விவரங்கள்லாம்?
1: கலப்பு தீவனத்துல சேர்க்க வேண்டிய மூலப்பொருட்கள் அளவுகள் பாத்தீங்கன்னா மூலப்பொருட்களின் விலை, ரெண்டாவது மூலப்பொருட்கள் கிடைக்க போறதில், இதனை பொறுத்து மாறிட்டே இருக்கும். குறிப்பா எந்தெந்த சீசன்ல எந்தெந்த மூலப்பொருட்கள் கிடைக்குது இதை கருத்தில் வச்சுக்கிட்டு நாம் அதுக்கேற்ற மாதிரி கலப்பு தீவனத்துக்கான ஃபார்முலான்னு சொல்லுவாங்க அதை மாத்திட்டே இருப்போம். இரண்டாவதா மாட்டின் பால் அளவு, அதில் உள்ள கொழுப்பு சத்து மற்றும் கொழுப்பு திடப்பொருள் SNF ஃபேட் இதை பொறுத்து எந்த டைப் ஆஃப் ஃபீட் கொடுக்கணும் அதுவும் மாறும். உதாரணத்துக்கு கலப்பு தீவனத்தில் Type 1, Type 2, Type 3 மூணு வகையா இருக்குது. இது மாட்டின் பால் அளவு மாறிட்டே இருக்கும். இதனால டைப் ஆஃப் த ஃபீடுன்னுவாங்க, அதாவது தீவன வகையை பொறுத்து மூலப்பொருட்கள் விலை அது கிடைக்கப்படுது. இது மூணு தான் முக்கியமான காரணியா அமையுது.
0: இப்ப நீங்க தீவனத்திலே வந்து கலப்பு தீவனம், அடர் தீவனம், உலர் தீவனம், பசுந்தாள் தீவனம் அப்படின்னு நிறைய சொல்றீங்க. அதை தாண்டி இந்த கறவை மாடுகளுக்கு வேற என்ன தீவனங்கள்லாம் கொடுக்கலாம், என்ன தீவனங்கள் இருக்கு அப்படிங்கறத?
1: பெரும்பாலும் விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த கலப்பு தீவனம் தாண்டி மற்ற அவங்களுக்கு கிடைக்கப்படுற தீவனங்களும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. உதாரணமா சொல்ல போனா புளியங்கொட்டை தூள் பயன்படுத்துறாங்க, மரவள்ளி கிழங்கு திப்பி பயன்படுத்துறாங்க, மக்காச்சோள நொதி கழிவு பயன்படுத்துறாங்க, பெரும்பாலான விவசாயிகள் பருப்பு பொட்டு வகைகளை பயன்படுத்திட்டு வர்றாங்க. இவையெல்லாம் பாத்தீங்கன்னா விலை குறைவா இருக்கும்போது நம்ம கலப்பு தீவனத்தை சேர்த்தும் கொடுக்கலாம். பல வகையான தீவன மூலப்பொருட்களை சேர்க்கும் போதுதான் அனைத்து சத்துக்களும் ஒரு மாட்டுக்கோ இல்ல கால்நடைக்கோ கிடைக்க ஏதுவா அமையும். கலப்பு தீவனம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள்ல கல், மண், கலப்படம் இல்லாம தரமானதா இருக்கு மாதிரி பாத்துக்கணும். பூஞ்சை நஞ்சு பாதித்த மூலப்பொருட்களையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. இது மாதிரி பூஞ்சை நஞ்சு, கல், மண் பயன்படுத்தும் போது அது பாலின் அளவு மட்டும் இல்ல கறவை மண் ஆரோக்கியத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும்.
0: தாதுப்பு கலவையெல்லாம் வந்து அந்தந்த

0: கால்நடை மருத்துவக் கல்லூரியே விற்கிது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதே போல் இந்த தீவன தயாரிப்பிற்கு தேவையான இந்த மூலப்பொருட்கள்லாம் நாங்கள் வந்து கால்நடை மருத்துவக் கல்லூரியிலேயோ அது மாதிரி எதுவும் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
1: தீவன மூலப்பொருட்கள் வந்து நம்ம மருத்துவக் கல்லூரியிலோ மருத்துவ பல்கலைக்கழகத்தில் கொடுக்கறது இல்லை. நாம் அதுக்கு பதிலாக அடர்த்தீவனம், கலப்பு தீவனம், தாதுப்பு கலவை இதெல்லாம் நமக்கு செஞ்சுட்டு வராங்க. பொதுவா இந்த மூலப்பொருட்கள் எங்க வாங்குறோம்னா, எங்க கிடைக்குதுன்னு சொன்னோம்னா, தமிழ்நாடு மற்றும் வெளி மாநிலங்கள்ல தான் மூலப்பொருட்கள் கிடைக்கிறது. உதாரணமாக மக்காச்சோளம் கர்நாடகா மற்றும் பீகார் போன்ற மாநிலங்கள்லிருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். இதே போல கடுகு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, மற்ற மூலப்பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்கள்ல கிடைக்கப்படுது.
0: கறவை மாடுகளுக்கு தீவனத்தை எப்படிலாம் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி உங்களுடைய ஆலோசனை?
1: சராசரியா 1 கிலோ கலப்பு தீவனமும் அடர் தீவனங்கிறது 2.5 லிட்டர் பால் கொடுக்கணுங்க. இதுதான் ஒரு விவசாயிக்கு சிம்பிளா சொல்ற வேண்டிய விஷயம். உதாரணமா ஒரு கறவை மாடு 10 லிட்டர் பால் கறக்குதுன்னா அதுக்கு 4 கிலோ அடர்த்தீவனம் கொடுக்கணுங்க. அடர்த்தீவனத்தை காலையில 2 கிலோவும் மாலையில 2 கிலோவும் ரெண்டா பிரிச்சு கொடுக்கணுங்க. இதை தாண்டி பசுந்தீவனங்கள் சொல்றோம் இல்லையா, கோ 4, கோ 5, கினியாப்புல், இவ காலையில 10 லிருந்து 12 கிலோவும் மாலையில 10 லிருந்து 12 கிலோ கொடுக்கலாம். அடுத்து உலர்த்தீவனம், அதாவது வைக்கோல், சோளத்தட்டை போன்றவற்றை நாள் ஒன்றுக்கு 3 லிருந்து 5 கிலோ கொடுத்தா போதுமானதுங்க. உலர்த்தீவனம் கொடுப்பதுனால பாலின் கொழுப்பு சத்து கண்டிப்பா கூடும். இதை தவிர பசுந்தீவனத்தை 3 அங்குலம் அளவிற்கு புல் வெட்டும் கருவியை வச்சு நறுக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா ஜீரணமாகி வேஸ்டேஜ் வந்து நம்ம தவிர்க்கலாங்க.
0: ஐயா, கோடை காலத்துக்கு எதுவும் பிரத்யேகமா தீவன மேலாண்மை பின்பற்றணுமா?
1: கண்டிப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து பருவநிலை மாற்றத்தினால நிறைய வெப்பநிலை மாறிட்டே இருக்குது. அதுக்கு கடந்த காலங்களில் 2023, 2024, 2025 சான்றா அமைதுங்க. இன்னைக்கு 113 டிகிரி சாதாரணமா நம்ம மேற்கு மாவட்டங்கள்ல காணப்படுதுங்க. கோடை காலத்துல ஏற்படும் பால் உற்பத்தி குறைவு பாதிப்புங்கிறது நம்ம நாட்டு மாடுகளை விட கலப்பின மாடுகள் அதிகமா இருக்கும். கோடை காலத்துல பால் உற்பத்தி இழப்பை தவிர்க்கணும்னா தகுந்த பராமரிப்பு முறைகள், தீவன மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். குறிப்பா தீவனம் அளிக்கும் போது, அடர் தீவனம் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா பகல் நேரங்கள்ல தவிர்த்துனாங்க. ஏன்னா பகல் நேரங்கள் அடர் தீவனம் அளிக்கும் போது உடல்ல வெப்பம் ஏற்படும், அதனால உடல் அயர்ச்சி ஏற்படும், இதனால கறவை மாடுகளுக்கு பாதிப்பு உண்டாகுங்க. இதே அடர் தீவனங்களை வெப்பம் குறைந்த மாலை நேரங்களில் கொடுக்கும் போது இந்த உடல் அயர்ச்சியை தவிர்த்துடலாம். அடர் தீவனம் அளிப்பதற்கு முன்னாடி நன்கு நீரில் ஊற வச்சு கொடுத்தோம்னா சீரான செரிமானத்திற்கு இது வழிவகை செய்யுங்க. ரெண்டாவது மேய்ச்சல் நேரம் மாற்றம். பகல்ல 11 மணியிலிருந்து மதியம் 3:30 மணி வரையும் சூரிய வெப்பம் அதிகமா இருக்கும். இதனை கருத்தில் கொண்டு மேய்ச்சல் நேரங்களை மாலை நேரங்கள்ல கால்நடைகளுக்கு பயன்படுத்தலாம். அடுத்ததா பசுந்தீவனம் நிறைய கொடுக்கலாம். கோடை காலங்களில் பாத்தீங்கன்னா பசுந்தீவனம் கிடைக்கிறதே ரொம்ப அரிதா இருக்கும். அது மாதிரி சமயங்கள்ல பசுந்தீவங்களை சேமிச்சு கோடைக்காலம் கொடுக்கலாம். பசுந்தீவன் சேமிப்புங்கிறது ஊறுகாய் புல்லா மாற்றியும் கொடுக்கலாங்க. இப்போ ஒரு விவசாயிக்கிட்ட நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கோடைக்காலங்களும் கோ 4, கோ 5 போன்ற பசுந்தீவங்களை பயிர் செஞ்சு கறவை மாடுகளுக்கு கொடுக்கலாங்க. இரவு நேரங்களில் உலர்த்தீவனம் கொடுத்தா ரொம்ப நல்லதா இருக்கும். அடுத்ததா தாதுப்பு அளிப்பதுங்க. தாதுப்புங்கிறது முக்கியமான சத்து பொருள். கறவை மாடுகளை பாலின் அளவை மட்டும் அதிகப்படுத்துறது இல்ல, பல்வேறு வகையான வேலைகளை செஞ்சிட்டு இருக்குதுங்க. குறிப்பா கோடை காலங்கள்ல அதிக சுற்றுப்புற வெப்பம் காரணமாக வாய்வழி மூச்சு விடுதல், உடல் வியர்வை போன்ற நிகழ்வு மூலமா கறவை மாடுகள்ல அதிகமா இருக்கும். இவ்வாறு நிகழும் போது நிறைய தாதுப்பு உடல்ல இருந்து வெளியே போயிடுங்க. இதனை சமன் செய்யறதுக்கு தான் தாதுப்பு கறவை மாடுகளுக்கு தினமும் கொடுக்கணுங்க. ஒரு நாளைக்கு 50 கிராம் ஒரு மாட்டுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இது மாதிரி கொடுக்கும்போது கறவை மாடுகள் மலட்டுத்தன்மை நீக்கிறது மட்டும் இல்ல, பாலின் அளவும் அதிகமா இருக்குதுங்க. பசுந்தீவனங்கள்ல குறிப்பா தாதுப்பு குறைவா இருக்கும், அதனால பசுந்தீவனம் கொடுக்கும் போதும் கண்டிப்பா தாதுப்பை சேர்த்தே கொடுக்கணுங்க. அடுத்ததா இந்த சமையல் சோடான்வாங்க, சோடியம் பைகார்பனேட்டுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், குறிப்பா கோடை காலங்கள்ல. அதிக பால் தரும் மாடு, அதாவது 10 லிட்டர் 15 லிட்டருக்கு மேல கொடுக்கற கறவை மாடுகள்ல இந்த சோடா உப்பு வந்து பயன்படுத்துகிறோம். இது பயன்படுத்தும் போயிருந்தாங்கன்னா அதிகமான அமிலத்தன்மை, வயிற்றில் ஏற்பட அமிலத்தன்மையை குறைச்சி பால் உற்பத்தி மட்டும் இல்ல ஃபேட் எசன்எஃப் அதிகப்படுத்தும். இதோட சேர்த்துங்க கறவை மாட்டு விவசாயிகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஈஸ்டையும் கொடுத்துட்டு வராங்க. இது ரொம்ப நல்லதுங்க. கோடை காலத்துல ஈஸ்ட் ஒரு நாளைக்கு 30 லிருந்து 40 கிராம் ஒரு மாட்டுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது ஏன் கொடுக்கறோம்னா இது வந்து சீரான ஜீரண சக்தியை அதிகம் பண்ணி பால்ல இருக்கிற புரோட்டீன் அளவு, கொழுப்பு அளவு SNF அளவையும் சேர்த்து நல்ல அதிகமான தரத்துல உற்பத்தி பண்ணுதுங்க.
0: அப்புறம்

0: நீங்க சொன்னீங்க வசந்திவனம் கொடுக்கறத பத்தி கோடை காலத்துல, அதுல இந்த ஊறுகாய் புல்லுன்னு, ஊறுகாய் புல்னா என்னங்க, அது எப்படி தயார் பண்ணலாம்?
1: ஊறுகாய் புல்லுங்கிறதுங்க பசுந்தீவனத்தை பசுந்தீவனமாக சேமிக்கிறதுங்க. இது மிகப்பெரிய தொழிலா இன்னைக்கு மாறி இருக்குது. குறிப்பா திருப்பூர் மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டை, தாராபுரம், காங்கேயம், இந்த மாதிரி நிறைய பேர் ஊறுகாய் புல்லை உற்பத்தி பண்ணி பெரிய பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து பங்கர்ஸ் என்ற முறையில ஊறுகாய் புல் தயாரிக்கிறோம். ஊறுகாய் புல் செய்யறதுக்கு ரொம்ப ஏற்றது பாத்தீங்கன்னா தீவன மக்காச்சோளங்க, இதுதான் ரொம்ப சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கன் டால் வெரைட்டி எல்லாம் இருக்கு, இதை பயன்படுத்தலாம். இந்த தீவன மக்காச்சோளத்துல பால் விடு நிலையில அறுவடை செய்யுதுங்க ஊறுகாய் புல்லுக்கு பயன்படுத்துறாங்க. பங்கர்ஸ்ங்கிறது ஒரு காற்று புகாத அமைப்புங்க. இதுல பசுந்தீவனத்தை அடைச்சி 30 நாள்ல பசுந்தீவனம் ஊறுகாய் புல்லா மாறிடுங்க. பின்னர்

0: பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து பங்கர்ஸ் என்ற முறையில் ஊறுகாய்ப்புள் தயாரிக்கிறோம். ஊறுகாய்ப்புள் செய்யறதுக்கு ரொம்ப ஏற்றது பார்த்தீங்கன்னா தீவன மக்காச்சோளங்க, இதுதான் ரொம்ப சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கன் டால் வெரைட்டி எல்லாம் இருக்கு, இதை பயன்படுத்தலாம். இந்த தீவன மக்காச்சோளத்துல பால் விடும் நிலையில் அறுவடை செய்யுதுங்க ஊறுகாய்ப்புளுக்கு பயன்படுத்துறாங்க. பங்கர்ஸ்ங்கிறது ஒரு காற்று புகாத அமைப்புங்க. இதுல பசுந்தீவனத்தை அடைச்சி 30 நாள்ல பசுந்தீவனம் ஊறுகாய்ப்புள்ள மாறிடுங்க. பின்னர் தேவைக்கு ஏற்ப இதை பயன்படுத்திக்கலாம். சில பேர் இதே பிசினஸ்ல 50 கிலோ மூட்டைகள் அடைச்சி பிசினஸ் மாதிரி விற்கிறாங்க, அடர்த்தீவனம் மாதிரி கிராமப்புறங்களை எடுத்துட்டு போயிட்டு விற்பனையும் செய்யறாங்க.
1: அப்புறம் இந்த டிஎம்ஆர்னு சொல்றாங்க, டிஎம்ஆர்னா என்ன?
0: டிஎம்ஆர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமா பல விவசாயிகள் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. டிஎம்ஆர்ங்கிறது டோட்டல் மிக்ஸ்டு ரேஷன் சொல்லுவாங்க, அதாவது சர்வீகித தீவனம். இந்த டிஎம்ஆர்ல அடர்த்தீவனமும் இருக்கும், பசுந்தீவனமும் இருக்கும், உலர்த்தீவனமும் இருக்கும், மூணுமே சரியான விதத்துல கலந்திருக்கும். இதான் டிஎம்ஆர் சொல்றாங்க. இது கரைமாட்டு பண்ணைகள்ல இந்த டிஎம்ஆர் தயார் செய்து நல்ல பால் உற்பத்தி கிடைக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு வர்றாங்க. இது ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சிருக்கவங்களுக்கு இது பயன்படுத்த கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா மாட்டு பண்ணை வச்சிருக்கிறவங்க இந்த டிஎம்ஆர் ஃபார்முலாவை பயன்படுத்தலாம்.
1: இந்த தீவன நம்ம என்ன செய்யணும் ஊறுகாய்ப்புள் தயாரிக்கிறதுக்கு? இதெல்லாம்
0: தீவன ஆலை வைக்கிறது முதல்ல ஒரு பயிற்சி எடுத்துக்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பயிற்சி எடுத்த பின்ன ஆரம்பிக்கும் போது ஜிஎஸ்டி நம்பர் வாங்கினுங்க, அடுத்ததா எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க அதனோட சர்டிபிகேட் வாங்க, இது ரெண்டுமே அவசியம். இதை வச்சுதான் நம்ம டிரேட்மார்க் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். தீவன ஆலையுடைய டிரேட்மார்க்கோ தீவனத்துடைய டிரேட்மார்க்கோ ரெஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்ததா ஐஎஸ்சி சர்டிபிகேட் வேணா எடுத்துக்கலாங்க.
1: ஐயா, இந்த கறவை மாடுகளுக்கான தீவனம் தயாரிக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கிறாங்களா உங்களுடைய கல்லூரிகள்ல?
0: கண்டிப்பாங்க, கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நாமக்கல்ல கால்நடை உணவியல் துறையில இதுக்கான பயிற்சி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோங்க. பயிற்சி கட்டணம் பாத்தீங்கன்னா 3000 ரூபாய், 15 வேலை நாட்கள் இதோட பயிற்சி காலங்க. இது முடிச்ச முன்னே நம்ம ஒரு சர்டிபிகேட்டும் கொடுக்குறோங்க, அதை வச்சு அவங்க தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப ஏதுவா அமையுங்க. இதை பற்றி மேலும் நீங்க விவரங்களை அறியனா என்னுடைய எண்ணில் வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய எண் வந்து பாத்தீங்கன்னா 84 89 07 7544. இதுல என்ன காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அது குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்படுங்க. இது இல்லைனா எங்க கல்லூரி உணவியல் துறை இருக்கிற லேண்ட்லைன் நம்பர் இருக்குதுங்க, 04286223391. இந்த லேண்ட்லைன் தொலைபேசியில பேசினா கூட அதற்கான வழிகாட்டி உங்களுக்கு கிடைக்கும்.
1: ஐயா, இது வரைக்கும் எங்களோட இணைஞ்சுக்கிட்டு கறவை மாடுகளுக்கான தீவன மேலாண்மை பத்தி ரொம்ப அழகா என்னெல்லாம் செய்யலாம், இப்படிலாம் வந்து அவங்களுக்கு தீவனம் கொடுக்கலாம், எப்படி தீவனம் தயாரிக்கிறது அப்படிங்கிற நிறைய விவரங்களை சொன்னீங்க. விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். நேயர்கள் சார்பும் வானொலி சார்பும் ஐயாவுக்கு நன்றி.
0: நன்றி சார், நன்றி.

கறவை மாடுகளுடைய பால் உற்பத்தி நாம கையாளக்கூடிய தீவனங்களை பொறுத்துதாங்க அமையும். அதனால உலர் தீவனமா இருந்தாலும், கலப்பு தீவனமா இருந்தாலும், அடர்த்தீவனமா இருந்தாலும், இதையெல்லாம் சரியான நேரத்துல சரியான அளவுல கறவை மாடுகளுக்கு கொடுத்து பால் உற்பத்தியை அதிகப்படுத்துறதோட மட்டும் இல்லாம கறவை மாடுகள் ஆரோக்கியமாவும் இருக்க இந்த தீவனங்கள் உறுதுணையாவும் இருக்கும் அப்படின்னு தீவன மேலாண்மையில நாம கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு வழிமுறைகளை இதுவரைக்கும் நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி கதிர்வேலன் அவங்க. இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இணைந்திருக்கும் இசை நெஞ்சங்களுக்கு இனிய மதிய வணக்கம். காலம் கடந்தும் நம் காதுகளில் தேனாக பாயும் காவிய கானங்களின் உன்னத பேழை திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சிய தொகுப்பில் நம்ம வானொலி நேயர் தாராசுரம் விஜயா கைலாசம் அவர்கள் ரசித்து தேர்ந்தெடுத்து கொடுத்த உன்னதமான காவிய கானங்களை தான் நாம அடுத்தடுத்து கேட்டு மகிழவிருக்கிறோம். வாருங்கள், அந்த நாத பயணத்தின் முதல் காவிய கானம் இது உங்களுக்காக. புதுவெள்ளம் திரைப்படத்திற்காக பி.

கனவிலன் காதல் நினைவு, நினைவிலும் அவன் நினைவு. வசந்தம் வீசும் வண்ண மலராய் பெண்ணின் என்ன கவிதை பாடலாய் மலர்கிறது. ரசிப்போம் சினிமா பைத்தியம் திரைப்படத்திற்கான வாணி ஜெயராம் குரல்களில்.

இயற்கையின் அழகை வர்ணித்து எழுதப்பட்ட இப்பாடல் எங்கு ஒழித்தாலும் நின்று கேட்டுவிட்டு செல்வேன். அக்காலத்தில், அதாவது 1972 திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசையின் காலை 7:30 திரைக்காணம் நிகழ்ச்சியில் இப்பாடல் அடிக்கடி வளம் வந்த நாட்களை என்னால் மறக்க இயலாது. சுமதி என் சுந்தரி திரைப்படத்திற்கான பாடல், பி. சுஷிலா குரல்களில்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இணைந்திருக்கிறோம். நேரம் 2:41. இன்றைய திரைக்களஞ்சியம் தொகுப்பில் தாராசுரம் விஜயா கைலாசம் அவர்கள் தேர்ந்தெடுத்த தொகுப்பு தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு பெண்ணுக்கு பெருமை தருவது தாய்மை பருவம். எத்தனை கவலை இருந்தாலும் பெற்ற பிள்ளையின் முகம் காணும்போது அந்த பெண்ணின் மனம் குளிரத்தானே செய்யும். அவர்கள் எனக்கு சொந்தம் திரைப்பட பாடல், பி. சுஷீலா குரலில்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் திருமகள் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல், எஸ் பி பாலசுப்ரமணியின் குரலில். இந்த உலகத்தில் மலர்களும் மரங்களும் கனிகளும் மாறுபட்டு இருப்பது போல மனித மனங்களும் மாறுபடுவதும் இயற்கையே. இக்கருத்தை சொல்லும் இப்பாடல் ஒலிக்கட்டும்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாம கேட்டு இணைஞ்சிருக்கிறது திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்தில் தாராசுரம் விஜயா கைலாசம் அவங்களோட தொகுப்பில் தான் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் ராணி யார் குழந்தை என்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில். இப்பாடல் மிக மிக அரிதான பாடல். இப்பாடல் நம் திருச்சி வானொலியில் அடிக்கடி 1970களில் ஒளிபரப்பாகி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்காக இப்பாடல் ஒலிக்கட்டும்.

hot summer morning, a girl went to walking, her best ball is fine, and the city is mine. On a hot summer morning, a girl went to walking, her best ball is fine, and the city is mine. மாடி வீட்டு பொண்ணு ஒரு ஜோடி தேடும் கண்ணு, ஆடி ஆடி நடக்கும் போது அதிர்கள மண்ணு.

ஆரோல்டு கோல்டு மென்னு நீ ரோமா புரி ராணி சும்மா தூண்டி போட்டு இழுக்கதம்மா உன்னுடைய பாணி பருவத்தில் செக்ஸ் என் நெஞ்சத்தில் சிக்கு நெருங்கி நெருங்கி பழகும் போது நீயும் நானும் மிக்ஸ் ஆயோ வாட் ஷல் ஐ டு கேன் யூ வாட்ச் யூ டு அம்மா

என் கை ரொம்ப ராசி, நீ தொட்டு பாரு ருசி. பைய பைய பழகி வந்தோம், காதல் ரொம்ப ஈஸி. ஊரை சுத்தும் பாம்மா, நான் ஒண்டி கட்டை தாம்மா. உனக்கும் எனக்கும் பொருத்தம் உண்டு, முடிச்சு போடலாமா? ஐயோ, what shall I do? Tell me what to do. Mama, what can I do?

அடுத்த பாடல் சங்கே முழங்கு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா குரல்களில். கண்களால் பேசப்படுவது காதல் மொழி, விழி வழியாய் இதயத்தை இடம் மாற செய்வதும் இந்த மொழி. காதல் மொழியே இதயம் கவரும் இப்பாடல் எனக்காக பண்பலையில் ஒலிக்கட்டும்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இணைந்திருக்கிறோம். நேரம் சரியாக 2:57 நிமிடங்களை கடந்து திரைக்களஞ்சம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். திரைக்களஞ்சம் நிகழ்ச்சியில் தாராசுரம் விஜயா கைலாசம் அவர்களுக்கு உரியான ரசனையில் உருவான அந்த 7 காவிய கானங்களில் நிறைவான காவியங்களை கேட்கவிருக்கிறோம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 3 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாடு பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். இப்பயணத்தின் போது செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் விரிவான ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் ஆலோசனை மேற்கொண்டார். வேளாண், கப்பல், விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. நாட்டின்

படை வீரர்களுக்கு வீரதீர செயல்களுக்கான உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். இந்த இரண்டாம் கட்ட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை, மத்திய ஆயுத காவல் படை, மாநில யூனியன் பிரதேச காவல்துறை வீரர்கள் விருதுகளை பெறுகின்றனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பங்கேற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், மாவட்ட நிர்வாகங்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டுமென்று எடுத்துரைத்தார். தமிழகத்தில் கூட்டுறவு வாரம் 2026 மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கொண்டாட்டத்தையொட்டி அனைத்து கூட்டுறவு அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களில் உறுதிமொழி ஏற்புடன் இந்நிகழ்வு இன்று தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் MBBS, BDS படிப்புகளில் சேர விரும்பும் மாணாக்கர் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி திட்டம் நாளை மறுநாள் தொடங்க உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். வடக்கு கடலோர தமிழகம் முதல் குமரிக்கடல் பகுதிகள் வரை காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காரைக்கால் அம்மையார் திருக்கோவில் மாங்கனி திருவிழாவில் பிச்சாண்டவர் வீதி உலா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுவாமி தரிசனத்திற்கு பின்னர் பக்தர்கள் மாங்கனிகளை வீதிகளில் இறைத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் செஸ்டர் லே ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கு இடையே 5 2020 போட்டிகளும் 3 ஒருநாள் போட்டிகளும் வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

காலையில பூக்கிற பூ மாலையில உதிர்ந்துடலாம், ஆனா அந்த பூவோட வாசம் எப்பவுமே மனசுல நிலைச்சிருக்கும். அது போலதான் நாம கடந்து போற ஒவ்வொரு நாளும் அதுல கவலைகள் கஷ்டங்கள் உதிர்ந்து போனாலும் நாம வச்சிருக்க சின்ன சின்ன புன்னகையும் அன்பு மட்டும்தான் மத்தவங்க மனசுல எப்பவுமே நிலைச்சிருக்கும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் அனைவருக்கும் இந்த இனிய மதிய நேரத்தில் உங்களின் அன்பான ஆர்ஜே அனிஷா சொல்லிக்கொள்ளும் ஜிலு ஜிலு வணக்கங்கள். மதியம் 3 ஆயிடுச்சுங்க, 3:04 கடந்துட்டோம். நம்ம திருச்சி ரெயின்போல பாட்டுகளோட சேர்த்து பாச மழையை பொழியிற நேரம். ஆமாங்க, உங்க மனசை தொட்ட இசைத்துறல் நிகழ்ச்சி ஆரம்பமாகிடுச்சு. இன்னைக்கு நம்ம இசைத்துறல்ல மனசை லேசாக்குற உங்களோட அன்பு கடிதங்கள், சுட சுட வந்த மின்னஞ்சல்கள், அதோட சேர்த்து சில குட்டி குட்டி சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்க்க போறோங்க. சரி, இன்னைக்கு நாம பார்த்த தத்துவப்படியே எல்லார் முகத்திலையும் ஒரு சின்ன புன்னகையை வரவழைக்கக்கூடிய ஒரு சூப்பர் மெடலி பாடல்களோட இன்னைக்கு இசைத்துறலை ஆரம்பிக்கலாமா? இது உங்களுக்கான முதல் பாடல்.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் சரியா 3:11 நிமிஷத்தை கடந்து நம்ம கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் கடிதம் தவழ்ந்து கொண்டு இருக்கிறது. யார் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கள்ளகத்திலிருந்து 6/6 என்கிற தீர்க்கர் மூர்த்தி எழுதியிருக்கிறாங்க. 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மொழிபெயர்ப்பு நாடகம் கேட்டேன். உண்மையிலேயே மிக தத்ரூபமாக இருந்தது, மிக துல்லியமாகவும் உணர்வு பூர்வமாகவும் இருந்தது. திருடப்போன இடத்தில் பணிவிடை நாடக ஆசிரியர் த்ரில்லர் பட பேச்சு ரேஞ்சுக்கு உயிரோட்டம் அளித்தார். உரையாடல்களில் எல்லா கதாபாத்திரங்களும் கொஞ்சமும் தொய்வின்றி மிகவும் சிரத்தையாக அசத்தியிருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

அடுத்ததா ஒரு சின்ன துணுக்கு பார்த்துடலாங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு விஷயம் உலகத்துல இருக்கான்னு நீங்க ஆச்சரியப்பட போற அளவுக்கு ஒரு குட்டி துணுக்கு தகவல்னா பாத்துங்களேன். கடல் தண்ணீரை எல்லாரும் கையில அழுனா அது சாதாரண தண்ணி மாதிரி தான் நிறம் இல்லாம இருக்கும். ஆனா அது தூரத்துல இருந்து பார்க்கும்போது கடல் ஏன் நீல நிறமா தெரியுது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா சூரிய ஒளி கடல் மேல படும்போது தண்ணீருக்கு சிவப்பு மஞ்சள் போன்ற நீண்ட அலைநீளம் கொண்ட நிறங்களை உறிஞ்சுற குணம் உண்டுங்களா? ஆனா நீல நிறத்தை மட்டும் அது உறிஞ்சாம செதறடிச்சிருமா? அதனாலதான் கடல் நமக்கு நீல நிறமா காட்சி அளிக்குதுங்க.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியாக 3:19 நிமிஷத்தை கடந்து அடுத்து சுட சுட ஒரு கையில் மின்னஞ்சல் தவழ்ந்துட்டு இருக்குங்க. யார் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதியரசன் தேவி அவங்க தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. வணக்கம் நிலைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கு 28 3 மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் அவரின் உரையாடல் மறு ஒளிபரப்பு செய்தது உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 4 வண்ண கோலங்கள் யோகேஸ்வரி லோகநாதன் மிக அருமையாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி சென்றாரோ அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியையும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில எப்பொழுதும் ராஜாமணி அம்மா வந்தா அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவாரு. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சிருக்கோம். 6 பொன்மாலை பொழுது பாடல்கள் அருமையாக இருந்தது. அறிவிப்பாளருக்கு நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா திருச்சி திருவானை காவல் கீழக்கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அவர்களோட மின்னஞ்சல். நேற்று காலை எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் உதய வீரையன் அவர்கள் கல்வியின் அவசியம் பற்றி பேசியது அருமை. வாமா மின்னல் நிகழ்ச்சியில் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள் முடிவெடுப்பது என்பது மிகவும் கடினமான வேலை என்பதை மிகவும் சிறப்பாக விளக்கினார். இடையிடையே நடிகர் வடிவேல் அவர்களின் காமெடியும் சூப்பர். சூரியகாந்தி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான 2 நாடகங்களும் நன்றாக இருந்தது. வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி சூப்பர். வழங்கிய பண்பலைக்கும் நன்றி அப்படின்னு யார் சொல்லிக்காங்கன்னா திருச்சி திருவானைக்காவல் கீழக்கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அவங்க தான் இதை தெரிவிச்சிருக்கிறாங்க.

0: கட்டத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல் நிகழ்ச்சி. நேரம் 3:26 கடந்தாச்சுங்க. அடுத்ததா ஒரு சுட சுட மின்னஞ்சல் ஒன்று காத்திருக்குது. யாருன்னு பாத்தீங்கன்னா வடக்கு சாலைப்பட்டி சமிதா அவங்க எழுதியிருக்கிறாங்க. 27 அன்று சிறுநீரக கல்கரைக்கும் நாவல் பல ஜூஸ் தகவல்கள் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம தினசரி வாழ்க்கையில நாம கவனிக்க மறந்த ஒரு சுவாரஸ்யமான உண்மை தகவல்களை இப்ப பாக்கலாமா? சுறுசுறுப்புக்கு உதாரணமா நாம எறும்புகளை சொல்வோம். ஆனா இந்த எறும்புகளுக்கு நுரையீரல் கிடையாது, தெரியுமா? அவற்றோட உடம்புல இருக்கிற குட்டி குட்டி துவாரங்கள் வழியாதான் சுவாசிக்குமா. அதை விட ஆச்சரிய

மற்றவோட உடம்புல இருக்கிற குட்டி குட்டி துவாரங்கள் வழியா தான் சுவாசிக்குமா. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, எறும்புகள் அவங்களோட வாழ்நாள் முழுவதும் ஒரு முறை கூட தூங்குறதே இல்லையாங்க. 24 மணி நேரமும் சுறுசுறுப்பாவே இருந்துட்டே இருக்குங்களாம். ஆச்சரியமா தானே இருக்கு.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: வந்தாச்சு வந்தாச்சு.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

இணைஞ்சிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 3:33 கடந்து அடுத்ததா ஒரு சின்ன துணுக்கு பார்க்கலாங்க. உலகிலேயே நீளமான நத்தையாம். என்னது நீளமான நத்தை? மழை பெஞ்சா நம்ம வீட்டு செடிகள்ல நத்தைகள்லாம் பார்த்துருப்போங்க, லேசா தொட்டாலே அப்படியே வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கும். ஆனா உலகத்திலேயே மிகப்பெரிய நத்தை இனம் எது தெரியுமா? ஆப்பிரிக்கால இருக்க ராட்சச நத்தையாம். அது என்ன ராட்சச நத்தை? இது கிட்டத்தட்ட 8 அங்குலம் நீளம் இருக்குங்க, 1 கிலோ வரைக்கும் இடம் இருக்குமா. நம்ம ஊர்ல இருக்கிறதுலாம் 10 கிராம் கூட வராது. நம்ம ஊர் நத்தை மாதிரி இது குட்டி கிடையாதுங்க, ஒரு பெரிய எலி சைஸ்ல இருக்குமா. எலி சைஸா?

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியாக 3:39 ஆயிடுச்சுங்க. அடுத்ததா ஒரு கடிதம் பார்க்கலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் எஸ்ஏ சாமி சூசை மேரி அவங்க எழுதியிருக்கிறாங்க. 21 அன்று ஞாயிற்றுக்கிழமை வசந்த அழைப்பில் சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் இயக்குனர் அவர்களின் இனிய தொகுப்பில் அன்றைய 1.5 ஆரோக்கியம் வாழ்வு தந்த எனது வானொலிக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோகாவுடன் யோகமாய் வாழ வழிகள் பல கூறியமைக்கு நன்றியும் பாராட்டுக்கள் ஆயிரங்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கொசூர்ல இருந்து கே கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன், பூபதி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 23 என்று காலை 7 வந்த காலை மலர் அதில் வந்த அனைத்து பாடல்களும் அருமையாக இருந்தது. கேட்டு மகிழ்ந்தோம். குறிப்பாக விதவைகள் தினம் கொண்டாடுவது பற்றி கூறியதும் சிறப்பு. சமூகத்தில் அவர்களுக்கும் நல்ல மதிப்பையும் வேலை வாய்ப்பினையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அன்பு சகோதரி கொடுத்த விளக்கங்கள் அருமையாக இருந்தது. வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் ஒரு விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியாகவும் இருந்தது. படைத்த பண்பலைக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க.

அடுத்ததா ஒரு தகவல் பார்க்கலாங்க. மரங்களை நடும் அணில்கள். என்னடா மரங்களை அணில்கள் நடுதா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, நம்ம வீட்டு காம்பவுண்டில் சுவர்லையும் மரங்களையும் கிடுகிடுன்னு ஓடுற அணில்களை பார்த்துருப்போம். உலகத்தில் காடுகள் அழியாமல் இருக்க இந்த அணில்கள் ஒரு முக்கிய காரணம் தெரியுமா? அணில்கள் தனக்கு கிடைக்கிற பழங்கள் கொட்டைகள் பிற்காலத்துக்காக பூமி காடியில் புதைச்சி வைக்குமா, ஆனால் புதைச்ச இடத்த அதுங்க மறந்துடுமா. அப்படி அணில்கள் மறந்து போன கொட்டைகள் தான் பின்னாடி பெரிய மரங்களாக வருது. நிஜமான சமூக ஆர்வலர்கள் இவங்க தாங்க. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ரோடு.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: இணைந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் சரியா 3:47 கடந்து அடுத்ததா நம்ம கையில ஒரு நிறைய கடிதங்களே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தடுத்த நாளுக்கு எழுதியிருக்காங்க. யார் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி மற்றும் சீர்காழி கோகுல், பாக்கியா, ரித்தன்யா, மித்ரன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 17 அன்று நமது ரெயின்போ பண்பலை 102.1 இன்று பிற்பகல் 3 முதல் 4 வரை இசைத்தூரல் நிகழ்ச்சியில் உள்ள வந்த கடிதங்கள் எல்லாமே கேட்டு ரசித்தோம். அந்த அட்டையில் எழுப்பிய வண்ண மடல்களையும் மின்னஞ்சல் வழியாக அனுப்பிய கடித குவியல்களையும் அன்பு சகோதரி தரணி அவர்கள் மடைத்திறந்த வெள்ளம் போல் மகிழ்ச்சியோடு வாசித்தார். மற்றும் சுட சுட சுவாரஸ்யமான செய்திகளும் இனிமையூட்டும் இனிய பாடல்களும் அகமலர அற்புதமாக வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியை நேசத்தோடு பரிமாறிய பண்பலைக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா 18 அன்று நமது பண்பலையில் மதியம் 1:45 வரை மதிமயக்கும் மதிய வேளையில் மனமயக்க வந்த மதுர கீதம் நேர் விருப்ப பாடல்களை செவி இனிக்க கேட்டு ரசித்தோம். அன்றைய நிகழ்ச்சியில் நமது அன்பான அறிவிப்பாளர் சாந்தி சரவணகுமார் அவர்கள் நமது அன்பான நேயர்கள் மடல் வழியாக தேர்வு செய்த பாடல்களை பற்றி முகப்புரையுடன், படம் வெளிவந்த ஆண்டு, பாடலை எழுதியவர், இசையமைப்பாளர், பாடலை பாடியவர்கள் போன்ற அரிய தகவல்களையும் அள்ளித்தந்து கருத்தாழமிக்க காவிய கானங்களை சிறப்பாக தந்தார். நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்கள் கேட்க கேட்க இனிமையாக இருந்தது. அடுத்ததா 24 அன்று எங்கள் பண்பலைக்கு இனிய வணக்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 10 முதல் 11 வரை இரவின் மடியில் அன்னையின் தாளாட்டாய் வளம் வந்த ஞாபகம் வருதே, நேரலை நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்தோம். அன்றைய நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற கவியரசர் கண்ணதாசனின் பிறந்த நாள் மற்றும் இசையரசர் மெல்லிசை மன்னன் எம் எஸ் விஸ்வநாதன் அவங்களோட பிறந்த நாளை சிறப்பிக்கிற வகையில இணைப்புல இணைந்த ஒவ்வொரு நேயர்களும் கண்ணதாசனோட வரிகள் அமைந்த கருத்தாழமிக்க காவிய கானங்களை இரவுக்கு இனிமையூட்டும் வகையில இன்முகத்தோட கேட்டார்கள். நிகழ்ச்சியில் திருவிளையாடல் பாடல்கள் என பல பாடல்கள் ஒலித்தது. பாடல்கள் அனைத்தும் நன்றி, அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா 25 அன்று மலைக்கோட்டையில் இசை இனிய முகவரி பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமது பண்பலை மாலை சரியாக 5 முதல் 6 வரை இன்னிசை வானில் இன்ப உலா வந்த பொன்னான அந்த பாடல்களை இசை சரம் சூட வந்த பொன்மாலை நிகழ்ச்சியில் ஒலித்த இனிமை நிறைந்த இடைக்காலத்து இன்னிசை ராகங்கள் செவி குளிர கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில் அன்பு தம்பி மனோஜ் கிரண் அவர்கள் கவி மிகுந்த தொகுப்பில் காற்றலைகள் கலந்து காதல் கீதங்கள் ஒவ்வொன்றும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டியது. அதாவது தளபதி என்ற படத்தில் ஜேசுதாஸ் ஜானகியும் பாடிய புத்தம் புது பூத்தது பாடல் ரம்மியமாக இருந்தன. இது யார் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், லக்ஷ்மி பிரியன், மகேஸ்வரி, சதீஷ், மாலவிகா, யுவா மற்றும் சீர்காழி, கோகுல், பாக்கியா, மித்ரன், ரித்தன்யா இவங்க தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இணைஞ்சிருக்கிறீங்க. இசை தூரல் இசை தூரலோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நிறைவா ஒரு சின்ன துணுக்கு பாத்திரலாங்க. நம்ம தாகத்துக்கு குடிக்கிற தண்ணீருக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பூமியில இருக்க முக்கால்வாசி தண்ணீர் நம் சூரிய குடும்பமும் பூமி பந்தும் உருவாவதற்கு முன்னாடியே விண்வெளியில உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாடு பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். முன்னதாக இன்று விக்டோரியாவில் அமைந்துள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்தித்து கலந்துரையாடினார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார். கர்நாடக மாநிலத்திலிருந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு மாநிலங்களவை தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு மல்லிகார்ஜுன கார்கே உட்பட 8 உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பங்கேற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் வெளிப்படையான முறையில் அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் கையாளப்பட வேண்டுமென்று அறிவுறுத்தினார். அஇஅதிமுகவை சேர்ந்த கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தனது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் வட்டம் சென்னிய விடுதி கிராமத்தில் மக்கள் நேர்காணல் முகாம் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 2ஆம் தேதி முதல் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை கிராம நிர்வாக அலுவலரிடம் அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தெரிவித்தார்.

தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 575 மனுக்கள் பெறப்பட்டதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். மேலும் இக்கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் நேரடி சேர்க்கை நாளை வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் பெரிய பெருமாள் திருப்பாவாடை திருநாள் இன்று நடைபெறுகிறது. இதனையடுத்து இன்று மாலை 4:30 மேல் மூலவர் சேவை நடைபெறும். அமெரிக்காவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச் சுற்று இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் சுரேஷ் முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதியில் அவர் அமெரிக்காவின் க்ரூகரை 6-1, 6-4 என்ற நேர் செட்களில் வென்றார். இன்றிரவு நடைபெறும் தகுதிச் சுற்று இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் பானர்ஜியை சுரேஷ் எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்கவிருப்பது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோட ஃபேவரட் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி. மதிய வேளையில மனசை லேசாக்கா உங்களோடு பேச வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி அனிஷா.
5: சுரேஷ் வணக்கம். நேயர்களே வணக்கம். சகோதரி
0: வணக்கம்.
5: அருமையான மாலை நேர பொழுது இது. நேயர்களை வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
0: கண்டுபிடி கண்டுபிடி.
5: அதேதான் கண்டுபிடி கண்டுபிடி. நேயர்கள் வந்து பதில் சொல்வதற்கு மிக பெரும் உதவியை நம்ம ரெண்டு பேருமே செய்ய போறோம். அதுதான் நேயர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலான ஒரு விஷயம். கேள்வி கேட்டா டக்குன்னு யாருக்குமே பதில் வராது உடனே.
0: ஆமா, டக்குன்னு கேட்டோன்னே அது வராது.
5: ஆனா அதுக்காக நீங்க பதில் சொல்றதுக்கு இதெல்லாம் நாங்க உதவி செய்யறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் வந்துடும் தானாவே. அந்த வகையில இன்னைக்கு வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில கண்டுபிடி கண்டுபிடின்னு ரொம்ப எளிமையான சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ள ஒரு கேள்வி அட்டவணை தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில வந்து
0: நேர்கள் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, திருச்சி முன் இணைப்பு எண்ணான 43311 இந்த முன் இணைப்பு எண்ணோட 240.102.1 அறிமுக நேர்களுக்காகவும், 246.102.1 வழக்கமான நேர்களுக்காகவும் எங்க அலைபேசி காத்துக்கிட்டே இருக்கு. தொட்டு வாருங்கள் நேர்களை, இந்த பாடலுக்கு அப்புறம் நம்ம பேசலாம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: That's right.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: வந்தாச்சு வந்தாச்சு.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: நேரம் 4:10.
10: நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி, இந்த கண்டுபிடி கண்டுபிடிக்கு நேர் ஒருத்தர் காத்திருக்காரு. யாரு அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
11: வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
11: வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க.
9: உங்க பேர் சொல்லுங்க.
11: முருகேசன். மணப்பாறை பக்கத்துல வீரப்பூர் பக்கத்துல முருகேசன் பேசுறேங்க.
9: முருகேசன் ஐயா, நலமா இருக்கீங்களா?
11: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
9: நல்லா இருக்கும். என்ன செய்றீங்க நீங்க?
11: சார், நான் வந்து ஆடு மாடு வச்சிருக்கேங்க. வையமலை பக்கத்துல.
9: சொந்தம் சொந்தமா வச்சிருக்கீங்க?
11: ஆடு மாமா சொந்தமா ஒரு 20 ரூபாய் வச்சிருக்கீங்க.
9: அருமை அருமை அருமை. இன்னைக்கு என்ன மழை எதுவும் பெய்தா நம்ம பக்கம்?
11: இல்ல, வெயில் இருக்கீங்க. நேத்து மழை பெய்யாம இருந்தீங்க, இன்னைக்கு வெயில் அடிக்கீங்க.
9: இப்ப சமீப காலமாவே கொஞ்சம் வறட்சியா தான் இருக்குது. ஆடு மாடுகளுக்கு புல்லெல்லாம் அங்கங்க இருக்குதா?
11: பத்து நாளைக்கு முன்னாடி சார் நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஒரு 2-3 மழை பெஞ்சிருங்க.
9: சரிங்க.
11: அதனால கொஞ்சம் ஓரளவு புல்லு ஆட்டுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு 10 நாள் தாக்குறீங்க.
9: சரிங்க, சந்தோஷம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா?
11: போலாம்.
9: இதை கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
11: சொல்லுங்க.
9: கேள்வி நேரடியா

0: கேட்க மாட்டேன். உங்களுக்கு சில
1: சரி
0: க்ளூலாம் கொடுப்போம், நீங்கள் அதை வச்சு பதில் சொல்லணும்.
1: சரி சரி.
0: நீங்கள் சொல்ல போகிறது சினிமா பார்ப்பீங்களா?
2: படங்கள்
0: 20 வருஷம் ஆச்சு. அப்போ அப்போ அதுக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தை பற்றியே கேட்குறேன் உங்கள்கிட்ட. நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னா, ஒரு இப்ப சினிமா படத்தோட பேரை தான் சொல்ல
2: போறீங்க.
0: ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் அது. எப்ப வந்துச்சுன்னா
2: ஐயா சொல்லிருவாங்க. ஐயா பாத்தீங்கன்னா நேரலையில எல்லாம் கேட்டுட்டு தான்
0: இருக்கு. ஒரு 20 வருஷமா பாக்கலன்றாரு. அதான் பக்குன்னு ஆயிடுச்சு. ஆமா, சரி சரி சரி. ஓ, அது எனக்கு தெரியாம போச்சு. ஆமா, இது 1989 வந்த ஒரு படம். இதே ஜூன் மாசம் தான் வந்து அது ரிலீஸ் ஆயிருக்குது. சரியா? அருமையான ஒரு நகைச்சுவை, கிராமிய நகைச்சுவை படம் இது. சரியா? தில்லானா மோகனம்பாள்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப கொஞ்சம் சிவாஜி கணேசன். ஆமா ஆமா, நாதஸ்வரமா வாசிப்பாரு. அதை ஒட்டிய கதை தான். ஆனா அது வந்து ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நகைச்சுவையோட இருக்கும். இருங்க, அடுத்த குழு தானே. நீங்க ரொம்ப தருணம், பயப்பட வேணாம் ஒன்னும். மதுரையில, பொதுவாகவே மதுரையில சினிமானா கலகட்டம். இந்த படம் மட்டும் ஒரு 425 நாட்களுக்கு மேல ஓடி ஒரு சாதனை படைத்த ஒரு படம் அது.
2: பாத்தீங்களா, 20 வருஷமா படம் பாக்கலங்கிறாங்க. எப்படி தெரிஞ்சிருக்கு
0: பாத்தீங்க? எப்படிங்க?
2: எப்படி
0: அது சிரிப்பையா? சரி, கரகாட்டக்காரன், சரியான பதில் தான். இன்னும் நிறைய குழுலாம் வச்சிருந்தேன். நீங்க 425 நாள் டக்குன்னு சொல்லிட்டீங்களே. சரியான பதிலையும் சொல்லிருக்காரு
2: பாருங்க. 20 வருஷம் படம் பாக்கலங்கிறாங்க. படம் பேரு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. அதுதான் சரி. அடுத்ததா ஒரு பாடல் கேட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் இணைவோம்.

0: கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் பசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் பசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.

0: நேரம் 4:17. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: அடுத்ததா இனிப்புல ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க,
0: கண்டிப்பா அவரோட பேசிடுவோம்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: நான் பெரம்பலூர்ல இருந்து ஜெயந்தி பாண்டியன் பேசுறேம்மா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம்.
1: சரிங்கம்மா, இது உங்களுக்கான கேள்விங்கம்மா.
0: நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்களாம்மா?
2: கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்மா, நன்றி. நலமா ஆடியமைக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம்.
2: நாங்களும் நலமா இருக்கோம். கேட்டுட்டு தான் இருக்கேன்.
0: சரிங்க, சரிங்க. இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்ம.
2: அதனாலதான்
0: உங்களுக்குன்னே
1: நான்
0: இப்படி ஒரு புத்தம் புதிய நடிகரை நான் எடுத்து வச்சிருக்கேன். லேசா இட போட்டுறாதீங்க அவரை, சரியா? இவர் திரைப்பட நடிகர் அப்படின்றத விட நாடக நடிகர் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஒரு
2: நாடக
0: நடிகர். திரைப்படத்திலயும் நடிச்சிருக்கிறாரு, ஆனா நாடகத்தின் மூலமா ரொம்ப பிரபலமானவர். அங்கிட்ட யாரோ பின்னாடி உங்க கூட பேசிக்கிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. கடையில இருந்துகிட்டே இந்த வேலையா? சரிங்கம்மா, சரிங்கம்மா, சந்தோஷம். இப்படிதான் இருக்கணும், வானொலி வந்து இப்படிதான் இருக்கும். நம்மளோட இரண்டரை கலந்த ஒரு விஷயம் தான். 200 மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு இவருக்கு. இந்த நாடகம் சொன்ன பாத்தீங்களா, அதனால இவருக்கு நாடக தென்றல் அப்படின்னு ஒரு புனை பெயரும் வச்சிருக்காங்க. ஆமா, இவரோட சொந்த ஊர் வந்து சேலம் ராசிபுரம். ஆமா,
1: சேலம் ராசி.
0: சரியா? June 25 1925 அவர் பிறந்த வருடம். அவருக்கு நூற்றாண்டு விழா அவருக்காக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சரி, அவர் நடிச்ச சில நாடகங்கள் சொல்லட்டுமா?
2: நாடகம்லாம் எனக்கு தெரியலையே.
0: பழம்பெரும் நடிகர் இவரு. சரிங்களா, முக்கியமான நாடகங்கள்லாம் சொல்றேன். ஏதாவது கண்ணுக்கு ஏதாவது தட்டுப்படுதான்னு பாருங்க. இளங்கேஸ்வரன், சிசுபாலன், இந்திரஜித், சுக்கராச்சாரியார், நரகாசுரன், திருநாவுக்கரசர், எப்படி பேரெல்லாம் பாருங்க. இப்படிப்பட்ட நாடகங்கள் தான் அவரு நடிச்சிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மனோகரான ஒரு நாடகம். அந்த நாடகத்துல நடிச்சதுனாலதான் அவருக்கு அப்படி ஒரு பேரே வந்துச்சு. இப்ப எப்பயாவது கண்டுபிடிக்கிறீங்களான்னு
2: பாப்போம்.
0: பக்கத்துல காய்கறி எடுக்கிறாங்களா இல்ல வேற எதுவும்
2: எடுக்கிறாங்களான்னு பாருங்க.
0: இங்க ஒருத்தர் மிட்டாய் கட்டிட்டு வந்து. சரி, நம்ம அடுத்த நேர சந்திப்போம்.
1: ரொம்ப நன்றிங்கம்மா.
0: நேரம் 4:20, 47 நொடிகள் ஆயிடுச்சு.
1: வண்ணக்குளங்கள்,
0: ஆமா வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சி. அடுத்த நேரம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி
1: நேர்களையும் ஒரு தடவை பார்த்தலாமே. அடுத்தடுத்து நேர்களும் கூப்பிடுறாங்க.
0: கூப்பிடுறாங்க. சரி,
1: வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: கேத்ரின், பெரியவர்சிலிமா.
1: கேத்ரின் அம்மா, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு கேட்டுட்டு இருந்தீங்களாமா?
0: ஆர் எஸ் மனோகர். அருமை, அருமை, அருமை. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? பெரியவர்சிலி. சரியான பதில் சொல்றீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க?
3: இது இந்த இளங்கேஸ்வரன் அதெல்லாம் வந்து நான் நாடகம் கேட்டிருக்கேன்.
0: கேட்டிருக்கீங்க? இளங்கேஸ்வரன் நாடகம்லாம் கேட்டிருக்கீங்க?
3: ஆமா, இதுல ஒளிபரப்பு இருக்கு.
0: அருமை, அருமை. அவருக்கு நூற்றாண்டு விழா இந்த வருஷம் இல்லையா? நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டு இருக்காங்க அவருக்கு.
3: அது தெரியாது,
0: அது தெரியாது. சரிங்க, ஆனா நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கு.

0: ம்,
1: சரி
0: சரிம்மா, அழகான
1: சரி
0: பதில்,
1: அழகான பதில்
0: சரியான பதில்
1: கொடுத்தீங்கம்மா,
0: சொல்லியிருக்கிறீங்க.
1: நன்றிம்மா,
0: அவங்களுக்கு நன்றி
1: நன்றி.
0: சொல்லிட்டு
1: அடுத்த ஒரு பாடலை
0: அவங்கள
1: கேட்டுட்டு
0: மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக ஒரு நல்ல பாடல் கொடுங்க.
1: இதோ பாடலை போட்டுருவோம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: நான்கு மணி 26 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண கோலங்கள். இன்று கண்டுபிடி அப்படின்னு நேயர்கள் உற்சாகமாக மகிழ்ச்சியோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து
1: ஒரு நேயர் இணைப்புல காத்திருக்காங்க. வணக்கம்
5: சரஸ்வதி பேசுற. வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம்மா. வணக்கம்.
4: வணக்கம் உங்களுக்கு.
5: வணக்கம். வணக்கம்
1: சொல்லுங்கம்மா.
5: வணக்கம்மா.
1: வணக்கம்.
4: எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: சங்கிலியாண்டபுரத்துல. சரஸ்வதி அம்மாள்.
5: ஈஸியா கேளுங்க சார்.
4: காஃபி ஃபீ
5: எனக்கு

0: ப்ளூலாம் தாங்க மேடம்,
1: காஃபி டீயெல்லாம்
0: கண்டிப்பாக
1: வீட்டில்
0: கொடுக்குறோம்
1: போட்டி
0: மேடம்.
1: இருங்க, எளிமையாக வேறு கேட்டிருக்காங்க, வீட்டில் காஃபி டீயெல்லாம் போட்டாச்சா?
0: காஃபி டீ
2: சாயங்காலத்தில் குடிக்க மாட்டோம்,
1: ஆ
2: சாயங்காலத்தில் குடிக்கிற பழக்கம்,
1: காலையில் மட்டும்தான்.
0: காலையில் மட்டும்தான்,
1: சரி சரி.
0: வேலைக்கு போனால் ரெண்டு நேரம் குடிப்போம்.
1: ஆ ஆ, நீ போலீங்களா?
0: அங்கே போட்டு 2 மாசமாக போகல, வீட்டில் தான் இருக்கேன்.
1: என்ன காரணம்?
0: பேரம் பிறந்திருக்கேன்.
1: ஓ, அந்த மகிழ்ச்சியில் வேலைக்கு போகாமல் இருக்கிறீங்க இப்போ?
2: போகாமல் இருக்காங்க.
0: ஆ, தினமும் உங்கள் புரோகிராம் கேட்பேன், தினமும்
1: தொடர்ந்து கேளுங்க. நம்ம திருச்சி
0: தொடர்ந்து வண்ண குழம்பு மாதிரி கேட்டுருவேன்.
1: திருச்சி பண்பலை, நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் பேரனையும் பார்த்துக்கலாம், ரேடியோவையும் ஆன் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஏற்ற மாதிரி நல்ல சில,
0: ஆமாம்,
1: அவருக்கு அவருக்கு ஆதரவாக சில நேரங்களில் பாடலாம் வரும்.
0: உங்களுக்கு பாட்டு தான், ரேடியோ தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி என் பொண்ணு கேட்கும்.

0: உங்களுக்கு பாட்டு தான் ரேடியோ தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி என் பொண்ணு கேட்கும்.
1: அப்படியா, நீங்க ஆனா சொல்லிருக்கீங்க, நீங்க சொல்லணும்.
2: ரேடியோ பிரியரா
0: எனக்கு அதுதான் முக்கியம்.
1: அதனாலதான் இப்ப வண்ண குளங்கள்ல பேச
2: வந்திருக்கேன்.
1: சரி, நிகழ்ச்சிக்கு போகலாமா?
0: சரி,
1: நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னா, நீங்க என்ன கண்டுபிடிச்சு எங்க கிட்ட சொல்ல போறீங்கன்னா, ஒரு பூவினுடைய பெயர், ஒரு மலர் பூ, சரியா?
0: நீங்க
1: முதல் குழுலயே நீங்க பதில் சொல்லிடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் இரவில் மலரக்கூடிய அபூர்வ மகை மலர் இது.
2: வருஷத்துக்கு ஒரு தடவை இரவில் மட்டும்
0: மலரா?
1: என்னங்க
0: குறிஞ்சி மலரா?
1: இல்ல, அது 12 வருஷத்துக்கு
2: ஒரு தடவை வருது.
1: அது கேட்டுச்சுன்னா ரொம்ப கோச்சுக்கிறோம் உங்ககிட்ட, என்ன நம்மள போய் இப்படி எல்லாம். ஆமா,
2: அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை.
0: எனக்கு நீங்க வண்ண குளம் கிட்ட நான் போய் அங்க போய் சொன்னேனே, அந்த பூ எப்படி இதுல பார்த்தேன்.
1: இது அதனுடைய அவங்க கம்பெனி தான் நினைக்கிறேன். இது வருஷத்துக்கு ஒரு தடவை, அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை.
0: நடிகர்
1: யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா பத்தி கேக்கணும். நான்
0: இந்த பூவா இன்னொரு பூ, இது செம்மந்தியா?
1: என்ன யாருக்கியா பதில் சொல்றது
0: அப்படின்னு
1: கேப்பாரு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
2: அடுத்து
1: நீங்க தொடர்ந்து ரேடியோ கேட்டுக்கிட்டே இருங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண குளங்கள் நிகழ்ச்சியின் அப்பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் வசந்தன் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.
2: நேரம் 4:30 இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்கள் கேட்க விருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார. இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போம்.
7: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
9: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
10: நியூ லக்ஷ்மி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
11: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
12: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மணி 4:35 ஆயிடுச்சு. அடுத்ததா இனிப்புல ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேம்.
3: வணக்கம்.
4: எசனப்பட்டில இருந்து ஜெயப்ரியா ரமேஷ் மேம்.
3: எசனப்பட்டில இருந்து ஜெயப்ரியா ரமேஷ் அம்மா சொல்லுங்கம்மா.
5: நலமா இருக்கீங்களா? ஹலோ, இனிப்புல இருக்கீங்கம்மா? கேக்குதா?
4: நாங்க
5: பேசுறது கேக்குதா?
4: நீங்க
5: இப்ப என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னா, ஒரு மலையோட பேரை சொல்லணும் எங்களுக்கு. மலைப்பா இருக்கா? மலை பேர சொல்லணுமா அப்படின்னு? அதை நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லணும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு சில க்ளூலாம் இப்ப கொடுக்க
4: போறேன்.
5: இந்த மலைக்கு வந்து வேட்டுவர் கரடு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. வேட்டுவர் கரடு, சரியா?
4: இப்ப
5: இந்த மலை எங்கடா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல இருக்குங்க. இந்த மலையோட சிறப்பு என்ன அப்படின்னா, இயற்கையாகவே சிவலிங்கத்தினுடைய வடிவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மரமா மலை. இயற்கையாகவே சிவலிங்கம் வடிவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மலை இது. ஆன்மீக மற்றும் சாகச தலம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சவாலான ஒரு விஷயம் தான் அந்த மலைக்கு போறது, அந்த மலையில ஏறுறது அப்படின்றது வந்து ரொம்ப சவாலான ஒரு விஷயம். அந்த மலையின்

0: உச்சியில் பார்த்தீங்கன்னா பாறையை குடைஞ்சி அமைக்கப்பட்ட சுயம்புலிங்கமான மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் வந்து அங்கே இருக்குது. ஆமாம்,
1: பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களாமா?
0: அதாவது
2: திருமலை,
0: இல்லை
2: திருமலைங்களா?
0: இல்லை இல்லை இல்லை, நம்ம திண்டுக்கல் மாவட்டம், நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் தான், அங்கே இருக்கக்கூடிய ஒட்டன்சத்திரம் பக்கத்தில் இருக்குது இந்த மலை. நம்ம பஸ்ஸில் போகிறப்ப வர்றப்பவே நல்லா பார்க்கலாம். இதுக்காக தனியாக போய் இதுக்கு சுற்றுலா போகணுன்ற அவசியமே இல்லை. ஒட்டன்சத்திரத்துலேருந்து இங்கே தாராபுரம் போகிறோம்னா அந்த போகிற வழியிலேயே இருக்கும் அது. அதாவது அடுத்து நேரத்து அடுத்து ஒன்று நல்ல குழு ஒன்று கொடுக்கலான்னு பார்த்தேன். அப்பா ஆளை விடுறா சாமி அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. சரி, அடுத்த நெய்யர் இணைப்பில் இருக்கார்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
1: பெட்டியோட ஒளி அளவு கொஞ்சம் குறைச்சுக்கோங்க ஐயா, நீங்க பேசுறது உங்களுக்கு கேட்கணும்.
0: பத்து அடி அளந்துட்டீங்களா? டேப் வச்சு அளந்துட்டீங்க. பத்து அடி தூரத்துல இருக்கேன்
3: நானு. அடுத்த ரூம்ல இருக்கேன்.
0: அடுத்த
3: ரூம்ல இருக்கேன். நான் ஒரு ரூம்ல இருக்கேன்.
1: உங்க பேருங்க ஐயா, நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க
3: ஐயா? ஐயா, திருச்சி மாவட்டம் நாகமுத்து ஐயா.
0: உங்க பேரு?
1: பேருங்க ஐயா.
3: நாகமுத்து.
0: நாகமுத்து. ஊர் பேரு? ஊர் பேரு
3: திருச்சி மாவட்டம் முசிறி.
1: முசிறில இருந்து கூப்பிடுறீங்க. சரிங்க ஐயா.
0: நாங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறோம், அதுக்கு பதில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த விளையாட்டு கண்டுபிடி கண்டுபிடின்னு.
3: ஆ சொல்லுங்க ஐயா. அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன கேள்விக்கு தோணிமலை ஐயா.
0: தோணி இல்லை இல்லை, இதுக்கு முன்னாடி சொல்ல, இப்பயே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
3: ஓ
0: தோணிமலையா, அது எங்கே இருக்கு? தோணிமலையா அதுக்கு பேரு? இல்லையே, அப்படி ஒரு பேர் இல்லை அதுக்கு. அதனுடைய உண்மையான உண்மையான என்னங்க அதுக்கு?
3: அங்கே எப்பவும் கூட இருக்கு.
0: அப்படியா? இல்லை இல்லை, அது இல்லை அது இல்லை அது இல்லை. நீங்கள் சொல்கிறது வேறு. இது நல்லா கேட்டுக்கோங்க. வேட்டுவர் கரடுன்னு இதுக்கு ஒரு பழைய பெயர் உண்டு. இது ரொம்ப இதை ரொம்ப லேசாக நினச்சிடக்கூடாது இந்த மலையை. சரியா? ஆமாம். இது வந்து அந்த மலையில் வந்து ஒரு கோவில் இருக்குது. இயற்கையாகவே வந்து ஒரு மலை வந்து சிவலிங்கம் வடிவில் அமைந்திருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயம் அது. ஆமாம், கடல் மட்டத்திலிருந்து ஒரு 3825 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக மற்றும் சாகசத்தலம். மலைக்கு மேலே போகலாம். எப்படி போகலான்னா செப்பனிடப்பட்ட படிகட்டுகள் இருக்குது, கம்பிகள்லாம் வச்சு அருமையாக பாதையெல்லாம் போட்டிருக்காங்க. கடைசி பகுதி வந்து ரொம்ப செங்குத்தாக இருப்பதால் ரொம்ப செங்குத்தாக இருக்கும், நட்டக்குத்தலாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி. ரொம்ப ஒரு சவாலான ஒரு மலையேற்ற அனுபவத்தை தரக்கூடிய ஒரு மலை அந்த மலை. கீழேருந்து நம்ம மேலே ஏறணும்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஒட்டன்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு குழு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன், இதை கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லிடுவீங்க. நீங்கள் அதாவது கொண்டல் அப்படின்னு ஒரு பேர், அதுக்கு பேர் மேகம். மேகத்திற்கு இன்னொரு பெயர் கொண்டல். அது இறங்கி வந்து இந்த மலையை தொடுவதால் இதுக்கு இப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க. எப்படி ஒரு பேர்? இப்படி ஒரு பேர். அந்த கொண்டல் இறங்கி வந்து இந்த மலையை தொடுவதால் இப்படி ஒரு பேர். அப்படி என்ன பேர்? எரிமலையா? சென்னிமலை. அதான எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அது சென்னிமலை அல்ல, அது வந்து ஈரோட்டில் இருக்கு. சரி, நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. அடுத்து வரக்கூடிய நேயர்கள் சொல்றாங்களான்னு பார்ப்போம்.
4: ஹலோ, வணக்கம். இருவருக்கும் மாலை வணக்கம். வடக்கு தத்தமா கணபதி.
0: கணபதி ஐயா, நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா
0: ஐயா? நலமா இருக்கும் ஐயா. கேட்டீங்களா
4: ஐயா? நக்கீரன் ஐயா தானே நீங்க?
0: சரிங்க ஐயா, நான் மலை பேரை கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க ஏன் பேரை கேட்டுக்கிட்டு
4: இருக்கீங்க? போங்க. மேகமலை.
0: மேகமலை, அது வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம். அதுக்கெல்லாம் நம்ம பஸ்லேயே போயிட்டு வரலாம், கார் எடுத்துகிட்டு போகலாம், பைக்கில் போகலாம். நிறைய டீ எஸ்டேட்டாக இருக்குது, போய் பார்த்துட்டு வரலாம். நல்ல லேக் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த மலை இந்த மலை அல்ல, இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலை, ஒட்டன்சத்திரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை. சொல்லுங்க மலை.
4: மேகமலை.
1: மேகமலை இல்லை,
0: நான் திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லுவேன் என்ற ஒரு முடிவோடு வந்துட்டார் இவர்.
1: இனிப்பில் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.

0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.

0: வழங்கும் வண்ண கோலங்கள்.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: நேரம் 4:48 ஆகிவிட்டது. நிகழ்ச்சியினுடைய ஏறத்தாழ நிறைவு
0: பகுதிக்கு வந்துட்டோம்,
2: வந்திருக்கோம்.
0: ஆமா,
2: ஒரு மலையை பத்தி சொல்லுங்கன்னு
0: மலையா கதை கேட்டுட்டு இருக்கோம்.
2: இப்ப அடுத்து இணைப்பில் யாராவது காத்திருக்கிறார்கள்?
0: இணைப்பில் ஒரு நேயர். வணக்கம்.
3: இல்ல, மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் ஐயா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
3: மலை தெரியும்
0: பாருங்க, இவ்வளவுக்கு நடுவுல சரியான பதில கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: நேரம் 4:49:35. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண கோலங்கள். இன்று கண்டுபிடி கண்டுபிடி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: 4:55. இன்றைக்கும் வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில் வந்து கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு வந்து
1: நிறைய கண்டுபிடிச்சாங்க.
0: நேயர்கள் வந்து உற்சாகமாக கலகலப்பாவோட நகைச்சுவையோடவும் கண்டுபிடிச்சாங்க. ரெண்டு தடவை நம்ம திரும்ப எத்தனை தடவை சொன்னாலும் மேகமலை மேகமலை தான் அப்படின்ட்டாரு. அது மாதிரி நேயர்கள் வந்து கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் ரொம்ப ஆர்வத்தோடும்
1: படமே பார்க்கலன்னாரு.
0: ஆமாம்,
1: 20 வருஷமா அவரும் சரியா பதில்
0: சரியான
1: ரொம்ப ஆச்சரியமாவே இருந்தது,
0: ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி இன்றைய நிகழ்ச்சியில் உற்சாகமாக கலந்து கொண்ட நேயர்கள், நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த நேயர்கள், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு தொலைபேசியோடு இணைந்திருந்த முயற்சி செய்த நேயர்கள் அனைவருக்குமே நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துகள். நிகழ்ச்சியில் உற்சாகமாக பங்களித்த உங்களுக்கும்
1: நன்றி,
0: வாழ்த்துகள்,
1: நன்றிங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 5:00. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியா செஷல்ஸ் இடையான நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் தமது பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், கடந்த 50 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கிடையான உறவு ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டிருந்ததாகவும், வரும் காலங்களில் புதுமை, நிலைத்தன்மை, வளம் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். உலக நாடுகள் எரிசக்தி நெருக்கடி நிலையை எதிர்கொண்ட போதும் விநியோக சங்கிலி தடைப்பட்ட நிலையிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையில் இந்தியா எதிர்மறையான தாக்கத்திலிருந்து எரிசக்தி நுகர்வோரை திறம்பட பாதுகாத்தது என்று மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். கட்டுரை ஒன்றில் இதனை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த நெருக்கடி நிலையை எதிர்கொள்ள அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துரைத்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா 2ம் கட்ட ஆரோக்கிய சேது செயலி உள்ளிட்ட பல்வேறு டிஜிட்டல் சுகாதார திட்டங்களை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆரோக்கியமான இந்தியாவை கட்டமைக்க இந்த முன்னெடுப்புகள் முக்கிய பங்காற்றும் என்று கூறினார். உயர்கல்வித்துறையின் கீழ் உள்ள அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் 2026-27 பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்விற்கு இணைய வழியில் நாளை முதல் வரும் 7ம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சமுதாய நலனுக்காக சிறந்த சேவையாற்றியவர்கள் நடப்பாண்டிற்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது பெற வரும் 6ம் தேதி

விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளின் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். வடக்கு கடலோர தமிழகம் முதல் குமரிக்கடல் பகுதிகள் வரை காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச் சுற்று இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சுரேஷ் அமெரிக்காவின் பானர்ஜியை இன்றிரவு எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

நேரம் 5:04. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ இடைக்காலத்து இசை ஓவியங்களாக பொன்மாலை. செவ்வான தூரிகை நீல வானம் எங்கும் புது வண்ணம் பூசி ரம்மியமாக்க இதமான மாலை நேர தென்றல் களைப்பில் அலுப்பு நீக்கி நம்மை மெலிதாய் தாளாட்ட தலையாட்டும் பூக்களின் வாசம் நம் நெஞ்சோடு சேர்ந்து சுகந்த மனம் பரப்ப மெல்லிசை சாரலாய் இடைக்கால பாடல்கள் இன்று கவிதையும் கானமுமாக பொன்மாலையில்.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் 5:09:37 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பொன்மாலை. எப்போதெல்லாம் உன் உள்ளம் பொருளற்ற மௌனத்தில் கணிகிறதோ அப்போதெல்லாம் உறுதி செய், உயிர் நிறைய உன்னை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று யாத்ரி என்பவர் கவிதை எழுதியிருக்கிறார்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேரம் 5:15 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பொன் மாலை. நிகழ்ச்சியில் இனி மாலதி மைத்ரி என்பவர் எழுதிய கவிதை இது. மழையை விட, கடலை விட, நதியை விட, குளத்தை விட அதி மர்மமானதும் அதி ரகசியமானதுமான நீர், அது கண்ணீர்.

நேரம் 5:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில். அடுத்ததாக மனுஷ்ய புத்திரன் கவிதை இது. எனக்கு கேட்க தெரியாது என்பதாலேயே உனக்கு என்ன வேண்டும் என யாரும் என்னிடம் கேட்காது இருந்து விட்டார்கள். சொல்ல கூச்சப்படுகிறவர்களுக்கு இந்த உலகில் எதுவுமே சொந்தமில்லை போலும்.

நேரம் 5:24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை, நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிதை இது. நம் முகமூடிகளே நம் மகுடங்கள், அவை கழற்றப்பட்டுவிட்டால் யாரும் அவரவர் அரியாசனத்தில் அமர்ந்திருக்க முடியாது.

நேரம் 5:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன் மாலை நிகழ்ச்சியில். இனி வானதி சந்திரசேகரன் என்பவர் எழுதிய கவிதை இது. மழை தரா மேகம் என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். கார் மேகமாய் சீர்கூட்டி கண்ணிறைந்து காணாமல் போகிறாய். சிறு தூரலுக்கு இயங்கும் பொட்டல் காடாய் தவித்து கிடக்கிறது என் உள்விழி.

நேரம் 5:40. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியிலே. கலீல் ஜிப்ரான் எழுதிய கவிதை இது. நம்மை புரிந்து கொள்கிறவர்கள் நம்மை கொஞ்சம் அடிமைப்படுத்தி விடுகிறார்கள்.

நேரம் 5:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியிலேனே. கலாப்ரியா அவர் எழுதிய கவிதை இது. காணாமல் போனவர்கள் அகப்படாத போது தேடிப்போனவர்கள் தொலைந்து போகிறார்கள்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: That's right.

நேரம் 5:56 33 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உடன் இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை. மீண்டும் பொன்மாலை நிகழ்ச்சி நாளை மாலை 5 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டின் முப்படை வீரர்களுக்கு வீரதீர செயல்களுக்கான உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் தற்போது வழங்குகிறார். இந்த 2ம் கட்ட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை, மத்திய ஆயுத காவல்படை, மாநில யூனியன் பிரதேச காவல்துறை வீரர்கள் விருதுகளை பெறுகின்றனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். சுகாதார சேவைகளை விரிவுபடுத்தியதன் மூலம் நாட்டின் சுகாதார அமைப்பு வலுவடைந்திருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். புதுதில்லியில் சுகாதார மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் 23 புதிய எய்ம்ஸ் கல்லூரிகள் மற்றும் 157 மருத்துவ கல்லூரிகள் நிறுவியதன் மூலம் சுகாதார சேவை வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாநாடு சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் முனைவர் சாய்குமார் உள்ளிட்ட உயரதிகாரிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் குறித்த 3 நாள் பயிற்சி சென்னையில் வரும் 6ம் தேதி முதல் 8ம் தேதி வரை நடைபெற உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் முன்பதிவு செய்து கொள்ளலாம். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைவு சட்டக் கல்லூரிகளில் 3 ஆண்டு LLB பட்டப்படிப்பிற்கு இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் 6 அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் 2 அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகளில் பகுதி நேர பொறியியல் பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 12ம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் வட்டம் சென்னிய விடுதி கிராமத்தில் மக்கள் நேர்காணல் முகாம் வரும் 8ம் தேதி நடைபெறவுள்ளது. 2ம் தேதி முதல் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை கிராம நிர்வாக அலுவலரிடம் அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தெரிவித்துள்ளார். சேலம் அம்மாப்பேட்டையில் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு வெடித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். US ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் சீன தைபேயின் சூ லீ யாங்கிடம் 15-21, 21-16, 9-21 என்ற செட்களில் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரம் 6:33. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ கலகலப்புடன் உற்சாகத்தில் ஆரவாரம். நம்பிக்கையுடன் லட்சியத்தை நோக்கி ஓடு. ஒரு அடி எடுத்து வைத்தால் லட்சியம் நம்மை நோக்கி 4 அடி எடுத்து வைக்கணும். நம்பிக்கையுடன் லட்சியத்தை நோக்கி நாம் 1 அடி எடுத்து வைத்தால் லட்சியம் நம்மை நோக்கி 4 அடிகள் எடுத்து வைக்குமாம். எந்த ஒரு பெரிய வெற்றியும் உற்சாகம் இல்லாமல் சாத்தியப்படாது. உற்சாகத்துடன் இனிய செய்திகள் பாடல்கள் தந்திடும் இது நம் பண்பலையின் ஆரவாரம்.

நேரமாறு மணி 9:40 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பச்சை பயிறு கொள்முதல் பற்றிய தகவல் தந்திருக்கிறார் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். வேளாண் உற்பத்தியினை பெருக்கி விவசாய பெருமக்களின் வருமானத்தினை உயர்த்துவதற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு சீரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நடப்பு 2026 ராபி பருவத்தில் பயர் வகைகள் சாகுபடி செய்யும் விவசாயிகளின் நலனை பாதுகாத்திடும் நோக்கத்தில் மத்திய அரசு அறிவித்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பச்சை பயிர் கொள்முதல் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. பச்சை பயிறு விளைபொருளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட சராசரி தரத்தில் இருக்கும் வண்ணம் நன்கு சுத்தம் செய்து ஈரப்பதம் 12% இருக்குமாறு நன்கு உலர வைத்து அயல் பொருட்கள் கலப்பு ஏதுமின்றி கொண்டுவர விவசாயிகள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்கு உலர வைக்கப்பட்ட தரமான பச்சை பயிறு கிலோ 87.68 கொள்முதல் செய்யப்படும். பச்சை பயிறு விளைபொருளுக்கான கிரயத்தொகையானது விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாகவே வரவு வைக்கப்படும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வரும் ஜூலை 9 முடிய பச்சை பயிறு கொள்முதல் செய்யப்பட இருக்கிறது. அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறும் விரும்பும் விவசாயிகள் தங்களது சிட்டா அடங்கல் ஆதார் அட்டை வங்கி சேமிப்பு கணக்கு புத்தக நகல் ஆகிய ஆவணங்களுடன் தஞ்சாவூர் கும்பகோணம் பாபநாசம் மற்றும் ஒரத்தநாடு ஆகிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை அணுகி பதிவு செய்து தங்களது பச்சை பயிறு விளைபொருளை விற்பனை செய்து பயனடையலாம். மேலும் விவசாயிகள் விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் உளுந்து மற்றும் பச்சை பயிர் கொள்முதல் செய்திட விவசாயிகளுக்கான பதிவு மேற்கொள்ள அவர்களது ஆதார் எண் கட்டாயம் என்பதால் ஆதார் அட்டையுடன் விவசாயிகள் அடிப்படை விவரங்களை கைரேகையுடன் பதிவு செய்திட வேண்டும். பதிவு மேற்கொள்ளும் பட்சத்தில் விளைபொருட்களை கொள்முதல் செய்திட பதிவு முன்னுரிமை அடிப்படையில் குறுஞ்செய்தி மூலமாக அழைத்து குவியல் பதிவும் கணக்கு செய்யப்படும். பயர் வகைகளை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நல்ல லாபகரமான விலை கிடைக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள இத்திட்டத்தினை விவசாய பெருமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.

0: நலம் தரும் யோகா. யோக கலை குறித்த ஆலோசனைகளுடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.
1: பொதுவா நம்ம ஆரோக்கியம் அப்படின்னாலே என்ன நினைப்போம், உடம்புக்கு எந்த நோயும் இல்லாம இருந்தா போதும், நாம ஆரோக்கியமா இருக்கோம் அப்படின்னு தானே நினைச்சிருவோம். ஆனா உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க, ஆரோக்கியம் அப்படின்னா உடம்பு மட்டும் இல்ல, மனசு நல்லா இருக்கணும், நம்ம உணர்வுகள் சமநிலையில இருக்கணும். உணர்வுகள் அப்படின்னா அழுகை, கோபம், சந்தோஷம், இந்த மாதிரியான உணர்ச்சியில நம்ம எதை ரொம்ப விரும்புறோம், சந்தோஷமா இருக்கிறது மட்டும் தானே ரொம்ப விரும்புறோம். ஆனா அப்படி கிடையாது, எல்லா உணர்வுகளையும் சமமா ஹேண்டில் பண்றதுக்கு நாம கத்துக்கிறது யோகா மூலமா ஈஸியா பாசிபிள் ஆகும். எல்லாருமே சிரிச்சுட்டே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அப்பதான் நான் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அப்படி இல்லை, எல்லா உணர்வுகளையும் சமமா ஹேண்டில் பண்ற சக்தி நமக்கு யோகா தரும். இப்ப நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்க வரைக்கும் ஒரே ஓட்டம் தான், வேலை, குடும்பம், குழந்தை, பொறுப்பு, எதிர்காலத்தை பற்றின கவலை, எல்லாத்துக்கும் மேல இது எல்லாத்தையும் நாளைக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், தூங்கி எஞ்சா இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இதுக்குள்ளதானே நம்மளையே கவனிக்காம மறந்து போயிடுறோம். ஆனா தூங்கும் போது எப்படி தூங்கணும் அப்படின்னு

0: சொல்வாங்கன்னா,
1: ஒரு கம்ப்யூட்டரை நீங்க டைரக்டா போயிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்களா? ஓபன் பண்ணி வச்சிருக்கிற எல்லா போல்டர்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் தானே சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் நம்ம தூங்கறதுக்கு முன்னாடி நம்மளோட எல்லா யோசனை, நம்ம தூங்கும் போதுதான் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். இத பண்ணியா, அதை பண்ணியா, தூங்க வந்துட்டியே, இதை செஞ்சு வச்சியா, அதை செஞ்சு வச்சியான்னு 1000 யோசனைகள் வரும்ல. அது எல்லாத்தையும் பொறுமையா, தூங்கினாலும் தூங்கலனாலும் நான் தானே பாக்க போறேன், தூங்கி ஏஞ்சி நான் நாளைக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னு தான் எல்லாத்தையும், சரி நாளைக்கு பாக்குறேன், இதை அடுத்த மாசம் பாக்கலாம், இதை பொறுமையா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவீங்களோ அப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா தூக்கம் தூங்குங்க. அப்பதான் அடுத்த நாளைக்கான சக்தி கிடைக்கும். தூங்குறதுக்கே முன்னாடி 1000 யோசனைகளோட 1 மணி 2 மணி வரைக்கும் யோசிக்காம இருந்துட்டு நீங்க தூங்குனீங்க அப்படின்னா காலையில எவ்வளவு டயர்டா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன், தூங்குறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நாளைக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்குங்க. இப்போ நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஓட்டம். இதுல நமக்குன்னு டைம் ஒதுக்கி எதுவுமே பண்றது இல்ல. யோகாவா இருக்கட்டும், உடல் பயிற்சியா இருக்கட்டும், பிராணாயாம பயிற்சியா இருக்கட்டும், இதோ ஒண்ணு ஏதாச்சும் ஒரு பயிற்சிக்கு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஒதுக்கி உங்களுக்குன்னு செலவழிங்க. உங்களுக்காக நேரம் எடுத்துக்கிறதுக்காக நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதனால இப்ப நிறைய பேருக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகளும் மன அழுத்தமும் அதிகமா இருக்குல்ல, யோகா பண்றது மூலமா இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாங்க. யோகா அப்படின்னா வெறும் ஆசனா மட்டும் இல்லைங்க, உடல், மனம், மூச்சு, வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையும் சம நிலைப்படுத்துற ஒரு முழுமையான வாழ்க்கை முறை தான் யோகா. தொடர்ந்து யோகா பண்ணும்போது உடம்பு நெகிழ்வு தன்மை பெறும், அதாவது பிளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உடம்புல இருக்கிற இறுக்கம் குறைஞ்சு முதுகு வலி, கழுத்து வலி மாதிரியான பிரச்சனைகள் நல்லா குறைஞ்சு உடம்பு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். உடல் ரத்த ஓட்டம் அப்படின்றது நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்குமே தான் சொல்றேன். அப்போ நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸோட பெட்டர்மெண்ட்டும் இதுல அடங்குது. உடம்பு லேசா சுறுசுறுப்பா இருக்கும் நீங்க உடற்பயிற்சி பண்ணும் போது. ஆனா யோகாவோட மிகப்பெரிய பலன் என்னன்னா அது மனசுல ஏற்படுத்துற மாற்றம். இப்போ பெரும்பாலான மக்களோட பிரச்சனை ஸ்ட்ரெஸ். ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது. சிலருக்கு தூக்கம் வராது, சிலருக்கு கோபம் அதிகமா வரும், சிலருக்கு பதட்டம் இருக்கும். யோகால இருக்கிற பிராணாயாமம் அது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம மூச்சுக்கும் மனசுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு. மனசு அமைதியா இருந்தா மூச்சு அமைதியா இருக்கும், மூச்ச அமைதிப்படுத்தினா மனசு அமைதியா இருக்கும். அதனால தினமும் கொஞ்ச நேரம் ஆழமா மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடுற பயிற்சியில பண்ணும்போது மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி தியானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மனசு எப்பவுமே ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும், உள்ள இருந்து ஒரு குரல் இருந்துட்டே இருக்கும். தியானம் நம்ம மனச நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த உதவி பண்ணும். அதனால கவனம் அதிகரிச்சு மன அமைதி கிடைக்கும்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் யோகா கலை குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.

0: காட்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில்.
1: நான் ரமேஷ்ங்க, திருச்சி அன்பில் தன்மையில் மேலாண்மை கல்லூரியில் புலவியல் துறையில் பேராசிரியர் மன்ற தலைவராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா எல்நினோ, காலநிலை மாற்றங்கள், அதிக வறட்சி, அதிக வெப்ப அலை, இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஏன் நடக்குது, இதனால விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது, அதை எப்படியெல்லாம் நம்ம எதிர்கொள்ளலாம் பற்றி நாளைக்கு நம்மளோட திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் பேச இருக்கிறேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கலாம்.
0: நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4431 என்ற முன் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் ஒரு எண்ணான 246-102-1 என்ற எண்ணை அழைத்து பங்கு பெறலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் ஆரவாரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா,
2: ஒரே ட்ரேட்ல சிக்ஸர் இதோ மாட்டிக்கிச்சு.
3: ரசீத், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
1: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால RBI வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. RBI சொல்கிறது
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு J.P. நட்டா கூறினார். தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. காலை காவல்துறை அதிகாரிகளுடனும் பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்களுடனும் முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப்பொருள் பயன்படுத்தியதை போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவா வேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தவேக அரசை வலியுறுத்தியுள்ளார்.

0: இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் பெரும் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கர் தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக்கர் அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக்கர் அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நாள்தோறும் 16 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாகவும் தற்போது இது 13.5 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக்கர் அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் தேவையான பால் விநியோகத்தில் ஆவின் நிறுவனம் அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு கடலோர தமிழகத்தில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சியாளர்கள் நேரடி சேர்க்கை நாளை வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். சேலம் மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் தொடர்பான தீர்மானத்தை ரத்து செய்வதாக மேயர் திரு ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் திவி விஜேஷ் தங்கப்பதக்கத்தையும், 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி பொர்துலாய் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் செகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது.

0: 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தின் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 கணக்குல குடுத்தல் வாங்கல இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேரமான மணி 41 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். இது ஆரவாரம். அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் இப்போது ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மாற்று மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெறுவதற்கு இந்த திட்டம் உதவி செய்கிறது. விழுதுகள் மையங்களில் நிபுணர்களால் தரமான மறுவாழ்வு சேவைகள் இலவசமாகவே வழங்கப்படுகின்றன. பிசியோதெரபி, பேச்சு மற்றும் வழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் அங்கு கிடைக்கின்றன. அது மட்டுமில்லாமல் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை எளிதாக ஒரே இடத்தில் பெறும் வகையில் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. யூடிஐடி அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்புக்கு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் விழுதுகள் மையத்தில் கிடைக்கின்றன. கிராம மற்றும் நகர பகுதிகளில் வாழக்கூடிய அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தரமான மறுவாழ்வு சேவைகளை வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்வதே தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் நோக்கமாகும். அது பற்றி மேலும் தகவல்களை பெற்றுக்கொள்ள உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். அதற்கான இலவச உதவி எண் 1800-425-0111. செய்கை மொழியில் அதாவது வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ள 9489-83-453-50.

நேரமாறு மணி 47:43. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வானிலை எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு கடலோர தமிழகத்திலிருந்து குமரி கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. அதன் காரணமாக கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன், அதாவது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன், அதாவது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை.

தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்தவரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது ஆரவாரம். மீண்டும் ஆரவாரம் நிகழ்ச்சி நாளை மாலை 6 மணிக்கு. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 7 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். விண்வெளி, உயிரி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக தொழில்துறை பிரதிநிதிகள் குழுவினரிடையே இன்று உரையாற்றிய அவர், தொழில்துறை அமைப்புகள் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் வகையில் தொழில்நுட்பங்களில் இந்தியாவின் தலைமைத்துவம் சிறந்த வாய்ப்பை வழங்குவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் கல்வி, குடிநீர், சுகாதாரம், மின்சாரம், சாலை, பேருந்து வசதி, ரேஷன் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கு முக்கிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், மாவட்ட ஆட்சியர்கள் மாதந்தோறும் சட்டம் ஒழுங்கு கூட்டத்தை நடத்தி சம்பந்தப்பட்ட துறைகளை ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். உயர்கல்வித்துறையின் கீழ் உள்ள அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் 2026-27 பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்விற்கு இணைய வழியில் நாளை முதல் வரும் 7 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வாரம் இன்று முதல் வரும் 6 தேதி வரை கொண்டாடப்பட உள்ள நிலையில், திருவள்ளூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு பேரணியை கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் திருமதி ஜெயஸ்ரீ தொடங்கி வைத்தார். பொதுமக்களிடையே கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியத்துவத்தை கொண்டு சேர்க்கும் வகையிலும், நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மும்மொழி கொள்கை தொடர்பான வழிகாட்டுதல்களை CBSE வெளியிட்டுள்ளது. இதன்படி நடப்பாண்டில் 10ஆம் வகுப்பு மாணாக்கருக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் செஸ்டர் லே ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 2020 போட்டிகள், 3 1-நாள் போட்டிகள் வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

ஒன்றுல உற்சாகம் உச்சம். இன்று எனது புத்தகம் இளம் எழுத்தாளர் இனிதி அவர்களின் பங்கேற்பில். வணக்க மக்களே, சின்ன வயசுல நாம கவிதை எழுதணும்னா ஃபாதர்ஸ் டேக்கு அப்பாக்கு கவிதை எழுதுவோம், மதர்ஸ் டேக்கு அம்மாக்கு கவிதை எழுதுவோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்துச்சுன்னா நண்பர்களுக்கு கவிதை எழுதுவோம், லவ்வர்ஸ் டே வந்துச்சுன்னா இல்லாத

0: காதலன் காதலிக்கு கூட கவிதை எழுதுவோம். இப்படி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து தொடங்குது நம்ம கவிதை. ஆனா நிறைய பேருக்கு கவிதை எழுதுற திறன் இருந்தும் அந்த கவிதைய வளர்த்துக்காம இருக்காங்க. அவங்க உணர்வுகளை ஆள் மனதுல இருந்து தூண்டி எடுத்து எழுதுறதானங்க கவிதையே. அப்படிப்பட்ட கவிதைகள் வந்து பல விதமா இருக்குங்க. பாரதியாரெல்லாம் தன்னுடைய கவிதை மூலமா புரட்சி ஏற்படுத்தினாங்க. சில கவிஞர்கள் தன்னுடைய கவிதை மூலமா உணர்வுகளை வெளிப்படுத்தினாங்க. சில கவிஞர்கள் தன்னுடைய கவிதைகள் மூலமா தான் சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றாங்க. இப்படி கவிதைகள் பல விதமா இருக்குங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை எப்படி கவிதைய அணுகுறாங்க, எப்படி கவிதை எழுதுறாங்க, எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க கவிதை எழுதுனது மட்டும் இல்லாம அந்த கவிதைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்ல, அதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா கவிஞர்கள்லாம் ஒரு கவிதை நினைச்சு எழுதுவாங்க, ஆனா அதை படிக்கிற வாசகர்கள் அது வேற அர்த்தத்துல புரிஞ்சுக்குவாங்க. இதே இன்னொரு மூன்றாவது நபர்கிட்ட போய் நம்ம படிக்க சொல்லி கொடுத்தோம்னா அவங்க வேறொரு அர்த்தத்துல புரிஞ்சுக்குவாங்க. இப்படி கவிதைகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அர்த்தத்துல புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அந்த கவிதைய கவிஞர் என்ன நினைச்சு எழுதுனாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படி இளம் எழுத்தாளர் இனிதி ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்காங்க. அந்த கவிதையின் தொகுப்பு பேரு தூவிகளின் நிகண்டு. இந்த கவிதை எழுதுவதற்கான காரணம் என்ன, என்ன உணர்வு பூர்வமா அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: என்னோட பேர் இனிதி, இது என்னோட புனை பேர் தான், என்னோட ஒரிஜினல் நேம் கிடையாது. தூவிகளின் நிகண்டு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். எதுல வெளியிட்டிருக்கேன் அப்படின்னா இறைவி பதிப்பகத்துல வெளியிட்டிருக்கேன். இந்த புத்தகம் எதை பத்தினது அப்படின்னா காதல், காதல் தோல்வி, வாழ்க்கையை பத்தினது. வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவங்களை பத்தின அவங்களுக்கான கவிதைகள் நிறைஞ்ச ஒரு தொகுப்பு தான் இந்த தூவிகளின் நிகண்டு. ஒரு புத்தகம் வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த புத்தகத்துல நம்ம ஐக்கியமாயிரும். அப்படி ஐக்கியமாகும் போது அந்த கதாபாத்திரத்தை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு சில வரிகள் தோணும். அதில்
2: குறிப்பிட்டு
1: சொல்ல போனா ஒரு சில கவிதைகள், அந்த கவிதைகளை பத்தி, அந்த கவிதைகளுக்கு பின்னாடி உள்ள கதைகளை பத்தி தான் சொல்லுவோம். அதுல முதலாவதா எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைனா உடைந்து அழுவதற்கும் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும் காரணமின்றி மகிழ்வதற்கும் உகந்தது பேருந்தின் ஜன்னலோரை இருக்கே. நம்ம ஒரு பயணம் பண்ணிட்டு இருப்போம், அந்த பயணம் வேற ஒரு காரணத்துக்காக கூட நம்ம பண்ணிட்டு இருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருப்போம், ஆனா அந்த போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ஜன்னலோரை இருக்கையில உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ரோட்ல நம்மளை பார்த்து கையசைக்கிறவங்களை பார்த்து நம்மளோட மனநிலை மாறும். பின்னாடி லைஃபை பார்த்து நம்மளோட எண்ணங்கள் மாறும். நம்ம அழலாம், சிரிக்கலாம், எதையாவது ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு போகலாம். அப்போ நமக்கு தோணும் இல்லையா, எல்லாத்தையுமே ஒரு சீட்ல நம்ம கொண்டு போய் சேர்த்துலாம்ல, அதுக்கான ஒரு கவிதை தான் இது. பதில் சொல்ல தெரியாத என்னிடம் எதற்காக இத்தனை கேள்விகள், புத்தகத்தோட முதல்ல இந்த கவிதை தான் இருக்கும். ஏன் இந்த கவிதை எழுதினேன் அப்படின்னா தாமிரபரணிகள் கொல்லப்படாதவர்கள் புத்தகத்துல செண்பகவள்ளி புராணம் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அந்த கதையில வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் ரொம்ப அப்பாவியான வெகுளித்தனமான ஒரு கதாபாத்திரமா இருப்பாங்க. கிளாஸ்ல எல்லாருமே அவளை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு பொண்ணா இருக்கும். அந்த பொண்ணுக்கு பதில் தெரியல அப்படின்னாலும் எல்லாருமே அவள்கிட்ட கேட்பாங்க. ஒரு சார் வந்து அவள்கிட்ட கேட்கும் போது அவளுக்கு பதில் தெரியாது அப்படின்னு தெரிஞ்சாலும் மத்தவங்க மேல உள்ள கோபத்துல அவள்கிட்ட கேட்பாங்க. அப்போ அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எழுதின ஒரு கவிதை தான் பதில் சொல்ல தெரியாத என்னிடம் எதற்காக இத்தனை கேள்விகள் அப்படிங்கிற கவிதை. அடுத்து ஒரு கவிதை, எனக்காக ஒரு கதை எழுதி கொள்ள நினைத்தேன், அதில் மகிழ்ச்சியை மட்டுமே பதிவு செய்ய நினைத்து எழுதி முடித்தேன். இறுதியில் வாசித்த போதுதான் தெரிகிறது இதுவரை நான் மகிழ்ச்சி என்று நினைத்தது எதுவுமே மகிழ்ச்சியை சார்ந்திருக்கவில்லை என்று. நமக்காக ஏதாவது ஒன்னு எழுதும் போதுதான் அது தெரியும். நீங்க ஒரு விஷயத்த சின்னதா எழுதி பார்க்கும் போது அது ரொம்ப பெருசா தெரியும். யார் தந்தால் என்ன, காயம் என்றால் வலிக்கத்தானே செய்கிறது. ஒரு வீடா இருக்கலாம், நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு தனி வீடா இருக்கலாம். ஆனா நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா, இப்ப அந்த வீடு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு, நம்ம ஒண்ணு இடிச்சிருப்போம், அல்ல இடிச்ச வீட்டுல வேற வீடு கட்டி இருந்திருக்கலாம், இல்ல சில வீடு அப்படியே பாலடைஞ்சு போய் கிடக்கும். அப்ப அந்த வீடு யோசிக்கும் தானே, அந்த வீடு யோசிக்கிற மாதிரி ஒரு கவிதை தான் நான் எழுதின ஒரு கவிதை. விட்டு சென்ற எதிர்பார்த்து நினைவுகளோடு காத்திருக்கிறது பாழடைந்த வீடு. அது யோசிக்கும் தானே, இங்கதானே எல்லாரும் பிறந்தாங்க, இங்கதானே விளையாண்டாங்க, இவங்க எல்லாம் வருவாங்களா மாட்டாங்க, அந்த வீட்டுக்கு ஒரு உயிர் இருந்தா அது கண்டிப்பா அப்படி யோசிக்கும். மனிதர்களை தவிர்த்து புத்தகங்களோடு வாழ பழகிய பிறகு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது எனக்கு பர்சனலா இது கனெக்ட் ஆனதுனால எழுதுனேன். ஒரு மனுஷங்க உங்களை காயப்படுத்துறத விட புத்தகம் உங்களை காயப்படுத்திடாது. புத்தகம் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு ஒரு கம்ஃபர்ட் சோன். புத்தகம் கொடுக்கற ஒரு கம்ஃபர்ட் சோன் வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு நிறைய ஒரு ஹாப்பினஸ் வந்து புத்தகம் கொடுக்கும். மனிதர்களை தவித்து புத்தகங்களோடு வாழ பழகிய பிறகு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து இறக்குற வரைக்கும் நம்மளோட தேடல்கள் மாறிக்கிட்டே இருக்கும். சின்ன வயசுல ஒரு சைக்கிளுக்கான தேடலா இருக்கலாம், பெரியவங்களானதுக்கு அப்புறம் ஒரு பைக்குக்கான தேடலா இருக்கலாம், அப்புறம் நம்மளோட தேடல்கள் மாறிக்கிட்டே இருக்கலாம். நம்ம இறக்க போற தருவாயில நம்மளோட

0: தேடல் வேறு பார்க்கலாம். அதுக்கான ஒரு கவிதை தான், தேடல்கள் நிரந்தரமாகிவிட்ட நம் வாழ்க்கையில் தேடலுக்கான காரணங்கள் மட்டும் அடிக்கடி மாறுகின்றன. ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்து இருப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே அந்த விஷயத்த வச்சு அடுத்த விஷயங்களை எப்படி நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கவிதை. ஏன் எப்போதும் பழகிய காட்சியை காண வேண்டும், இந்த முறை யாரென்று தெரியாத அருகில் இருக்கும் பாட்டி என்னை நலம் விசாரிப்பதை பற்றி ரசிக்கலாம். ஏறி இறங்கும் மனிதர்களை பார்வையால் நலம் விசாரிக்கலாம். துரு துருவென்று விளையாடி கொண்டிருக்கும் சிறு பிள்ளையை ரசிக்கலாம். ஜன்னலோர இருக்கை கிடைக்காவிட்டால் என்ன, ஒரு பஸ்ல நம்ம ஏறினோடனே நம்ம போய் ஃபர்ஸ்ட் பாக்குறது எங்கேயாவது ஜன்னல் சீட் இருக்கா அப்படின்னா, சப்போஸ் அது கிடைக்கல அப்படின்னாலுமே ஒரு சீட் கிடைச்சா போதும், அந்த சீட்ல நம்ம என்ன இது பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதுக்கான ஒரு கவிதை தான் அது. ஒருத்தவங்க உங்க மேல ஒரு பாசம் காட்டுறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு பச போலதான் வந்து ஒட்டிக்கும். அவங்க நம்ம கிட்ட இப்ப பேசலைனாலுமே அந்த விட்டு சென்ற அந்த ஒரு சில நினைவுகள் இருக்கலாம், அல்லது அவங்க பேசின அந்த விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா, அது நமக்குள்ள ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கான ஒரு கவிதை தான், ஒரு பிரியத்தை பசை போல் ஒட்டிவிட்ட பிறகு அதை பிரிப்பது கடினம். அப்படியே பிரிக்க நினைத்தாலும் அதன் அடையாளம் முற்றிலும் மறைவது சாத்தியம் இல்லை. அந்த அடையாளம் கொஞ்சம் நமக்கு மாறிதான் கிடைக்கும். ரொம்ப தூரம் ஒரு பயணம் மேற்கொள்ளணும், ஆனா அந்த பயணம் அந்த பயணத்தோட இறுதியில உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அந்த பயணம் முழுவதும் அந்த பயணத்தின் இறுதியில கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை மையப்படுத்தினதா தான் இருக்கும். அதுக்கான ஒரு கவிதை தான், மனத்துக்கு பிடித்தவர்களை தேடி செல்லும் பயணம் ஒருபோதும் களைப்பை உருவாக்குவதில்லை. ஒருத்தவங்க தனியா உட்கார்ந்து எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க தனியா இருக்கிறவங்க மாதிரி தான் இருக்கும், தனியா உட்கார்ந்து இருக்கான் அமைதியா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தனியா இருக்கவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, அவங்க அவ்வளோ எண்ணங்களோட போராடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு கவிதை தான், அமைதியாக இருப்பவர்கள் எப்போதும் எண்ணங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். என் யோசனை எல்லாம் எதிலும் பொருந்தா என் கதையை எல்லாவற்றிலும் பொருத்தி பார்ப்பதை. நான் படிச்ச விஷயம் ஒன்னா இருக்கலாம், இப்போ டாக்டரா இருக்கவங்க வக்கீலா இருக்க முடியாது, ஆனா நம்ம வக்கீல்னு ஒரு டாபிக் வரும்போது நம்மள அந்த கருப்பு கோட்டு போட்டு அப்படி ஒரு இமேஜின் நம்ம போவோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது, அந்த வாழ்க்கைக்குள்ள இனிமே நம்ம போகவே மாட்டோம். ஆனா ஒரு சின்ன லைட்டா ஒரு இமேஜினேஷன் வரும் இல்லையா, அதுக்கான ஒரு கவிதை தான், என் யோசனை எல்லாம் எதிலும் பொருந்தா என் கதையை எல்லாவற்றிலும் பொருத்தி பார்ப்பது. ஏன் இப்ப நீ இவ்வளவு கஷ்டப்படுற அப்படிங்கிருப்பாங்க, அப்போ ஏன், ஆமா நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், இப்போ அப்போ நல்லா படிச்சிருந்தா இப்போ நல்ல ஒரு இதா இருக்கலாம், அப்போ நல்லா வேலை செஞ்சிருந்தா இப்போ நம்ம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப ஒரு வயசான காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, அதெல்லாம் ஏன் பார்த்தா அவங்க முன்னாடி சின்ன சின்ன பிள்ளைகளை செஞ்சிருப்பாங்க, அந்த பிள்ளைகளை கவனிக்காம விட்டதன் விளைவுதான் அவங்க லாஸ்ட் காலத்துல கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதுக்கான ஒரு கவிதை தான், இறந்த கால வாழ்வின் பிள்ளைகள் நிகழ்கால வாழ்வின் சுமைகள். அவங்களுக்கு அந்த கிடைக்காத விஷயத்த அவங்க சுமந்துகிட்டே இருக்கணும். ஒரு பர்சன் உங்ககிட்ட நான் உனக்கு இதுதானே பண்ணேன், நீயா என் மேல இவ்வளவு பாசமா இருக்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்றது, ஏன்னா எனக்கு அந்த ஒரு சின்ன அன்பு கூட கிடைக்காத ஒருத்தவங்க ஒரு சொல்ற மாதிரி ஒரு கவிதை, நீங்கள் என் மீது காட்டி செல்லும் சிறு அன்பும் கூட என்னை பொறுத்தவரையில் காதல் தான். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ரொம்ப நேசிச்ச ஒருத்தவங்களை விட்டு கொடுக்கணும் அல்லது அவங்க இறந்து போயிடுவாங்க அவங்களுக்காக ஒரு கவிதை தான் அது. விரும்பிய மனிதர்களை விருப்பம் இல்லாமல் தொலைத்தவர்களே இங்கு அதிகம். நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம், அதனா அது வந்து அப்போது கிடைக்காது, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் கிடைக்கும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. அதுக்கான ஒரு கவிதை தான், எனக்கென்று கிடைப்பைவுகள் எப்போதும் காலதாமதம் ஆகிவிடுகிறது, என்ன செய்வது, இப்போதாவது கிடைத்ததை என்று ஏற்றுக்கொள்வதை தவிர. நீயா அப்படி இருக்க, உனக்கு என்னதான் ஆச்சு, இப்போ உனக்கு நீ சந்தோஷமா தானே இருக்க, இருந்தாலும் ஏன் நீ ஒரு மாதிரி சோகமாவே இருக்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம கடந்த காலத்துல எவ்வளவு கசப்புகளை சமந்துட்டு வந்திருப்போம் அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு நம்ம நீ நல்ல சந்தோஷமா தான் இருக்க அப்படின்னு தெரியும் இல்லையா. அவங்களுக்கு நான் சொல்ற ஒரு வரிகள் தான், இனிப்பாக இருந்து பெரும் கசப்பிற்கு மாறிய வாழ்வில் பலமுறை இனிப்பை சேர்த்த பிறகும் கசப்பு தட்டி கொண்டே இருக்கிறது. அந்த நம்ம பழைய காலத்துல நமக்கு நடந்துச்சு இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள், அது இன்னமும் நம்மள்கிட்ட வந்துட்டு போறதுனால இப்போ நம்ம வாழ்வுல எவ்வளவுதான் மகிழ்ச்சியா இருந்தாலும் அந்த அந்த சின்ன சின்ன அந்த ஏக்கம் அந்த கவலை வந்துகிட்டே இருக்கு. நீங்க நிறைய எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஆனா அதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிலாம் இல்ல. இப்போ நமக்கு கார் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்போம், அது ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனா அந்த கார் கிடைக்கல அப்படின்னாலுமே நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, விட்டுட்டு பேசாம இருப்போம். அப்போ அதுக்கான ஒரு கவிதை தான், எதிர்பார்ப்பற்று வாழ ஆசைதான், இருந்தும் என்ன செய்வது, காலம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பை ஒழித்து வைக்கிறது. இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த புக்கோட பேரு தூவிகள் இனிகண்டு, இது நான் எழுதின முதல் புத்தகம், என்னோட பேர் இனிதி, இறைவி வெளியீடு வெளியிட்டு இருக்காங்க. இந்த புத்தகம் எழுதுறதுக்கு முக்கிய காரணம் சின்ன சின்ன விஷயங்கள், அந்த சின்ன சின்ன விஷயங்களை டெய்லி நடக்கிற சில சில விஷயங்களை நோட் பண்ணி அந்த நோட் பண்ண விஷயங்களா தான் இந்த புத்தகத்துல நான் கொடுத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.
1: சாதாரணமா எல்லோராலையும் கவிதையை படைக்க முடியும் அப்படின்றத இளம் எழுத்தாளர் இனிதி நமக்கு புரிய வச்சுட்டாங்க. ஆமாங்க, எத்தனை டைம் நம்ம பஸ்ல போகும்போது ஜன்னலோரமா உட்கார்ந்து போயிருக்கோம், அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எத்தனை அனுபவங்களை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம், இதையும் கூட கவிதையா ஆக்கலாம்ப்பா அப்படின்னு நம்ம கிட்ட அருமையா பகிர்ந்துகிட்டாங்க இளம் எழுத்தாளர் இனிதி. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி

0: உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விமலாவோடு இணையலாம். நன்றி. திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது எனது புத்தகம், இளம் எழுத்தாளர் இனிதி அவர்களின் பங்கேற்பில்.
1: நேயர்களே, இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் காய்கறி சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி திருவள்ளரை எஸ் மாதவன் அவர்கள். இன்று இரவு 8 இரவு இசை இனிமை, இரவு 9:15 இனிய ராகம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் இரவு 7:15 தமிழில் செய்திகள்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் அந்நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் தமது பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கு அளித்த வரவேற்பிற்காக அந்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான ஒப்புதல் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கு இந்த நடவடிக்கை உத்வேகம் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையினரோடு இந்த நிறுவனம் இணைந்து செயல்படுவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சி மாநாட்டின் இரண்டாம் நாளான இன்று அவர் உரையாற்றினார். கிராமங்களின் வளர்ச்சிக்கு மாநில அரசுகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் நாளை மறுநாள் முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்காக 95,682 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். யமுனை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தில் ஹரியானாவும் ராஜஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் அமைப்பின் தொழில் வர்த்தக கூட்டமைப்பினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் தொழில்துறையினருக்கு ஏராளமான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கிரீஸுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரி காக்கோசுடன் விரிவாக பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் உற்பத்தி மற்றும் புத்தொழில் துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்து இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளாா்.

0: தேசிய புள்ளியியல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய புள்ளியியல் துறை இணையமைச்சர் திரு இந்திரஜித் சிங் 4 புத்தகங்களை வெளியிட்டு பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் முதன்மை செயலர் திரு பி கே மிஸ்ரா பேசுகையில் நாட்டின் புள்ளியியல் கட்டமைப்பிற்கு சர்வதேச அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பிரியங்க் கார்கே கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் தெரிவித்த எதிர்ப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று கூறினார். இப்பணிகள் தொடர்பாக கர்நாடக அரசு சார்பில் 8 கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு பிரியங்க் கார்கே கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானுடன் இந்தியா பேச்சுக்கள் நடத்தியதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. செசல்ஸில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இதனை தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டின் போது இந்த பேச்சுக்கள் நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு, இந்த பேச்சுக்களில் இந்தியாவின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக யாரும் பங்கேற்கவில்லை என்று அவர் பதிலளித்தார். ஆந்திராவில் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அரசின் சேவைகளை பெறுவதற்கான நெறிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மின்வாகன கொள்கையை தில்லி அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி 30 லட்சம் வரை உள்ள மின் வாகனங்களுக்கு சாலை வரி மற்றும் பதிவு கட்டணங்களிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டில் ஏற்படும் காற்று மாசை குறைக்கும் வகையில் தில்லி அரசு இந்த கொள்கையை வெளியிட்டுள்ளது. இணையதள மோசடி தொடர்பாக தில்லி காவல்துறையினர் 10 பேரை கைது செய்துள்ளனர். ஜார்க்கண்ட் மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளிலிருந்து செயல்பட்டு வந்த இவர்கள் பல்வேறு இணையதள மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். பக்டிகா, குனூர் ஆகிய மாகாணங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் இதில் 163 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டோமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி போடோலோயி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் சேகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கிரேஸ் ஸ்ரீவன்ஸ் 88 ரன் எடுத்தார். மின்னு மானி 2 வீழ்த்தினார். 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 இழப்பிற்கு 226 ரன்

எடுத்து வெற்றி பெற்றது. மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்களை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெற உள்ள இப்போட்டி இரவு 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42 இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: உழவர் உலகம்.
1: உற்பத்தியை பெருகிடுவோம், கண்மணி பொல்லெல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லெல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி திருவள்ளரை எஸ் மாதவன் அவர்கள்.

பொதுவா நாம எந்த பயிரை நடவு செஞ்சாலும் பட்டம் பார்த்து பயிர் செய்வோம். இது காய்கறி சாகுபடிக்கு ரொம்பவே உகந்ததா இருக்குங்க. சில வகையான காய்கறிகள் எல்லா பட்டத்திலயும் வரக்கூடியதா இருக்கும். சில காய்கறிகள் பட்டம் பார்த்து பயிர் செஞ்சாதான் நல்ல விளைச்சல தரும். அதுலயும் பந்தல் காய்கறி சாகுபடி அப்படின்னா குறைந்த நாட்கள்ல அதிக விளைச்சல தரக்கூடியது. இதுக்கு முக்கியமா பட்டம் பார்த்தே தாங்க ஆகணும். இப்படி ஒவ்வொன்னுக்கும் நாம பட்டம் பார்த்து செஞ்சாலும் பருவ கால சூழ்நிலைகள் அப்படிங்கறது ஒண்ணு முக்கியமா இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நல்ல விளைச்சலை எடுத்து காசு பார்க்கணும் அப்படின்னா சில வகையான வழிமுறைகளையும் இந்த காய்கறி சாகுபடியில நாம மேற்கொண்டாகணும். திருச்சி திருவள்ளரை எஸ் மாதவன் அவங்க பல வகையான காய்கறிகளை சாகுபடி செய்துட்டு வராரு. அதுல முக்கியமா கத்தரி சாகுபடியில சில வகையான நுட்பங்களை எல்லாம் கடைபிடிக்கிறாரு. கத்தரியில பூ பிடிக்கும் தருணத்திலையும் சரி, காய் அதிகம் வரக்கூடிய சமயத்திலயும் சரி, சில வகையான நுட்பங்களை நாம கடைபிடிச்சோம் அப்படின்னா அதிக மகசூல பெறலாம் அப்படின்னு அண்மையில தன்னுடைய காய்கறி சாகுபடி அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. இதோ நீங்களும் கேளுங்க.

0: என்னென்ன சாகுபடி பண்ணிருக்கீங்க இப்போ?
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் சீசன் ஆயிடுச்சு. வெண்டைக்காயும் கத்திரி செடி இருக்குது, சுரக்கா வந்துட்டுருக்கு. வீட்டுக்கு தேவையான எள்ளு போட்டு அறுத்துட்டோம், எள்ளு முடிஞ்சிருச்சு.
0: இப்போ வெயிலுக்கு வந்து வெண்டைக்காயும் சுரக்கா கத்திரி இந்த மூணும் போட்டு.
1: இப்போ கத்திரி பார்த்தீங்கன்னா தை மாசமே நடவு போட்டுருவோம்.
0: அது வந்து பயிரை வாங்கி நடுவீங்களா இல்லை?
1: இல்லை நாங்களே நாற்று போட்டுருவோம்.
0: நாற்று போட்டுருவோம்.
1: இப்போ முத்த செடியிலேருந்து பழம் எடுத்து நாங்களே நாற்று ரெடி பண்ணி வச்சுருவோம். இப்போ தைங்கிறது கார்த்திகை மார்கழியிலே விதை விட ஆரம்பிச்சிருவோம். செடி வர்றதுக்கு மார்கழி முடிஞ்சு தை முதலுக்கு நெல் அறுவடை முடிஞ்சோடுமே கத்திரி செடி அதில் நட ஆரம்பிச்சிடும். இப்போ தை முதலுக்கு விட ஆரம்பிச்சோன்னா பங்குனிக்கு ஸ்டார்டிக்கு காய்கறி வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கத்திரி தனியாக வந்துட்டு இருக்கும், இன்னொரு வயலில் வெண்டு தனியாக, அப்படியே கொஞ்சம் ஒரு 10 சென்ட் ஆகிற மாதிரி சுரக்கா, மூணு காய்கறி நாலு காய்கறி இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு சந்தைக்கு டெவலப் அப்படியே பண்ணிக்கலாம்.
0: இப்போ நீங்கள் போடும்போது கத்திரி வந்து நாத்தங்கள் எப்படி பண்ணுவீங்க? நம்ம வயலுக்கு நெல் மாதிரியே பண்ணுவீங்களா?
1: நெல் மாதிரி பண்ண தேவையில்ல சார், வரவுளவு தான் சார். இப்ப தனியா ஒரு மேட்டாங்காடுன்னு சொல்லுவோம். எப்படின்னா தனியா தண்ணி சட்டுன்னு போய் பாயக்கூடாது, புழுதி மண்ணா இருக்கணும்.

புழுதி மண்ணில் வந்து விதையை நம்ம எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்ச விதையை சாணியில் முக்கிட்டு நம்ம காய வச்சு வச்சுருப்போம். அந்த காய வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ நம்ம எந்த சீசனில் கரெக்டான டைம் ஊன போகிறோமோ அதுக்கு 30 நாள் முன்னாடி நம்ம பயிர் வந்து உழுது போட்ட மண்ணில் தெளிச்சு விட்டுட்டு நம்ம நாற்றுங்கால் எப்படி போடுறோமோ அந்த 1 ஏக்கர் இடம்னா சும்மா ஒரு ஒரு பாவத்துக்கு 10 அடிக்கு 10க்கு 10 உழுதுட்டு நம்ம அதில் தெளிச்சு விட்டு போட்டால் போதும். தண்ணி ஒரு 3 நாளைக்கு ஒரு விட்டால் போதும்.

0: போதும். தண்ணி ஒரு 3 நாளைக்கு ஒரு விட்டா போதும்,
1: 3 நாளைக்கு ஒரு தடவை விட்டா
0: விட்டா
1: போதும்,
0: போதும்,
1: நல்லா வந்துடும்
0: நல்லா வந்துடும்.
1: உரம்.
0: உரம்
1: உரம்
0: நல்ல, நம்ம தான் எரு முதல்ல உழவு ஓட்டையிலே எரு போட்டுட்டு உழவு ஓட்டியிருப்போம். அப்புறம் மறுபடியும் நம்ம மேலே எல்லாம் எரு லைட்டாக ஆட்டாம் புழுக்க போட்டுவிட்டு விதையை மேலே தெளிச்சிட்டு தான் நம்ம கிண்டி விடுவோம். அந்த எருவை 30 நாளைக்கு அது போதும்.
1: நீங்க இந்த சாணியை முக்கிய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரி விதை ரொம்ப சினியோண்டு நல்லா இருக்கும்.
0: சின்னதாக தான் வரும்.
1: எப்படி அது இப்ப சாணியை முக்கிய எடுத்து
0: நம்ம
1: போட்டா
0: ஃபஸ்ட்டு வந்து
1: சாணியா அது விதையானே தெரியாம போயிருக்கும்.
0: நம்ம சாணியோட நீர் தானே நம்ம போட போகிறோம். சாணி வந்து நம்ம வாசல் தெளிக்கிற மாதிரி தெளிச்சிடுவோம். அந்த ட்ராப் வந்து நான் தெளிஞ்சு மறுபடியும் இதாயிரும். அது எதுக்குன்னா ஒரு ட்ரையாக இருக்கும், எந்த கெமிக்கலும் நமக்கு வந்து ஒரு பூச்சி போட்டோ அதை போய் இந்த விதையை சாப்பிடாது டக்குன்னு. அந்த விதை வந்து புழுத்து போகாமல் இது பாதுகாக்கும். நம்ம விதையை வந்து வெறும் இதுலேயே அலசி எடுத்துருவோம், சின்ன பிளேட்டில் காய வச்சுருப்போம். அந்த காய வச்சதுக்கப்புறம் மட்டும் அதை தெளிச்சிட்டு நம்ம மண்ணை இது பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி தெளி
1: அந்த
0: வைப்போம்.
1: சாணியை தெளிச்சுட்டு எதுவும் காய வைக்கணுமா வெயில்ல
0: அது
1: இல்ல
0: மறுபடியும் காய உணர தான் வைக்கணும்.
1: உலர வச்சு
0: உணர
1: போட்டு எடுத்து
0: வச்சது
1: வச்சுக்கிட்டோம்னா
0: எடுத்து வச்சுக்கலாம்.
1: சரி
0: உணர வச்சுட்டு நம்ம ஒரு நியூஸ் பேப்பரில் மடித்து
1: அது
0: வச்சோம்னா
1: எத்தனை நாளைக்கு
0: ஒன்
1: பயன்படுத்தலாம்?
0: இயருக்கு மறுபடியும் யூஸ் பண்ணலாம். 1 இயர் வரைக்கும் அந்த விதை எந்த இதுவும் பண்ணாது.
1: இப்ப நீங்க எடுக்கிறது நாட்டு கத்திரிக்காயில இருந்து தான் எடுக்கிறீங்களா இல்ல எல்லா கத்திரிக்காயில
0: எல்லா
1: இருந்தும் எடுக்கலாமா விதை?
0: எல்லா ரகத்திலையும் எடுக்கலாம். நமக்கு வந்து என்ன ஏரியாவுக்கு எந்த கத்திரிக்காய் சேல்ஸ் ஆகுதோ அந்தந்த சீசனுக்கு அது. இது
1: நீங்க என்ன ராம கத்திரிக்காயா இல்ல
0: நாங்கள்
1: மணப்பாற
0: மணப்பாறை
1: கத்திரி?
0: உருட்டு தான் அதிகம் எடுப்போம். ராம கத்திரிக்காய்ங்கிறது நம்ம ஏரியாவுக்கு அதிகம் சேல்ஸ் ஆகும். திருச்சி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் ஆகும். எப்படின்னா இந்த மணப்பாறைலாம் அதிகம் தேவைப்படலை இல்லை அப்படிங்கிற சீசனுக்கு ராம கத்திரிக்காய் எடுப்பாங்க. நாங்கள் டிஸ்கவுண்ட் சொல்லி ஒரு ப்ளூ கலர் கத்திரிக்காய் வைப்போம். அது எப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் புரட்டாசி ஸ்டார்டிங். புரட்டாசி ஸ்டார்டிங்கில் நம்ம மணப்பாறை எல்லா செடி கட்ட செடி ஆயிரும். கட்ட செடினா காய்கறி வந்து அந்தளவுக்கு வராது. பழைய தை மாசம் ஒன்று செடி புரட்டாசியோட முடிஞ்சிடும். இப்போ புரட்டாசிக்கு மேலே நம்ம கத்திரிக்காய் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த டிஸ்கவுன்னு ஒன்று இருக்கும். அந்த காயை நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம். மணப்பாறை மாதிரியே இருக்கும், கலரும் இருக்கும், காய் சின்னதாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா புரட்டாசிக்கு முதலுக்கு என்னன்னா அப்புறம் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை வரைக்கும் இந்த 3 மாதம் 4 மாதத்துக்கு இந்த காய்கறி தான். டிஸ்கோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மண் காட்டில் தான் வைக்கணும். நம்ம செம்மண் காட்டில்னா மழை பெய்யும். புரட்டாசிலேருந்து நம்ம வெளியில் மழை பெய்யறதுனால நம்ம டிஸ்கோ வந்து மழை காலத்தில் மாதிரி செம்மண் காட்டில் வச்சிட்டோம்னா எவ்வளோ மழை பெஞ்சாலுமே செடி தள்ள தள்ளன்னு வந்துட்டே இருக்கும், காய்க்கும். இதே மணப்பாறை பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் நீங்கள் வச்சாலுமே அந்த பூவெல்லாம் மழை பெஞ்சோன்னே கொட்ட ஆரம்பிச்சிடும். நமக்கு அதனால தான் அந்த புரட்டாசிலேருந்து நம்மளுக்கு மணப்பாறை கத்திரிக்காய் மட்டும் வரவே வராது. மறுபடியும் நம்மளுக்கு வந்து
1: இப்போ இந்த வெயில் காலத்தில்
0: வெயில்
1: கிடைக்குது,
0: காலத்தில் கிடைக்கும்.
1: அதுவும் ஒரு சில நேரம் நல்ல விலை போகுது, ஒரு சில நேரம் ரொம்ப கம்மியாக வைக்கிறாங்களா?
0: இது பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் நிறைய உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டும் ஒன்று இருக்குண்ணா. இப்போ எப்படின்னா ஒரு சீசன் நல்ல ஒரு மழை பெஞ்சு நல்ல கிளைமேட் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கிளைமேட்டுக்கு நல்லா காப்பு பிடிக்கும், அப்போ ரேட் கம்மியாக போகும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நேரத்தில் மழை பெய்யும். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செடியில் உள்ள பூ எல்லாம் கொட்டிடுச்சுன்னா எல்லாத்துலேயுமே காய் இருக்காது. ஏதாவது ரொம்ப அந்த ரேர் பண்ணி விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு காய் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அப்போ தான் அந்த காய் ரேட்டை ஜாஸ்தி வைக்கிறது. இந்த கிளைமேட் ஒன்று ஒன்றும் இயற்கை வந்து மாற்றி விடுறதுனால அந்த ரேட் முன்ன பின்ன மாறுறது.
1: இப்போ நீங்கள் வந்து இந்த நாத்தங்கள்லேருந்து கத்திரிக்காயை பிடுங்கி நடும்போது எதுவும் இடைவெளியெல்லாம் பார்க்கணுமா?
0: இடைவெளிக்கு
1: எவ்வளோ விடுவீங்க அதை பற்றிலாம் சொல்லுங்கள்.
0: 3க்கு 3 கன்று கம்பல்சரி வேணும் சார். இது மணப்பாறை கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் இந்த சைடு 3 அடி அந்த சைடு 3 அடி பார் விட்டு 2 2 கன்று மினிமம் 3 இல்லைனா 2 2 கன்று விடலாம் சார். 2 2னா 1 1 கூட விடலாம். ஒரு செடி படுதல் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காண்டி 2 2 விடலாம் சார். பிடுங்கலையும் வேர் பிடுங்கிட்டு அடி வேரை கட் பண்ணி தான் சார் ஊனும். ஆணி வேர் ரொம்ப பெருசாகவும் இருந்து ஊனணும்னா சொன்னா குட்டு செடி அடிக்க ஆரம்பிச்சிடும்.
1: ஐயோ, ஆணி வேர் கட் பண்ணி
0: கட் பண்ணு சார்,
1: உயிர் பிழைச்சிக்கும்.
0: அதெல்லாம் போலீங்க சார், உங்களுக்கு சில்ல வேர் இருக்கும். இப்படி பிடுங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஆணி வேர் இவ்வளோ பெருசு இருக்கும், அதை விட சில்லி வேர்கள் வரும். இங்கிருந்து சின்ன சின்ன சின்ன வேர்கள் வந்துட்டு இருக்கும். அப்படிங்கும் போது இங்கே கட் பண்ணும் போது இந்த சின்ன வேர்கள் அது இதே நார்மலாக வந்துடும். நீங்கள் அதே மாதிரி ஊனும் போது அப்படி அங்கமாக கரெக்டாக ஊணும் சார். அந்த வேர் வந்து இப்படி இருக்கையில மடிச்சு ஒண்ணாவே அந்த வேர் வந்து வளர வளர கீழமா போகாம மேலாம மண்ணு மேல வச்சுன்னா அதுதான் குருட்டு செடி ஆயிரும். அதனால வந்து சைடு வில்லர் வேர் வந்து அதிகம் இல்லாம கம்மியா தான் வச்சு ஊணணும் சார். ஊன்றப்ப மட்டும் ஆணி வேற நம்ம வெயிட் பண்ணிட்டு
1: ரொம்ப வளர்ந்துச்சு கட்டாயம் ஆணி வேற
0: கம்பல்சரி. கம்பல்சரி 30 நாள்ல பார்க்கும் போது உங்களுக்கு ஆணி வேறு பெருசாகி வந்துடும். நல்ல ஊட்டச்சத்தா இருக்கும் போது இவ்வளவு ஒரு
1: விரக்கடை
0: ஆள்காட்டி வர அளவுக்கு இருக்கும். ஆள்காட்டி வரல சைஸ் இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஆள்காட்டி பாதி அளவுக்கு நான் வெட்டிடணும் சார். வெட்டிட்டு தான் நம்ம ஊனணும் 30 நாள்ல நடும்போது.
1: அது வந்து எதுவும் பூஞ்சானத்துல எதுவும் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊனணுமா இல்ல அப்படியே வெட்டின ஒருபாடு எதுவும் இதாயிருப்போம்?
0: நம்ம பூஞ்சானம் பண்ணியும் ஊனலாம் சார். இப்ப நம்ம வந்து மண் தரலாம் அதுக்கு தான். எப்படின்னா நீங்க மண் வந்து ஓவர் சூட்ல இருந்து இல்ல சப்போஸ் வேற வெள்ளாம வந்து பண்ணிட்டே இருந்துட்டு அதுல வேறு தாக்கல் நிறைய இருந்து அதே மாதிரி ஒண்ணா இதுல வேறு தாக்கல் போடும். சப்போஸ் நம்ம உழுது மாட்டை ஆற போட்டு எருவு அடிச்சு வச்சுட்டு நல்லா அதுக்கப்புறம் ஒரு நீர் பாய்ச்சி பாய்ச்சி அதுக்கப்புறம் உழவு ஓட்டி வச்சோம்னா எந்த புழுக்களும் இருக்காது, உங்களுக்கு வந்து அந்த குருட்டு புழுக்கள் தாக்குறது அதிகம் இருக்காது. வெறும் மண்புழு மட்டும்தான் இருக்கும், நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம தண்ணி விடுறப்ப அந்த எருவு சத்துக்கே மண்புழு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். நம்ம அதுல மாதிரி எதுனாலும் பண்ணாமலே பண்ணி வைக்கலாம்.
1: இப்ப நட்ட பிற்பாடு எத்தனை நாள் கழிச்சு காப்புக்கு வரும்?

0: மினிமம் 50 நாள்ல பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் சார். உங்களுக்கு 30 நாள் டு 35 ல இருந்து 40 நாள்ல பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நல்ல ஈல்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 60 நாளுக்கு மேல தான் நீங்க ஈல்டு எடுக்க ஆரம்பிக்க முடியும். செடி வந்து 30 நாள் சின்ன கன்னு, நம்ம மாத்தி நட்டதுக்கு அப்புறம் 60 நாளுக்கு அப்புறம் தான் நல்ல காப்பாற்ற இருக்கலாம்.
1: ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தடவை பறிக்கலாம், எவ்வளோ டன் எடுக்கலாம், அது விவரம் ஏதாவது சொல்ல முடியுமா?
0: இப்ப நல்ல சீசன் பாத்தீங்கன்னா சார், ஒரு ஏக்கருக்கு ஒவ்வொருத்தவங்க வந்து வாரத்துல பறிக்கிறவங்களும் இருப்பாங்க, ஒருத்தவங்க 3 நாளைக்கு வரைக்கும் பறிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்ப நாங்களாம் பாத்தீங்கன்னா மினிமம் 2 நாள் தான் ஒரு ஏக்கரை பறிக்கிறோம்னா வச்சுக்கோங்க, மினிமம் 2 நாள்.
1: அப்போ
0: இந்த
1: காப்பா அவ்வளோ இருக்கும்.
0: காப்பா அந்த அளவுக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு 100 கிலோ அப்படிங்கிற கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி சந்தைக்கு நாங்கள் பறிக்கிறோங்க. ஒரு நாளைக்கு 100 கிலோ எங்களுக்கு சேல்ஸ் ஆனது. இப்போ இல்லைனா ஏக்கரை 3 தடவையாக பறிச்சுக்குவோம், ஒரு நாளைக்கு 100, இன்னொரு நாளைக்கு 100, இன்னொரு நாளைக்கு 100. நம்ம அப்படியே இல்லைனா வார ரொட்டேஷன் எவ்வளோ சந்தைக்கு இப்போ எல்லா நாளுக்கும் தேவைப்படுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே பறிச்சு வந்துடும். மினிமம் 100 கிலோங்கிறது 50 கிலோ. நல்ல சீசன் எப்படின்னா கிளைமேட்டும் ஒத்து வரைக்கும் சார்.
1: கிளைமேட் தான் நீங்க சொன்னதுலேருந்து தொடக்கத்துலேருந்தே
0: ஆமாம்,
1: சொல்றீங்க, கிளைமேட் தான்
0: கிளைமேட்
1: முக்கியம்.
0: தான். நம்ம ஏரியாவுக்கு நல்ல கிளைமேட் இருந்தால் நல்ல காப்பு இருக்கும். அப்போ நல்ல காப்பு இருக்கும் போது நம்மளுக்கு ரேட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன ரேட் கம்மியாக தான் விற்கும். ஆனால் நம்மளுக்கு மகசூல் கூட இருந்துச்சுன்னா என்னைக்கு இருந்தாலும்
1: நல்ல
0: செஞ்சிடலாம்.
1: சரி.
0: இப்போ மினிமம் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 200 கிலோ இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, வாரத்தில் 200 கிலோவும் நமக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மினிமம் 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாக்குள்ளே விற்றா கூட நமக்கு காசு ஆகிக்கலாம் சார்.
1: எத்தனை தடவை எடுப்பீங்க? இப்போ வாரத்துக்கு 200 கிலோ எடுக்கிறோம், எவ்வளோ நாளைக்கு அறுவடை பண்ணலாம்? இப்போ
0: மினிமம்
1: பொட்டாசு வரையுமா
0: ஒரு
1: அறுவடை
0: நாலு
1: பண்ணுவீங்க?
0: மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் அறுவடை பண்ணலாம் சார். காப்பு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் நம்ம கோளாறு பில்லு இல்லாமல் எருக்கள் போட்டு நல்லா ரெடியாக இருந்துச்சுன்னா மினிமம் புரட்டாசி வரைக்கும். இப்போ தை ஸ்டார்டிங் பண்ணியிருக்கணும் வச்சுக்கோங்க, மாசியில் ஃபர்ஸ்ட்டு அறுக்க ஆரம்பிச்சிட்டோம். மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாசி வரைக்கும் 7 மாதம் வரைக்கும் அறுக்கலாம்.
1: அறுக்கலாம்,
0: அறுக்கலாம்,
1: வாரத்துக்கு 200 கிலோ அறுக்கலாம்.
0: 200 கிலோ அறுக்கலாம்,
1: சிறப்பு.
0: தாராளமாக இருக்கலாம்.
1: அதுக்கப்புறம் நீங்கள் ஊன்ன பிற்பாடு அந்த கத்திரிக்காய் செடி என்ன மாதிரியெல்லாம் பராமரிப்பு கொடுப்பீங்க?
0: இப்போ அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஊனிட்டோம் சார், தடி தண்ணி அடுத்து 2 நாள்லேயே பாய்ச்சிடுவோம் சார். அப்போ வந்து உயிர் பிடிக்கும். அப்போ உயிர் பிடிச்சி கொஞ்ச நாள் போச்சுன்னா களை பறிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 தண்ணிக்கு அப்புறம் ஒரு களை வெட்டலாம். ஒரு களை லைட்டாக வெட்டிட்டு நம்ம அணைச்சிட்டோம்னா வேர் நல்லா பிடிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுனா இன்னொரு களை வெட்டிட்டு நம்ம சும்மா மறுபடியும் எருக்கள் மேலே போகிற விருப்பம் இருக்கிறவங்க நல்லா புழுதி எருக்கெல்லாம் போட்டுவிட்டு நல்லா 2 தண்ணி பாய்ச்சிடும். 2 தண்ணி பாய்ச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம நல்ல தலை தலன்னு பூக்கள் வர மாதிரி வந்துடும். அப்போ வந்து பூக்கள் வர டைமில் நம்ம வேப்ப புண்ணாக்கு, கொட்டை புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கும் மினிமம் வைக்கிறவங்க செலவு பொறுத்து இருக்குது சார். கடலை புண்ணாக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லா செடிக்கும் அஞ்சர் அஞ்சர் வச்சுட்டு ஆட்டா முழுக்க இருக்கும், ஆட்டா முழுக்கோட சேர்த்து போட்டுட்டு எல்லா செடியுமே மறுபடியும் பார் உடைக்கணும். நம்ம இப்போ பாரில் பாத்தி ஒட்டி ஓட்டுற மாதிரி விட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் செடி ஒட்டி தண்ணி போயிட்டுருக்கோம். அடுத்தது 3 அடிக்கு டிஸ்டன்ஸ் செடி இருக்குங்களா, அதில் நடு சென்டரில் பார் போட்டுடணும். பாரை போட்டு இந்த எருக்கள் போட்டுட்டு ரெண்டு பாரையும் உடைச்சிடணும். உடச்சிட்டோம்னா செடிக்கள் வந்து ஆங்கமாக நல்லா ஊக்கமாக இருக்கும், என்ன மழை பெஞ்சாலும் செடி சாயாது, எதுவுமே பண்ணாது. இப்போ நம்ம அந்த பூக்கள் வர டைமிங்லேயே பாரை அணைச்சி நல்லா பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எந்த
1: பாறை
0: இதுவும்
1: உடைச்சா அது திருப்பி வேலை தானே?
0: பார் உடைக்க தான் சார் உங்களுக்கு செத்தே கொடுக்கும் செடிக்கு. இந்த செடி இங்கே இருக்குன்னா செடிக்கு பக்கத்தில் தான் நம்ம பார் ஃபர்ஸ்ட்டு தண்ணி விட்டுருப்போம், அந்த பக்கத்தில் தான் வேர் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் அடுத்த வேர்லாம், உங்களுக்கு அந்த சென்டரில் வந்தால் போதும். அதே மாதிரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் செடி பக்கத்தில் தண்ணி நிற்காது. செடி பக்கத்தில் தண்ணி நிற்காமல் இருந்தால் தான் நம்மளுக்கு செடி வந்து குருட்டோ அழுகலோ எதுவுமே பிடிக்காமல் இருக்கும். நடு சென்டரில் உங்களுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. நடு வாய்க்கால்ல தண்ணி விடையில செடி பெருக்க பெருக்க நம்ம ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரி தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி விடணும். எப்படின்னா இன்னைக்கு தண்ணி ஒரு மணி நேரத்தில் பயிரதை அடுத்த நாள் 5 மணி நேரத்துக்கு அந்த காட்டுக்கு தண்ணி நல்லா பாய்ச்சி விடணும். அப்போனா வந்து நல்லா குளிர்ச்சி அது வரைக்கும் ஏறி இருக்கும், செடிங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நமக்கு அந்த எருக்கள் போட்ட சத்துமே நீட்டாக இழுத்து இழுத்து வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் மினிமம் நம்ம பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு 3 மாசத்துக்கு ஒருக்க மறுபடியும் வந்து நான் ரீப்ளேஸ்னு பச்சை சாணியே போடுவேன். அப்படின்னா இப்போ எல்லாம் காஞ்ச எருவு போட்டுட்டு தான் எல்லாமே பார அணைச்சிருப்பாங்க. நான் வந்து காஞ்சரு போட்டு செடி காய்ச்சி கொஞ்சம் நாள் கழிச்சு மறுபடியும் அன்னன்னைக்கு போடுற மாட்டு எருவு சாணியை மறுபடியும் போய்
1: வாய்க்கால கரைச்சி
0: அந்த
1: விட்டுருங்க.
0: வாய்க்கால்லயே கரைச்சி விடலாம். செடிக்கு 2 செடிக்கும் கேப்ல அப்படியே போட்டுடலாம். நம்ம தண்ணி பாயறப்ப அந்த ஈரப்ப சைடில் அந்த சாணி ஈரப்ப சாட்டி இருக்கும். எதனால் அப்படின்னா நம்ம காய் அறுக்க ஆரம்பிச்சிருவோம். வயலில் காய் அறுத்ததுக்கு அப்புறம் என்ன ஒன்றும் நம்ம நடந்து நடந்து நடந்து அந்த மண்ணெல்லாம் இருவி இருக்கும். அப்போ வந்து செடிக்கு வந்து அந்த அளவுக்கு இது போகாது. இப்போ தென்னங்கன்னுக்கு எதுக்கு சொல்றாங்கன்னா ஒரு வேர் வந்து நல்லா பிடிச்சிருக்கும், நம்ம நடந்து நடந்து இருவி இருக்கும், மறுபடியும் அந்த ஒரு வாணி எடுக்கிறப்ப அந்த வேர் கட் ஆயிரும். அப்போ எருவு போடுறப்ப அது சத்து கொடுக்குமாங்க. அது மாதிரி தான் இது. இப்போ வந்து கதிர் செடி பெருசான அப்புறம் நம்ம மம்முட்டி போட்டு எதுவும் வெட்ட மாட்டோம். அப்படிங்கும் போது இந்த காஞ்ச சாணி போயிட்டு நம்ம 2 செடிக்கு நடுப்புற போட்டோம்னா இந்த தண்ணி போய் போய் போய் ஈரம் பண்ணுறப்ப காஞ்ச சாணிக்கு அடியில் நாக்கலாம் புழு இறங்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ காஞ்ச எருவில் உடனே இறங்குமா இறங்காது. ஆனால் மாட்டு சாணம் நம்ம இப்போ இன்றைக்கி முதல் நாள் முழுத மண்ணில் போட்டிருந்தோம்னா மக்கானாலே புழுக்கள் மாதிரி அப்படி முண்டிக்கிட்டே இருக்கும். அந்த ஈரம் போய் பட்டோம், நம்ம வாய்க்கால் தண்ணி படுறதும் ஈரம் படும்போது உங்களுக்கு புழுக்கள் உள்ளே போயிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர்க்கல்லுக்கு இன்னும் சத்து கூட போயிட்டு இருக்கும். நம்ம இப்ப களை வெட்டி மறுபடியும் உரம்

0: போடுறத விட மேல ஒரு இன்னொரு சத்து. இப்ப நான் இது மாதிரி தான் அதிகபட்சமா இது பண்ணிடுறேன்.
1: இவ்வளவு தூரம் அறிவியல் பூர்வமா எல்லாமே யோசிச்சு எல்லாமே சரி, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க?
0: இது அப்பா கொஞ்சம் பண்ணது. நான் ஒரு ஐடியா எப்படி பண்ணதுன்னா, உழுத காட்டில் போயிட்டு சாணத்தை கொட்டியிருந்தேன். முதல் நாள் போட்டுட்டேன், ரெண்டாவது நாள் மழை பெஞ்சிருந்தது. மழை பெஞ்சதுக்கு அடுத்த நாள் போய் கொட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சாணத்தை சுற்றியிலுமே அந்த புழுக்கள் எல்லாம் முண்டி முண்டி முண்டிருந்துச்சு. எப்படின்னா, சாணியை சுற்றிலும் இன்னும் இருவை வெளியே தள்ளி தள்ளி தள்ளி மண்ணில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு அந்த புழுக்கள். அப்போ வந்து தண்ணியை விட மழை தண்ணிக்கு அதிகம் இன்னும் அப்படிங்கும்போது, நம்ம கொண்டு போய் போடும் போது இருவி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல சாணம் மாடு போட்டுருச்சு. அந்த இடத்த மக்கே நாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த சுற்றிலும் இதே மாதிரியே புழுக்கள் நுண்டிகிட்டே இருந்துச்சு. நம்ம எருக்கள் போட்டு இந்த சத்து கிடைக்குதான்னு நம்ம கண்ணால் பார்க்கல, ஆனால் காஞ்ச எருவு போடும் போது இந்த பச்சை சாணிக்கு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குது நல்லா. அதனால நம்ம வந்து இப்போ இருவி போட்ட மண்ணில் நம்ம களை வெட்டியோ நம்ம எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இந்த பச்சை சாணியை கொண்டு போய் நான் டெலிவரி பண்ணோன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக புழுக்கள் பண்ணி கொடுக்குது. இப்போ காஞ்ச எருவில் சத்து கொடு இருக்குன்னு போடணும்னு நம்ம சொல்கிறாங்க. என்னதான் காஞ்ச எருவு போட்டாலும் வேறுக்கறையானோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கு. அது பச்சை சாணி போட்டாலும் பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் பண்ணாலுமே இது மண்கல் பண்ணும் போது நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்குது,
1: நல்ல ரிசல்ட்டே
0: இருக்கு.
1: முதல்ல வந்து கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு இதெல்லாம் வச்சுட்டீங்க, அடுத்து நீங்க சொன்ன மாதிரி பச்சை சாணி
0: கொடுப்பாச்சு,
1: வேற என்னெல்லாம்?
0: நிமை உள்ளதான், அதுக்கு மேல மறந்துக்கு மேல நம்ம இலைகளுக்கு மட்டும்தான் சத்து பண்ண போறோம், ஒழிஞ்சு வேற எதுவுமே தேவையில்லை. அதுக்கு தான் நம்ம இயற்கை மருந்து எப்பவுமே எல்லாருமே சொல்ற மாதிரி, நம்ம தொட்டியில வந்து வேப்பந்தலை கத்தாழை செடி இருக்குங்க அது மாதிரி எல்லாமே போட்டு தான் நான் ஃப்ரே மேலே பண்ணுவோம். அது தனியா அது ஸ்ப்ரே கீழே எல்லாருமே ஸ்ப்ரேங்கிறது.
1: எத்தனை நாளைக்கு உதர அடிப்பீங்க?
0: நான் 8 நாளைக்கு வரைக்கும் மினிமம் அடிச்சிருந்தேன் சார். இப்ப இந்த
1: காத்துக்கெல்லாம்
0: அடிக்கலாம், பூக்கு உள்ளதுக்கு இந்த மாதிரி இலைகளுக்கு ஒத்துரும். அப்புறம் காய் வந்துருச்சு, சொத்தைகள் நிறைய வருதுன்னா நம்ம இஞ்சி பேஸ்ட் இது அந்த இது போட்டுக்கிட்டு நம்ம பச்சை மிளகாய் இதை வச்சு நம்ம கரை பண்ணி போட்டுக்கலாம்,
1: அடிச்சா நல்லா இருக்கும்.
0: அடிச்சா நல்லா இருக்கும். அதுதான் சொத்தையை கண்ட்ரோல் பண்றது. சொத்தையை கண்ட்ரோல் பண்ணுங்கிறது மூலியமா எந்த கெமிக்கல் ஆலையுமே நம்ம ஆர்கானிக் இந்த பூண்டு இதெல்லாம் பண்ணாலுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சார்.
1: சொத்தை செய்யும்,
0: சொத்தை இருக்குங்கிறதுக்கும் கிளைமேட் மட்டும்தான் ஒத்துழைச்சா மட்டும்தான் நமக்கு சொத்தையே வராம இருக்கும்.
1: நீங்க கிளைமேட் கிளைமேட் சொல்றதுனால கேக்குறோம், எந்த மாதிரியான காலநிலை இருந்துச்சு இந்த கத்திரிக்காய் நல்லா வரும்?
0: நல்லா வரும், சரியான பனி, கரெக்டான பருவத்துக்கு பனி, விச பனியும் இல்லாம நார்மல் ஒரு 100க்கு 100ங்கிறதுல ஒரு 50க்கு 60% பனி இருந்துச்சுன்னு எந்த காய்கறி செம்ம சிறப்பா வரும் சார்.
1: பனி தான் வேணும்,
0: பனி அண்ட் மழை பெய்யணும் சார். இப்ப புரோட்டாசில பேருப்ப பாத்தீங்கன்னா வச்சுங்க, நல்ல மழை பெய்யும். மக்கனல் பாத்தீங்கன்னா 100 மீட்டர் அசால்ட்டா செடி வளரும் சார். அப்ப வந்து கனவால ஒரு பிஞ்சு விடும். புரோட்டாசில பாத்தீங்கன்னா பாவைக்கோ பேர்க்கங்க பொடலங்க இது மூணு அந்த சீசன் தான் ஆரம்பிச்சிருவேன்.
2: குறைந்த நாட்கள்ல அதிக விளைச்சல பெறலாம் இந்த காய்கறி சாகுபடியில. ஆனா இதுல முக்கியமா இயற்கை எருக்களை பயன்படுத்தணும், விதை நேர்த்தி செய்யணும், பூச்சி நோய் தாக்குதலுக்கு எளிமையான முறையில கரைசல தயார் செஞ்சு தெளிக்கணும், தேவைக்கேற்ப நீர்ப்பாசனம், களை எடுப்பு, இந்த மாதிரி சில வகையான வழிமுறைகளை கடைபிடிச்சா அதிக மகசூலை நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு தன்னோட அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு வராரு திருச்சி திருவள்ளரை எஸ் மாதவன் அவங்க. இருக்கிற பட்டத்திலேயே ஆடிப்பட்டம் தாங்க ஒரு சிறப்பான பட்டம் காய்கறி சாகுபடிக்கு. இந்த பட்டத்துல சாகுபடி செய்யறதுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி எல்லாம் சமன்படுத்திக்கலாம், அதே போல புரட்டாசி பட்டத்துல என்னென்ன மாதிரியான காய்கறி சாகுபடி செய்யலாம், ஏன்னா அந்த சமயத்துல மழை பொழிவு இருக்கும், இதையெல்லாம் சமாளிச்சு எப்படி அதிக மகசூல எடுக்கலாம் அப்படின்னு இன்னும் பல தகவல்களை பகிர்ந்துக்க இருக்கிறாரு. தொடர்ந்து கேளுங்க.
1: புரட்டாசி பட்டத்துக்கு வந்து பாவக்காய்,
0: புடலங்கா,
1: தீர்க்கு, புடலங்கா,
0: புடலங்கா இது எல்லாமே பந்தல் ஐட்டம் தான் சார் பண்ணுவோம். பாதி விவசாயிகள் பாத்தீங்கன்னா நெல் நட ஆரம்பிச்சிருவாங்க. புரட்டாசி மாசம் எங்க ஏரியாலாம் பாத்தீங்கன்னா நல்ல மழை பெய்ட்டு நாத்து முழு போட்டுட்டு நாத்தை போட்டுருவாங்க தை மாசம் துறைக்கு. இப்ப ஒரு மினிமம் ஒரு 3 ஏக்கர் வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா இது நீட்டா பண்ணலாம். எப்படின்னா, 1 ஏக்கர் நீங்க நெல் நட்டுறீங்க, அந்த 1 ஏக்கர்ல வந்து நீங்க கத்திரிக்காய் சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு சீசனுக்கு இது நெல், அடுத்தது நீங்க கத்திரி சாகுபடி பண்றீங்க, அடுத்த புரட்டாசிக்கு நீங்க மறுபடியும் நெல் நட ஆரம்பிச்சுக்கலாம். நீங்க 1/2 ஏக்கரை பிரிச்சு கூட பண்ணலாம். 1/2 ஏக்கரை பண்ணும் போது 1/2 ஏக்கர்ல வந்து இந்த கத்திரி புடலை கத்திரி வந்து புரட்டாசி வந்துருச்சு, அடுத்து வந்து பீர்க்கா புடல பாவை இது மூணுமே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தை மாசி பங்குனி அது வரைக்கும் காப்பிருக்கும் சார். நீங்க போட்டா ஸ்டார்டிங் ஊனீங்கன்னா நல்ல மழை காலத்துல இது ஃபுல்லாவே வரும். ஆனா நீங்க பங்குனி மாசத்துல போய் இப்ப விவசாயம் தெரியாதவங்க பங்குனியில போய் பாவை புடல ஊன்றேன்னு ஊன்னா

0: வச்சுக்கோங்க, சரியான வெயில் அடிக்கும். அப்போ வந்து சீசனில் பார்த்தீங்கன்னா பாதி கூட ஏறும், பிஞ்சு வரும், பிஞ்சு வராமல் போயிடும். அது மாதிரி நேரத்தில் உண்ணோன்னா இது வேஸ்டேஜாக போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா புரோட்டாசிலாம் உண்ணோன்னா நீங்கள் தை மாதத்து வரைக்கும் காய இருக்கலாம் சார். தை மாசி வெயில் படுற வரைக்கும் அது நல்லா இருக்கும். இப்போ எங்கெல்லாம் தை மாதம் பார்த்தீங்கன்னா
1: அப்ப கொடிப்பயிர்களுக்கெல்லாம் வந்து
0: புரோட்டாசிக்கு மேலே தான் சார் கரெக்டாக இருக்கும்,
1: கரெக்டாக இருக்கும்,
0: கரெக்டாக இருக்கும்.
1: வெயில்
0: வெயில்
1: தொடவே
0: அதிகம்
1: கூடாது.
0: தான் படைய விட. அதே மாதிரி முள்ளையும் சாகுபடி அதே மாதிரி தான் சார். மினிமம் பனி இருந்ததுன்னா முள்ளங்கிலாம் செம்மையாக வரும் சார்.
1: அப்ப அதுக்கு வந்து தையில தான் நடணும் முள்ளங்கிக்கெல்லாம்.
0: தைக்கு முன்னாடியே நடலாம் சார். இப்போ கார்த்திகை வரைக்கும் அடமலை சார். கார்த்திகை வந்து நீங்கள் அடமலையில் வந்து நீர் கூட இருந்துச்சுன்னா முள்ளங்கி வீணாக போயிடும். அடமலை முடிஞ்சு கார்த்திகை முடிஞ்சுன்னா மார்கழியில் நீங்கள் அட ஆரம்பிச்சிடலாம். கார்த்திகை மார்கழி தை மாசி வரைக்கும் நல்லாயிருக்கும் சார். மாசி வரைக்கும் நீங்கள் முள்ளங்கி நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் சாகுபடி நல்லாயிருக்கும். எப்படி இந்த சீசனில் வருது அப்படின்னா பாதி பேர் ஸ்ப்ரிங்க்ளர் போடுறது. இப்போ இந்த ஹில் சீசன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பனி தெரியாதுல்ல. இப்போ நம்ம கோடை காலத்தில் வந்து கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து ஒரு விவசாயம் தள்ளி கொடைக்கானலில் ஒட்டி உள்ள விவசாயிகளில் மட்டும் பண்ண முடியும். அப்போ வந்து இது மாதிரி ஸ்ப்ரிங்க்ளர் போட்டு அந்த கிளைமேட்டை கொஞ்சம் தாக்கு பிடிச்சி அதுலேருந்து வர தான் இப்போ இந்த அன்சீசனில் வரதெல்லாம். இப்போ வர முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா அன்சீசனில் வரது மாதிரி தான் சார். அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட உழைப்பு கூட இருக்கும். இப்போ இந்த நான் சொல்கிற கார்த்திகை மார்கழிக்கு மேலே நடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உழைப்பு கம்மியாகவே இருந்தாவே போதும் சார், மகசூல் கூட கிடைக்கும். இப்போ நீங்கள் மினிமம் ஒரு 10 சென்ட் வச்சாவே டெய்லியும் 100 கிலோ 200 கிலோ முள்ளங்கி பிடுங்கி அழிக்க முடியாது சார். ரேட் கம்மியாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லை.
1: அப்படி சொல்றீங்களா?
0: கிலோ 4 ரூபாய்க்கு விற்றாலுமே முள்ளங்கி காசு ஆகும் சார். அப்போ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 30 ரூபா 40 ரூபான்னு விற்றா தான் நமக்கு அந்த முள்ளங்கி கூட முதலீடு எடுக்க முடியும். அதான் கிளைமேட்டுங்கிறது ஒரு
1: அன்சீசன்.
0: 30 நாள்ல பிடிக்கும் சார்.
1: பயிர் விடுறது எத்தனை நாள் கழிச்சு விடணும்?
0: இப்ப நம்ம விதை இன்னைக்கு விதை தான் சார். அது
1: விதை
0: விதை ஊனணும்னா 3ஆம் நாளே முளைச்சிடும் சார். 3ஆம் நாளே உங்களுக்கு முண்டி வந்துடும். 3ஆம் நாள்லேருந்து ஒரு 5ஆம் நாள்லேருந்து ஒரு தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லணும். அச்சுமா அந்த கொசுக்கள் வந்து அந்த இலையை ஓட்டப்படாமல் பார்த்துக்கணும். அதுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணால் போதும். 15ஆம் நாள் சும்மா ஒரு மண் மட்டும் கிண்டி விடுவோம். அந்த செடிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆங்கத்துக்கும் ஊக்கத்துக்கும் அது பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் சார். ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம்னா 5 நாள்ல இது பண்ணிட்டு நம்ம
1: 30 நாள்
0: இந்த இயற்கை உரம் பண்ணாட்டியும் டிஏபி போடுறவங்க போடுவாங்க. டிஏபி 5 மேலே போடணும்னா 15 நாள்ல முடிச்சிட்டோம்னா நீங்கள் எந்த கலையும் எதுவுமே எடுக்க தேவையில்லை. செடிக்கு மட்டும் கரெக்டான தண்ணி பாய்ச்சிட்டே இருந்துட்டோம்னா 30ஆம் நாளில் செடி தாள் எவ்வளோ எவ்வளோ நல்லா வந்திருக்கோ அந்தளவுக்கு கிழங்கு வரும் சார். 30 நாளில் நீங்கள் கிழங்கு பிடுங்க ஆரம்பிச்சிடலாம். அதுலேயும் ரகம் இருக்குது சார். இப்போ எப்படின்னா 300 ரூபா பாக்கெட் வாங்கினோம்னு வச்சுக்கோங்க, 100 கிராமில் நல்லாயிருக்கும் சார். அதே 100 ரூபா 150 ரூபா வாங்குறது பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35 நாளில் பிடுங்கிடணும். இதுங்கிறது 30 to 40 நாள் வரைக்கும் பிடுங்கலாம். இப்போ அது எப்படின்னா நமக்கு குறு விவசாயி நம்ம மட்டும் பிடுங்கி நம்மளாம் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஓகே. இது டன்னேஜ் கணக்கில் மார்க்கெட் அனுப்புகிறவங்களுக்கு 30 நாள்லேயே நம்ம பிடுங்க ஆரம்பிச்சோம்னா காடு முழுக்க 35 நாளுக்குள்ள அனுப்பிச்சிடலாம் சார்.
1: இந்த கத்திரிக்காயில பேசிட்டு இருந்தோம் சீசனை, எப்படி ஒரு சீசன் நல்லா பனி பெய்யணும்
0: மார்கழி தைக்கும் என்ன கிளைமேட் இருக்கு பாத்தீங்களா சார்? அந்த கிளைமேட் ஓரளவுக்கு நார்மல் இருந்தா எப்பொழுதுமே நம்மளுக்கு காப்பு நல்லா இருக்கும் சார். மார்கழி தை மாசி வரைக்கும் இருக்கிற கிளைமேட் தான் சார் எப்பொழுதுமே கத்திரிக்கு நல்ல கிளைமேட்னா. அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு செடி நல்லா இருக்கணும் சார். இப்போ கோடை காலத்தில் மழை பெய்யுற மாதிரி நமக்கு 15 நாளைக்கு வரைக்கும் மழை பெஞ்சதுன்னா என்ன இயல்பு கூட இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழைங்கிறது நல்ல சாரலோட வேகமாக ஒரு மழை பெஞ்சிட்டு விட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை சார். வாரத்துக்கு ஒரு மழை பெய்யவே கூடாது சார். இந்த மணப்பாறை கத்திரியை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஒரு மழை பெஞ்சிட்டே இருக்கக்கூடாது. 15 நாளுங்கிறது 20 நாளைக்கு ஒருக்க ஒரு மழை. இப்போ எப்படின்னா நீர் பாசனம் 2 பாசனம் பாய்ச்சணும், மழை பாசனம் ஒன்று இருக்கணும். அதே நீர் பாசனம் 4 பாசனம் இருந்து மழை இல்லவே இல்லைனாலும் அந்த கத்திரியில் வந்து ஈல்டு இருக்காது சார். அதேமாரி நீர் பாசனம் 1 இருந்து மழை பாசனம் 2-3 இருந்தாலுமே கத்திரிக்காயில் ஈல்டு இருக்காது. இப்ப மினிமம் ரெண்டுமே இருக்கணும் சார்.
1: ரெண்டுமே இருக்கணும்.
0: ஆனா அந்த பருவத்தை மீறி இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இடையில ஒரு 2 வாரத்துக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா கிலோ 100 ரூபாய் கத்திரி ஆகுது சார். அப்ப என்ன காரணம்னா வாரத்துல 3 மழை நமக்கு பெஞ்சது. அந்த 3 மழை பெஞ்சதுலதான் இந்த கிளைமேட்ல விலை ஏறினதும் நம்ம ஏரியா லோக்கல் காய்கறி இல்லாம போனது. எந்த பொருள் எடுத்தாலும் இப்ப திருச்சி மார்க்கெட்ல ரேட் ஏறுதுன்னா இப்ப திருச்சியில உள்ளவங்க காய்கறி எல்லாமே வராம இருக்கிறனாலதான் விலை ஏறுது சார். இப்ப நான் வந்து இங்க பண்றது இல்லாம வெளியில இருந்து மார்க்கெட் பண்ணிருக்கேன். இங்க விவசாயிகள் கொடுக்கறது காய்கறி வாங்கி விற்கிறேன். நான் சேல்ஸும் உண்டு விவசாயமும் உண்டு. திருச்சியில் இங்கே என்கிட்ட 3 தோட்டம் காய்கறி வந்துட்டு இருந்தவங்களுக்கு சுத்தமாக இல்லை சார். ஃபங்க்ஷனுக்கு பரமத்தி மேலூர்லேருந்து காய் எடுக்கிற 100 ரூபா விலைக்குது. அதுவும் தெளிவில்லை சார். அவங்களுக்கான செம்மண் தான் சார். அந்த மழைக்குனால அவங்களுக்கு செம்மண்ணுக்கு அங்கே வந்துடுது. நம்ம களிமண் தொட்டு 3 நாள் மழை பெய்யறனால 3 வாரம் தொடர்ந்து போயிருந்தனால காய்க்கு அந்த பூக்கள் நிற்காம இருக்கு. இப்போ மழை முடிஞ்சு இப்போ 2 வாரத்து இப்போதான் பூவே இருக்கு சார்.
1: இந்த மழைக்கு உதராம இருக்கிறதுக்கு ஏதாவது
0: எதுவுமே பண்ண முடியாது சார்.
1: ஒன்னும்
0: சேர்ந்து
1: இயற்கை தான்.
0: இயற்கை தான் சார். அதுதான் இயற்கைன்னு சொன்னது நான். இயற்கை என்ன நம்மளுக்கு பண்ணணும்னு விருப்பப்படுதோ அதுதான் சார்.
1: அப்புறம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி கத்திரி வந்து இந்த சீசனுக்கு வருது. இதுல நீங்க சொல்றது இந்த சுரக்கா மட்டும் இந்த சீசனோட ஒத்து வராம இருக்கு. எப்படி இந்த சீசன்ல போறீங்க? ஏன்னா
0: இந்த சீசன் வயல் கூட தான் சார். இப்ப எப்படி பாத்தீங்கன்னா

0: கொடி காய் தானே.
1: கொடிக்காய் தான். இப்போ எனக்கு மூணு மழை பெஞ்சிருச்சுலன்னு சொன்னல சார், இதுக்கு தான் நம்ம வந்து ஒன்றுக்கு மூணு இல்லாமல் பண்ணணும் சார். இப்போ கத்திரியில் எனக்கு காசு இல்லை, காப்பு இல்லை, காசும் கிடையாது சார். ரெண்டு கையில் கொஞ்சம் காசு இருந்துச்சு சார், ஆனால் ரேட் கம்மி. எப்படின்னா மினிமம் மார்க்கெட்டில் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிட்டாங்க.
0: ஆமா,
1: இப்போ நான் என்னால்
0: 30 ரூபாய்க்கு தான் விக்குது,
1: 30 ரூபாய்க்கு தான்
0: கிலோவே.
1: விற்கிது, மினிமம் 30 to 40 தான் விற்கிது. எனக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் விற்றாலும் அது காய் கூட வரும்போது எனக்கு அதோட மகசூல் தெரிஞ்சுக்கல. ஆனால் ஒழிப்பு கூலி நம்மளா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை சார், அன்னன்னைக்கு 500 ரூபா கூலி கிடைக்குதுன்னு போயிடலாம். இப்போ இந்த சுரக்கா வந்து எப்படின்னா வரவே வராது சர்வைகளுக்கு, ஆனால் இந்த மூணு மழை பெஞ்சது இல்லை, கத்திரிக்காய் வீணாயிடுச்சு, ஆனால் சுரக்கா செடி நல்லா ஓடிச்சு சார். அந்த சுரக்கா செடியிலே இப்போ எனக்கு 100 காய் வந்துட்டு இருக்கு. இப்போ அப்படிதான், ஏன்னா என்ன கிளைமேட்ல எது தூக்கணும் நம்ம நம்பிக்கவே முடியாது சார். கத்திரி செடி போட்டு கத்திரிக்காயில வந்து பணம் வரல, ஆனா சுரக்காய் செடி ஊனு இருந்ததுல முள்ளங்கி ஒரு பட்டம் ஊனுந்தேன் சார். இப்படி தை முடிஞ்சு மாசி பங்குனியில ஒரு பட்டம் எடுத்துட்டேன், அதுக்கு அடுத்த பட்டம் ஒரு கிளைமேட் இருக்குன்னு நம்பி ஊனிட்டேன். அதுல ஊனி 3 பாக்கெட் வித பொறிஞ்சிருச்சு, நல்லா வெயில் அடிக்கும். சரி சுரக்காய் ஊனி பார்ப்போன்னு ஊனிட்டேன், எக்ஸ்ட்ரா வித இருக்குன்னு ஊனிட்டேன், நல்ல மழை பெஞ்சிருச்சு, சட சடனும் பெய்யவும் சுரக்காய் செடி இப்போ நல்லா வந்துருச்சு.
0: அது எவ்வளோங்க போகுது, எவ்வளோ?
1: இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கை விற்றுது சார். நம்ம இப்போ மார்க்கெட்டில் எடுத்தாலுமே மினிமம் அரைக்கிலோ சைஸில் ஒரு 5 ரூபா ரேஞ்சுக்கு எடுத்துக்குவாங்க. இப்போ நாங்கள் சேல்ஸ்மேன் நம்மளே இருக்கிறனால 10 ரூபா ரேஞ்சுக்கு விற்குது.
0: இப்போ இந்த புரட்டாசி பட்டத்து பாவக்காய் பீர்க்கு புடலை இதுக்கு எப்படி விதை வாங்கி விட்றீங்களா இல்லை? அது
1: விதை வாங்கி தான் சார் விட்றோம், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைப்ரிட் ரகமாக ஆயிடுச்சு சார். விதை வந்து பாட்டி காலத்தில் கொடுத்த மாதிரி சொர்க்கா கொடுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு உண்மை காலம்லாம் போயிடுச்சு. இப்போ எப்படின்னா நேராக வேணும் அப்படின்றதுக்கு பந்தல் வகையில் போடுறோம். இப்போ புரோட்டாசியில் இதேமாரி தான் மழை பெய்யும் சார், மழை பெய்யறதுனால கீழே 10 பேர் போடுவாங்க. சார் என்னால் செலவு பண்ண முடியல அப்படின்ட்டு நம்ம அப்பா காலத்துலேயே நாங்கள் கீழே தான் சார் போட்டோம். எப்படின்னா பாதி நாளில் திடீர்னு மழை பெஞ்சிச்சுன்னா கீழே உள்ள காயெல்லாம் பூச முடிச்ச மாதிரி அழுக ஆரம்பிச்சிடும். சரி இது என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். அப்புறம் வெளியில் பார்த்தா பந்தல்லாம் போட்டிருந்தாங்க, நாங்கள் கருவேலங்குச்சியை வெட்டி அப்படியே சும்மா டொயின் கட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சார். அதில் பார்த்தீங்கன்னா காய்கறி வீணாக போகாமல் இருந்தது, நல்லா மகசூல் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி மழை பெய்யறதுனால அந்த செடி நல்லா ஸ்ட்ராங் இல்லாதனால சாஞ்சு கீழே விழுந்துருச்சு. மறுபடியும் 1-2 காய்ச்சிது, அப்புறம் உடனே ஒரு 30 நாள்லேயே காடு வீணாக போயிடுச்சு. இதே மினிமம் அப்புறம் நான் மூங்கில் போட்டு பந்தல் மாதிரியே ரெடி பண்ணேன். அப்புறம் பந்தல் மாதிரி ரெடி பண்ணுறப்ப புரட்டாசி ஃபஸ்ட்டுக்கு செடி ஊனிட்டேன்னா இந்த மழை வந்து பருவம் பருவமாக பெய்யறப்ப செடி நல்லா கொடுவியாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த அடமலை பெய்யறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பு விலகு விலகும் போது நம்ம பந்தல் மேலே தான் இருக்கிறனால கீழே தான் நீர் பாசம் இருக்குங்களா, அதனால் எதுவுமே பண்ணலை. நமக்கு வந்து அப்புறமேட்டுக்கு காப்பு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போல்லாம் இலையா இலைக்கு பக்கத்தில் பக்கத்தில் ஒரு கணூர் சார், எல்லா கணுமே பிஞ்சு தான் சார் மழை காலத்தில் மட்டும். ஆனால் நம்ம கீழே இருந்துச்சுன்னா அந்த பிஞ்சுங்கள்லாம் அழக ஆரம்பிச்சிடும். ஆனால் பந்தல் டைம் மட்டும் போடணும் சார், மழை காலத்தில் பண்ணுறப்ப நல்ல மகசூல் கிடைக்கும், ஆனால் பந்தல் செலவு கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும்.
0: சரி
1: இப்போ நம்ம ஆடி ஆவணியில் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டை உழுது போடுறது நல்லது, அடுத்தது வெள்ளாமைக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம விழுது போட்டு வச்சுருந்தோம்னாவே அந்த புரோட்டாசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம விவசாயம் பண்ணாங்க. இந்த சீசன்ல பண்ணலாம்னா வெங்காயம் மட்டும் தான் சார் பண்ண முடியும். அடி முடிஞ்சு ஆவணி என்னன்னா நீங்க வெங்காயம் மட்டும் தான் பண்ணலாம். காய்கறி திருச்சி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வெயில் கூட இருக்கிறதுனால நீங்க எந்த காய்கறி பண்ணாலுமே காத்தடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க பந்தலே ஏத்துறீங்கன்னா காத்துல வந்து செடி ஆடி அடி இதாயிரும். வெண்டுக்காய் செடி ஊன்னாலுமே உங்களுக்கு வந்து அதிக காத்து இருக்கிறப்ப செம்பன் மாதிரி விழுகும், காப்பு அதிகம் வராது. சப்போஸ் மழை பெஞ்சா மட்டும்தான் செடிகள் தப்பிக்கும். மழை பெய்யல, காத்தடிக்கும் போது உங்களுக்கு மழை பெய்ய அந்த அளவுக்கு சான்ஸே கிடையாது சார். ஆடியில தான் ஸ்டார்டிங் ஆயிரும், ஆடி முடிஞ்சு தான் நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும். அப்போ வந்து இந்த வயல்களெல்லாம் கொஞ்சம் உழுது போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சாவே போதும். அப்படியே மீறி நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா முன்னாடி பண்ணணும். நம்ம தை மாசியில் பண்ணி வச்சிருந்த விவசாயிகள் மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே கை கொடுத்து வரும். புது விவசாயம் நீங்கள் ஆடி ஆவணியில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். வெங்காயம் வேணால் ஊன ஆரம்பிக்கலாம் சார்.
0: இப்போ வெங்காயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க?
1: ஆ பண்ணியிருக்கோம் சார்.
0: அது எப்படி, அதுவும் விதை வாங்கி ஊனுவீங்களா இல்லை?
1: நம்ம பற்ற நம்ம ஏரியாவுக்கு அந்தளவுக்கு கிடையாது சார். துறையூர் கிட்ட நக்கசலம்னா நான் வெங்காயம் அதிகம் சாகுபடி, அவங்களால பற்ற வச்சு பண்ணி வச்சுருவாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் விதை வெங்காயம் வாங்கி இங்கே பண்ணுவோம் சார். காய் உண்டதில்ல சார், வெங்காய காயாவே இருக்கும். விதைதான் அப்படி இதில் அது விதைக்காயின்னு தான் நாங்க சொல்லுவோம். காயை வந்து பற்ற கட்டி வச்சிருந்துருப்பாங்க 4 மாசத்து காய், அதை எடுத்துட்டு இந்த விசேஷங்கள் எடுப்பாங்க. எடுத்தோடனே முளப்பு கட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம முளப்புனா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த முதலுக்கே உண்ணலாம் சார். முதல் பண்ணா மழை பெய்யறதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணி முடிச்சிடலாம். மினிமம் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு 90 நாள், அடுத்த சீசன்ல 70-80 நாள் மழை காலத்துல வெங்காயத்தை பார்த்துருக்கு.
0: இந்த கொடிக்காயில புடலையோ பீர்க்கோ பாவக்காயோ போட்டா எவ்வளவு இடைவெளி விடணும் இந்த கொடிக்கு? ஒரு கொடிக்கு 100 கொடிக்கும்,
1: ஒரு கொடிக்கு அதுக்கும் 3 அடி கேப் இல்லாம சார். ஒவ்வொரு விதைனா கத்திரிக்கனி மாதிரி 3-3 அடி விடலாம். 5 அடி தாண்டி போடுறீங்கன்னா ஒரு தொலைக்கு 3-3 விதை விடலாம் சார். இப்ப மினிமம் பாத்தீங்கன்னா நாங்க காடு முழுக்க பந்தல் மாதிரி போடுற டைம்னால ஒவ்வொரு விதையும் ஊனிடுவோம். மினிமம் 3 அடிக்கு ஒரு விதை ஒன்னாவே அது அந்தந்த இடத்துல இருந்து ரிப்ளேஸ் ஆயிரும். இப்போ ஒருத்தவங்க பார்த்தோன்னா ரவுண்டு பந்தல் போடுவாங்க அப்படின்னா அந்த குழியில் 5 அடிக்கு ஒரு குழியில் வெட்டி 3 விதை, இங்கே 5 அடியில் ஒரு 3 விதை, அடுத்த 5 அடியில் ஒரு 3 விதை.

0: போனீங்கன்னா அது அப்படியே மேலே ஏறி எல்லா பக்கமும் பரவிங்க சார். நமக்கு டிஸ்டன்ஸ் இப்போ ஒரு மண் வளத்தை பொறுத்து இருக்கு சார், அதுலேயும் மண் வளத்தை பொறுத்து நீங்கள் இன்னும் 5 அடிங்கிறது 7 அடி தாண்டி கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஒரு சீசனில் 5 அடிக்கு போட்டு பார்த்துட்டு பந்தல் நல்லா கிளைமேட் இருந்து ஓடிச்சுன்னா நல்லா பரவிடும் சார். அப்படிங்கும் போது நம்ம இன்னும் 7 அடி தள்ளியே போட்டுக்கலாம். ஒரு ஒரு கருமண்ணாக இருந்துச்சுன்னா நல்லா வளர்க்கும். ஏன்னா நீங்கள் எருவு போடாமலே கூட ஒரு விவசாயம் பண்ணலாம். செம்மண்லாம் பார்த்தீங்கன்னா எருக்கள் போட்டால் மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும், இல்லைனா அது செடி அந்த அளவுக்கு ஊட்டச்சத்தாக வராது.
1: இப்போ நம்ம ஊரில் நீங்கள் சொல்கிற மாதிரி பாவக்காயும் பீர்க்கங்காயும் நம்ம ஊர்லேயே தெரிஞ்ச போடுவாங்க. இந்த புடலை எல்லாம் எப்படின்னா
0: புடலை கம்பல்சரி போடலாம் சார். இப்போ நீங்கள் பாவையில் கூட அதிகம் சீக்கு அடிக்கும், புடலங்கையில் நார்மலாக தான் சார் இருக்கும். இப்போ கத்திரிக்காய் எவ்வளோ செலவு பண்ணுறோமோ வெண்டுக்கு ஆனால் கம்மி தான் செலவு. அது மாதிரி தான் பீர்க்கையும் புடலையும் செலவு கம்மி தான் சார். பாவக்காய விட அதிக ஈல்டும் கொடுக்கும். இப்ப உள்ளதுல அதிக ஈல்டு கொடுக்கறதுன்னா பீர்க்கை மட்டும் தான் சார். 30 நாள்ல காற்பு வந்துடும். பாவையோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் 50 நாளுக்கு அப்புறம் தான் காய்க்கும். அதே மாதிரி 30 நாள்ல பீர்க்கை வந்ததுன்னா ஒரு 60 நாளைக்குள்ள காப்பு முடிஞ்சிடும் சார். ஆனா பாவையோ பொல்லையோ கூட காய்க்கும். பாவை கூட எக்ஸ்ட்ரா பழுக்க ஆரம்பிச்சிடும், சட்டுன்னு முடிஞ்சிடும். புடலை வந்து அதிகபட்சமா காய்க்கும் சார்.
1: ஆனா இந்த பாவக்காயில குட்டியூண்டு பாவக்காய் இருக்கு.
0: ஆமா சார்,
1: மீதி அது போடுறீங்களா இல்ல?
0: இப்ப நாங்க பந்தல்ல இருந்து போட்டோம்னா ஈஸ்டர்ஸ்னு சொல்லி பெரிய பாவை தான் சார் போடுவோம். சின்ன பாவைனா மிதி பாவை தான், அதெல்லாம் தரையில தான் சார் போடணும். எப்படி இருந்தாலும் தரையில போறப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெறுமாவே வேப்பங்குச்சி வானாரங்குச்சி வெட்டி கீழே இதழ்கள்லாம் போதெல்லாம் இப்போ நம்ம வயலுக்கு வண்ணார் மரம் வெட்டி போடுவாங்க, அந்த மாதிரி மரங்களை கீழே வெட்டி போட்டுட்டு நீங்கள் அது மேலே பார்த்து கட்டி விட்டீங்கன்னா அதில் போய் செடியில் இருந்து கீழே தொங்கி காய்க்குங்க சார். அதுக்கு நம்ம அவ்வளோ பேர் பந்தல் போடணுங்கிற அவசியம் இல்லை சார்.
1: சிறப்பு ஐயா, இப்போ கேட்டுட்டு இருந்த நேயர்கள் வந்து இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கும், உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு விருப்பப்படுவாங்க, எந்த எண்ணில் உங்களை தொடர்பு கொண்டா அவங்க ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம்?
0: கண்டிப்பாக சொல்கிறேன் சார். 86 86 10 திருச்சி ஏரியா உள்ளவங்களுக்கு மண்ணு பார்த்து எல்லா கிளைமேட்டுக்குள்ள காய்கறி என்ன பண்றதுன்னு சொல்லலாம் சார். ஏன்னா விவசாயத்தை எல்லாருமே நல்லா பாக்கணும்னு எல்லா இதுவும்
1: எல்லாரும் வருமானம் பாக்கணும்,
0: வருமானம் பாக்கணுங்கிறத விட விவசாயம் பண்ணணுங்கிறதும் வந்துருச்சு. இப்ப விவசாயம் பாதி பேர் பாக்குறது எப்படின்னா வருமானம் வராட்டியும் அதில் போய் நம்ம பண்ணுமோன்னு நினைக்கிறாங்க. அதை போய் நஷ்டீடு ஆகாமல் பண்ணுறதுக்கு அந்தந்த சீசனில் அந்தந்த பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவும் நான் சொல்கிறேன் சார். எனக்கு எங்கள் அப்பா எங்கள் பாட்டிலாம் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அடுத்த இதுக்கு நம்மளால தெரிஞ்சதை நம்ம பண்ணிக்கலாம் சார்.
1: எல்லா ஆலோசனையும் சொன்னீங்க. நேயர்கள் சார்பும் வானொலி சார்பும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சு.
0: தேங்க்யூ சார்.

பட்டம் பார்த்து பயிர் செஞ்சாதான் விளைச்சல பெருக்க முடியும் அப்படிங்கறதுக்கு உதாரணமா பட்டத்திற்கேற்ப பயிர்களை சாகுபடி செய்யறாரு. கால சூழ்நிலை மாற்றத்தினால நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம். இதை சமாளிக்க சில பல நுட்பங்களையும் நாம கடைபிடிச்சாதான் காய்கறி சாகுபடியில நல்ல விளைச்சல எடுக்க முடியும் அப்படின்னு இதுவரைக்கும் தன்னோட அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு திருச்சி திருவள்ளரை எஸ் மாதவன் அவங்க.

நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு பல்வேறு வேளாண் சார்ந்த பயிற்சிகள், நவீன தொழில்நுட்பங்கள், செயல்முறை விளக்கங்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மண்வளம் பாதுகாப்போம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருச்சி மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நாளை வரை நடத்தப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு நாளை விஷமில்லா விளைச்சலுக்கு வளமான இயற்கை விவசாயம் குறித்த ஒருநாள் பயிற்சி பட்டறைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் இயற்கை வேளாண்மை, இயற்கை இடுபொருட்கள் தயாரித்தல், சந்தைப்படுத்துதல், சமச்சீர் உர பயன்பாடு, மண்வளம் பாதுகாப்பு, மண் பரிசோதனை, மண்ணின் வளத்திற்கேற்ப உரமிடுதல் போன்ற தலைப்புகளின் கீழ் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் பங்கு பெற ஆர்வமுள்ளோர் மேலும் தகவலுக்கு 0431 என்ற முன்னிணைப்போடு 296-28-54 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது 99-42-44-97-86 என்ற அலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றாா்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டின் முப்படை வீரர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்கினார். பாதுகாப்பு படை, மத்திய ஆயுத காவல் படை, மாநில யூனியன் பிரதேச காவல்துறை வீரர்களுக்கு இரண்டாம் கட்டமாக இவ்விருதுகள் வழங்கப்பட்டன. குடியரசுத் தலைவர் ஆந்திரப்பிரதேச மாநிலம் விழிய நகரத்தில் உள்ள மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் நாளை பங்கேற்கிறார். நாளை மறுநாள் அனந்தபுரமு மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவிலும் அவர் கலந்து கொள்ள உள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையேயான நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் தமது பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், கடந்த 50 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டிருந்ததாகவும், வரும் காலங்களில் புதுமை, நிலைத்தன்மை, வளம் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். விரிவுபடுத்தப்பட்ட சுகாதார சேவைகள் மூலம் நாட்டின் சுகாதார அமைப்பு வலுவடைந்திருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் சுகாதார மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் 23 புதிய எய்ம்ஸ் கல்லூரிகள் மற்றும் 157 மருத்துவக் கல்லூரிகள் நிறுவியதன் மூலம் சுகாதார சேவை வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். விண்வெளி, உயிரி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக தொழில்துறை பிரதிநிதிகள் குழுவினரிடையே இன்று உரையாற்றிய அவர், தொழில்துறை அமைப்புகள் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் வகையில் இந்தியாவின் தலைமைத்துவம் சிறந்த வாய்ப்பை வழங்குவதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார். கர்நாடக மாநிலத்திலிருந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு மாநிலங்களவைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு மல்லிகார்ஜுன கார்கே உட்பட 8 உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். மும்மொழிக் கொள்கை தொடர்பான வழிகாட்டுதல்களை CBSE வெளியிட்டுள்ளது. இதன்படி நடப்பாண்டில் 10ஆம் வகுப்பு மாணாக்கருக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 7, 8, 9ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர் 10ஆம் வகுப்பு செல்லும்போது 3வது மொழிக்கான தேர்வை எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் குற்ற சம்பவங்களை தடுக்க மாவட்ட ஆட்சியர்கள், வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையோடு கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் கூட்டுறவு வாரம் 2026 மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறும் கொண்டாட்டத்தையொட்டி அனைத்து கூட்டுறவு அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களில் உறுதிமொழி ஏற்புடன் இந்நிகழ்வு இன்று தொடங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட்டுறவு வார விழிப்புணர்வு பேரணியை கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் திருமதி ஜெயஸ்ரீ தொடங்கி வைத்தார். பொதுமக்களிடையே கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியத்துவத்தை கொண்டு சேர்க்கும் வகையிலும், நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்வித்துறையின் கீழ் உள்ள அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் 2026-27ஆம் ஆண்டு பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்விற்கு இணைய வழியில் நாளை முதல் வரும் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் 6 அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் 2 அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகளில் பகுதி நேர பொறியியல் பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 12ஆம் தேதி வரை இணை

0: இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் வட்டம் சென்னிய விடுதி கிராமத்தில் மக்கள் நேர்காணல் முகாம் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 2ஆம் தேதி முதல் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை கிராம நிர்வாக அலுவலரிடம் அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தெரிவித்துள்ளார். சமுதாய நலனுக்காக சிறந்த சேவையாற்றியவர்கள் நடப்பாண்டிற்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது பெற வரும் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். US ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் சீன தைபேயின் சூலி யாங்கிடம் 15-21, 21-16, 9-21 என்ற செட்களில் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச் சுற்று இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சுரேஷ் அமெரிக்காவின் பானர்ஜியை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
2: Hello, I'm Mike Perkins at the BBC Sports Centre with the latest World Cup news. Head coach Jesse Marsh hailed his squad Canadian heroes, but admits they'll be underdogs whoever they face in the last 16. Canada won a knockout match at a men's World Cup for the first time by beating South Africa 1-0 in Los Angeles. It came courtesy of a stoppage time winner. Canada will meet Netherlands or Morocco next.
3: Given Morocco's last 6 years, they're a modern giant, and I think that given the success of the Dutch national team for what feels like centuries, that's a traditional giant. So now we're at that phase of the tournament, and I feel like it's a free hit, and we're going to go after it and do everything we can to see if we can find a way to get a win.
2: Defeat for South Africa was the final match in charge for retiring head coach Hugo Broos. He offered his assessment of where South African football needs to improve.
4: Modern football is more than technique. Modern football is power, is speed. And when you don't have it in your team and you play against a team who has it, then it's difficult. But at the other side, when we look back, I think we can be very satisfied. It was 24 years ago that South Africa could qualify for World Cup. We did it. Everyone hoped that we should achieve the second round. We did it also.
2: Three more places in the last 16 will be decided on Monday. Five-time winners Brazil face Japan. That's followed by four-time champions Germany against Paraguay. Then the Netherlands take on Morocco for the right to meet Canada in Houston. Meanwhile, South Korea's head coach has resigned following his side's failure to reach the knockout stage. Hong Myung-bo said the responsibility rests entirely with me. And for more football news from the BBC, go to bbc.com/football.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரத்தை கேட்டீர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இரவு பொழுதில் கூடுதல் இனிமை சேர்க்க இரவு இசை இனிமை.
1: இன்றைய இரவு இசை இனிமை நிகழ்ச்சிகள் 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை நேயர்கள் நேரலையில் நேரடியாக கேட்டு மகிழலாம், பிறரையும் மகிழ்விக்கலாம். நீங்கள் பங்கேற்க நமது நிலையத்தின் தொலைபேசி எண்கள்
0: 04-3-1-241-2-1. இது வழக்கமான நேயர்களுக்காக, அறிமுக நேயர்களுக்காக மட்டும் 04-3-1-240-102-1.

நேரம் 8:14 இரவு இசை இனிமை கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நிகழ்ச்சியில் நம்முடனேயும் முதல் நேயர் யாரெங்கிருந்து வணக்கம்.

0: வணக்கம் சார். திருச்சிராப்பள்ளி பண்பலைக்கும் மற்றும் அறிவிப்பாளருக்கும் இரவு நேர வணக்கம், வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள்லாம் கூறி இணைவது யாருங்க?
0: திண்டுக்கல் நாகல் நகர் நடராஜன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கோங்க. நீங்களும் நலமா இருப்பீங்க நம்புறோம்.
0: நல்லா நலமா இருக்கேன் சார். நம்ம பண்பலை கேட்டுக்கிட்டு நான் சுகமா இருக்கேன் சார்.
1: சுகமா நல்லதுங்க. இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம் இரவு பொழுதுல?
0: படம் வந்து காதல் கிரிகள். பாடல் வந்து செவ்வானமே சீர் கொண்டு வா வெண்மேகமே என்ற பாடல் கொடுங்க சார்.
1: ராகத்தோட பாடுறீங்களே, ஏன் என்ன பண்றீங்க நீங்க?
0: நெசவுத்திரல் பண்றோம் சார்.
1: ஆகா, தரியோட ஓடிக்கிட்டே இருப்போங்களா இந்த பாட்டு?
0: ஆமா சார், ஆமா சார். நம்ம கேட்டுக்கிட்டே இந்த வேலையும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இருக்காது. அந்த தொழில் அது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க, நம்ம காதல இதையும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சார்.
1: சரிங்க, இந்த இரவு பொழுது இன்னும் இனிமையாக்கணத்துக்கு நன்றிங்க. பாடல் கேட்கலாம்.
0: நன்றிங்க சார். நன்றிங்க.

0: 101.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில்.
1: நான் ரமேஷ்ங்க, திருச்சி அன்பில் தன்மொழி மேலாண்மை கல்லூரியில் தொலைவியல் துறையில் பேராசிரியர் மன்ற தலைவராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா எல்நினோ, காலநிலை மாற்றங்கள், அதிக வறட்சி, அதிக வெப்ப அலை, இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஏன் நடக்குது, இதனால விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது, அதை எப்படியெல்லாம் நம்ம எதிர்கொள்ளலாம் பற்றி நாளைக்கு நம்மளோட திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் பேச இருக்கிறேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் என் கூட பகிர்ந்துக்கலாம்.
0: நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4431 என்ற முன் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் ஒரு எண்ணான 246-102-1 என்ற எண்ணை அழைத்து பங்கு பெறலாம்.
2: நேரம் 8:19. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சியில் அடுத்த இணைப்பில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய நேயர், வருக வணக்கம்.
3: வணக்கம். தகவல் குடியில் தரவு 802.1 வானவில் பண்பலைக்கு வானொலியிலிருந்து வணக்கங்கள் பல. பண்பலை நூலத்தரசி திருவையார் சாத்தனூர் ராஜேஸ்வரி.
2: மகிழ்ச்சிமா உங்களோட பேசுறதுல, என்ன பாடல் இன்னைக்கு கேட்க வந்திருக்கீங்க?
3: எனக்கு வந்து சார், என்னைக்குமே வந்து அறிஞனும் கலைஞனும் இறந்து போவதில்லை, நம்மை மறந்து போகிறார்கள் என்பதே உசிதம். அதனால பாக்கியராஜ் சார் இறந்து போனதுனால அவருடைய நினைவு சூழல் பாடல் கொடுங்க சார்.
2: பாடல் வருது, கேட்கலாங்கம்மா. நன்றி, வணக்கம்.
3: ரொம்ப நன்றி.

0: இரவு இசை இனிமை கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க தொட்டு வாங்க. தொலைபேசி எண்கள் 0431-246-1 அல்லது 240-102-1. நிகழ்ச்சியில் இப்போ நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொல்வது யாருங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கனூர் பழனிசாமி ஐயா.
0: பழனிசாமி ஐயா, உங்க குரல் போல இனிமையா என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு நல்லவன் படத்துல வான்மேகம் பூத்தூவும் அந்த பாடல் ஐயா.
0: அதாங்க, உங்களை பார்த்து யாராவது பூ தூவி இருக்காங்களா?
1: இல்லைங்க, அந்த மாதிரி இல்லைங்க.
0: பழனிசாமி ஐயா, என்ன பண்றீங்க நீங்க?
1: நாங்கள் விவசாயம் ஐயா.
0: ஆக, அப்போ கண்டிப்பாக நீங்களே பூ தூவலாமே எல்லாருக்கும். சரி, அப்போங்கய்யா பாடல் கேட்டலாமா?
1: ம், சரிங்கய்யா.
0: நன்றிங்க. நன்றி.

0: நேரம் 8:29:37 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் சுவையான நிகழ்ச்சி இரவு இசை இனிமை. நேரலையில் அடுத்து பாடல் கேட்க இணைந்திருக்கக்கூடிய நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: தருமண்டபம் விமலா பேசுறேன் சார்.
0: அருமை.

0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: தருமண்டபம் விமலா பேசுறேன் சார்.
0: அருமை, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார்.
0: இரவு உணவுலாம்
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்மா.
1: இனிமேல் தான் சார்.
0: மணி 8:30 ஆயிடுச்சு.
1: அது என் மக டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் சாப்பிட்டோம்.
0: சரி சரி சரி, டியூஷன் எடுக்கிறாங்களா?
1: ஆமா சார்.
0: அவங்க எப்படி உங்களுக்கு எதுவும் சமையல உதவி பண்ணுவாங்களா? டியூஷன் எடுத்து முடிச்சுட்டு
1: எல்லாமே உதவி, அவ தான் எல்லாமே செய்யறது.
0: சரி சரி, நீங்க இப்ப இனிஷியல் மட்டும் நீங்க போட்டுக்கிறீங்களா? இப்ப
1: ஆமா.
0: சரி சரி, சமையல்ல யாரு பெஸ்ட்? நீங்களா உங்க
1: மகளே நல்லதான் செய்வா.
0: எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயமா தானே இருக்கும்.
1: இருந்தாலும் அவ அதை விட நல்லா செய்யறா.
0: அது ஒரு பெரிய கொடுப்பு.
1: நாங்க ஒண்ணு போல எப்ப எங்க அம்மா சொல்லி தந்ததே தான் செய்யறது. அவ அப்படில வித்தியாசமா
0: அதான் இந்த யூடியூப் அது நிறைய புதுசு புதுசா கத்து கொடுக்குறாங்கல்ல.
1: அதுதான்
0: பெரிய ஒரு இறைவன் படைப்பிலேயே ஒரு பெரிய கொடுப்பினை. அது வீட்டில் பெண்கள் சமைத்து அது ஒன்றாக அமர்ந்து உண்ணுவது என்பது ஒரு பெரிய பாக்கியம். அது பெரும் மகிழ்ச்சிக்கான ஒரு விஷயம்.
1: என்ன
0: பாடல் இந்த மகிழ்வான நேரத்தில் கேட்கலாம்?
1: பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்துல இருந்து நினைச்சது யாரோ அந்த பாட்டு போடும் சார்.
0: கேட்டுருவோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.

0: இரவு இசை இனிமை கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 8:36 ஆயாச்சுங்க. இனிமையான பாடல்களால் நம்ம இரவு பொழுது நிறைந்திருக்கு நேர்களோட தெரிவில். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க தொட்டு வாங்க. தொலைபேசி எண்கள் 0431-241-2 அல்லது 240-102-1. நம்முடனேயும் அடுத்த நேர் யார் இங்கிருந்து? வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து?
1: திருமானூர்ல இருந்து ரமேஷ் சார்.
0: ரமேஷ் ஐயா, என்ன பண்றீங்க நீங்க?
1: நெசவு தொழில் பண்றோம் சார்.
0: ஆகா, இரண்டாவது நெசவாளர் இன்றைய இரவு பொழுதுல.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
0: நன்றிங்க. கேட்கலாம், இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாக்யராஜ் படம் சார். அதுவும் அந்த தென்றல்.
0: ஆஹா,
1: புயசாட்சி படம்
0: படத்துல இருந்து அதுவும் அந்த தென்றல்னு உடனே நான் ஏதோ அங்க காட்ட போறீங்களோன்னு நினைச்சிட்டேன்.
1: அவரோட நினைவு, நல்ல ஒரு மனிதன்.
0: காட்டடையில் அவரோட நினைவுகள் இதோ பாடல் மூலமா. நன்றி.

0: 8:42. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. நேரலை நிகழ்ச்சி இது. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து உங்களின் விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு மகிழலாம். அந்த வகையிலே தனது விருப்ப பாடலை பதிவு செய்து கேட்க காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் சார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் லாவடி வட்டத்தில் தனபால் மல்லிகா பேசுறேன்.
0: தனபால் மல்லிகா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாம் நல்லா இருக்கும். இன்றைக்கு பொழுது எப்படி போச்சு இன்னைக்கு உங்களுக்கு?
1: பொழுது ஏதோ போச்சு சார்.
0: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஏதோ போச்சுன்னு?
1: மழையதான் காணா.
0: ஆ, மழையதான் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க?
1: ஆமா சார், ஆமா சார்.
0: சரி சரி. எதிர்பார்க்கிற எல்லாமே சில நேரங்களில் நடந்து போறது இல்லை நமக்கு. சில நேரத்தில் கவுத்து விட்டு போயிடுது. அந்த மாதிரி நேரத்தில் நாம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த மழை மாதிரி
1: மழை பெஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார்.
0: ஆமா, இல்ல மழையை விட்டுருங்க. பொதுவா சொல்றேன், நிறைய எதிர்பார்க்குறோம், நடக்க மாட்டேங்குது.
1: நடக்க மாட்டேங்குது.
0: அந்த மாதிரி நேரத்தில்
1: நடக்க மாட்டேங்குது.
0: நம்ம எப்படி இருக்கணும்?
1: எப்படி இருக்கணும்? நம்ம வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்.
0: நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அதை நினச்சி கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டால் நோய் வந்துடும்.
1: ஆமாம் சார், ஆமாம் சார்.
0: சரி, சந்தோஷமாகவே இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். என்ன பாட்டாக இருக்கலாம் அது?
1: ராசுகுடியில் வந்து இந்த பாளையத்து பொண்ணம்மா, அந்த பாட்டை போடுங்க சார்.
0: கேட்டுருவோமா?
1: பாக்கியராஜுக்கால எல்லாத்துக்கும் அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் சார்.
0: எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு கேட்டால் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்கல்ல? இப்போ
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். அவர் இறந்து விட்டார்ல, அதனால சார்.
0: அவர் அவரோட நினைவா இந்த பாடல்?
1: ஆமா சார், ஆமா சார்.
0: பாடல் கேட்கலாமா?
1: ஆ, கேட்கலாம் சார்.
2: எங்க பொண்ணுங்க ரொம்ப தங்கமான பொண்ணுங்க, சொத்து இருக்கு, வரட்டு சொத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, விவசாயத்துல பெரிய படிப்பு படிச்சிருக்குங்க. அப்படிப்பட்ட எங்க பொண்ண இந்த ஊருக்கார யாரோ ஒருத்தர் பின்னால சுத்தோ சுத்துன்னு சுத்தி டாவ அடிச்சிட்டாருங்க. அப்புறம் என்னன்னா,
3: நிறுத்துங்கய்யா, நீங்க ஏன் வள வளன்னு ராமாயணம் படிச்சுட்டு இருக்கீங்க? அது யாருன்னு அது வாயாலே சொல்லட்டுமே. ஏமா, நீ யாரு, எந்த ஊரு, என்ன சமாச்சாரம் சொல்லுமா? அட சொல்லமா,

0: வீட்டுக்காரர் பேரை சொல்லலாங்களா?
1: அத சொல்லாம எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? அட சும்மா சொல்லுமா.
0: வீட்டுக்காரர் பேரை சொன்னே ராசு குட்டி ராசு குட்டி, அவன் பேசுகிற பேச்சு எல்லாம் சீனி கட்டி, அட கண்ணு

0: இரவு இசை இனிமை கேட்டிணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்மோடு இணையும் அடுத்த நேயர் வணக்க வணக்கம்.
1: யாழிசையின் கீதங்களாய் திகழும் திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு அன்பான சார்பருக்கும் இனிய இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா.
1: மதுரையிலிருந்து உங்கள் நிமிஷம் ஆண்டனி.

0: ஐயா.
1: எப்படி சார் இருக்கீங்க?
0: நலமாக இருக்கும். குரல்லையே ஒரு ஞானம் புதிந்த ஆள் மாதிரி தெரியுறீங்க. என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
1: கண்டிப்பாக சார், பாட ரொம்ப ரேனான பாடல் சார். ஸ்ரீதேவ் அம்மாக்கு குரு திரைப்படம், ஸ்ரீதேவ் அம்மா குரல் கொடுத்துருப்பாங்க, ஜானகி அம்மா, நான் வணங்குகிறேன் என்ற பாடல் சார்.
0: கேட்டலாமா?
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
0: நன்றிங்க, நன்றி
1: நன்றி சார், நன்றி.

0: இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கக்கூடிய அன்பர் யார் என்று பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கீழே கனக பேசுறேன் சார்.
0: கனகவேல்.
1: ஹலோ சார்.
0: கனகவேல், சரிதானே?
1: கணபதி. கணபதி
0: கணபதி, நலமா இருக்கீங்களா?
1: வணக்கம் சார். நல்லா
0: நல்லா இருக்கும். என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: புதியவர்கள் வந்து பாட்டு போகும்.
0: சரி, பாடல் ஒருத்தர் கேட்கலாம்.
1: ஆ ஓகே சார்.
0: நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ. நன்றி சார்.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இரவு இசை இனிமை. நேர்களே, நம்ம அதிர்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நமக்கு பிடித்த கருப்பு வெள்ளை கானங்களை கேட்டு ரசிக்கலாம். தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-3-1-246-102-1 அல்லது 240-102-1. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இப்போ நாம் கேட்கலாம் நியூஸ் அட் 9.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி இனிய ராகம். இரவின் மென்மையான அமைதியில் யாவரின் நெஞ்சமும் மஞ்சத்தின் பக்கம் கொஞ்சம் மயில் கொண்டிருக்கும். மயில் கொண்ட நெஞ்சிற்குள்தான் எத்தனை எத்தனை மாய மர்ம யுத்தங்கள், சொல்லவோ முடியாமல் விழுங்கவோ முடியாமல் அகிம்சையும் செயல் அலைம்பாய்ந்து கொண்டிருக்கும் இந்த நெஞ்சம். அதை வாஞ்சையுடன் தெளிவிக்கொள்ள, தடுமாறாமல் தடம் மாறாமல் மென்மைப்படுத்த, தெளிவுபடுத்த இரவின் மடியில் இசையின் பிடியில் உங்களின் கைப்பிடிக்கிறது இனிய ராகம்.

0: நேரம் 9:21:22. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில்.
2: நான் ரமேஷ்ங்க, திருச்சி அன்பில் தன்மையிலே மேலாண்மை கல்லூரியில் தொழில் துறையில் பேராசிரியர் மன்ற தலைவராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா எல்நினோ, காலநிலை மாற்றங்கள், அதிக வறட்சி, அதிக வெப்ப அலை, இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஏன் நடக்குது, இதனால விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது, அதை எப்படியெல்லாம் நம்ம எதிர்கொள்ளலாம் பற்றி நாளைக்கு நம்மளோட திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் பேசியிருக்கிறேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் எங்கூட பகிர்ந்துக்கலாம்.
1: நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4431 என்ற முன் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் ஒரு எண்ணான 246-102-1 என்ற எண்ணை அழைத்து பங்கு பெறலாம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒரு நாள் ஒரு கனவு, அந்த படத்திற்காக ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல்.

நேரம் 9:28. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம். நிகழ்ச்சியிலேனே என்றும் ஆனந்தம் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல்

நேரம் 9:39. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவின் மடியில் இசையின் பிடியில். இது இனிய ராகம். நிகழ்ச்சியிலேயே பிளஸ் டூ படத்திற்காக ஜெய் மற்றும் ஹரிஷ் ராகவேந்திரா பாடியுள்ள பாடல்

நேரம் 9:45. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உடன் இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம்.

0: சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில்.
1: நான் ரமேஷ்ங்க, திருச்சி அன்பில் தன்மையில் மேலாண்மை கல்லூரியில தொழில் துறையில பேராசிரியர் மன்ற தலைவராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா எல்நினோ, காலநிலை மாற்றங்கள், அதிக வறட்சி, அதிக வெப்ப அழை, இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஏன் நடக்குது, இதனால விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது, அதை எப்படியெல்லாம் நம்ம எதிர்கொள்ளலாம் பற்றி நாளைக்கு நம்மளோட திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் பேச இருக்கிறேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கலாம்.
0: நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4431 என்ற முன் இணைப்பு என்னோட 240 102.1 மற்றும் ஒரு எண்ணான

0: 0546 46 102 என்ற எண்ணை அழைத்து பங்கு பெறலாம்.
1: நேரம் 9:51 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இனிய ராகம் நிகழ்ச்சியிலேனே ஜி படத்தில் மது பாலகிருஷ்ணன் மதுஸ்ரீ பாடியுள்ள பாடல்

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இனிய ராகம். மீண்டும் இனிய ராகம் நிகழ்ச்சி நாளை இரவு 9:15.

0: நேரம் 10:01. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது பங்கேற்று கேட்டு மகிழும் ஞாபகம் வருதே நேரலை. இதயத்திற்குள் சேமிக்கப்பட்ட இசை ஓவியங்கள் இளைப்பாறும் நேரத்திலும் இதமான இரவு நேரத்திலும் நினைவுகளுக்கு வண்ணங்கள் தீட்டி கவிதைகள் எழுதி சுகராகம் மீட்டி வாழ்க்கையை அழகாக்கும் பொழுதுகளை வளமாக்கும் அப்படி நினைவில் நிற்கும் காலமரவாத காவிய கானங்கள் நாம் அனைவரும் கேட்டு மகிழ நேரலையில் ஞாபகம் வருதே. நீங்களும் இன்றைய நேரலையில் இணைந்திட நமது நிலையத்தின் தொலைபேசி எண்களான 0431 240-102-1 புதியவர்களும் 246-102-1 மற்ற யாவரும் வரலாம். இன்றைய ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சிக்கு இணைப்பில் வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உங்களுடைய
0: பேச்சு ரொம்ப தெளிவா இருக்கு.
1: டீ கடை வச்சு ஓட்டுறேன், அப்ப பேட்டரி போட்டு எவரடி பேட்டரி போட்டு ஓட்டுறது.
0: சரி சரி சரி, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கணும்னு ஆசிரியோட வந்திருக்கீங்க? என்ன பாடல்?
1: மஞ்சள் குமார் வாராய், திருச்சி லோகநாதன்
0: அவர் பாடின பாடல் வாராய் நீ வாராய் அப்படின்னு. நீங்க கேட்டோம் வந்துருச்சு பாட்டு, கேட்கலாமா?
1: வணக்கம், ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க.

0: நேரம் 10:06. ஞாபகம் இருதய நேரலை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அரியலூர்லேருந்து லதா பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா? நலமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு உயர்ந்த மனிதன் படத்துல இந்த நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவா அந்த சாங் வேணும் சார்.
0: பாடல் வருது, கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி சார். நன்றி.

0: நேரம் 10:11:26. ஞாபகம் வருதே, நேரலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்து இணைந்திருக்கக்கூடிய நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம், உடையார்பாளையம் அஜிம்.
0: அஜிம் ஐயா, நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கேன் சார்.
0: கடையெல்லாம் அடைச்சா?
1: இன்னைக்கு
0: எப்படி வியாபாரம், எப்படி போச்சு இன்னைக்கு?
1: சூப்பரா இருக்கு சார்,
0: அருமையா இருந்தது.
1: நித்தம்
0: வாரத்தின் முதல் நாள் அப்படின்றதுனாலயா இல்ல பொதுவா எல்லா நாட்களுமே அப்படிதானா? அருமையா இருக்கு. வாடிக்கையாளர்களை வந்து நிரந்தரமா தக்க வச்சுக்கிறதுக்கு உங்களின் யுக்தி என்ன?
1: வாடிக்கையாளர்கள்
0: நாங்க தான்.
1: புதிய நேயர்கள் சொல்றீங்களா?
0: இல்ல இல்ல, கடைக்கு வர வாடிக்கையாளர்கள்
1: சொல்றேன். ஆமா, கடைக்கு வர வாடிக்கையாளர்கள் நித்தம் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது அவங்களுக்கு உள்ள மரியாதை இருக்குது பாருங்க, வாங்க அப்படின்னு அன்பா வரவே இருக்கணும். ரெண்டு குழந்தைகளோட வராங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு ஒரு ரெண்டு மிட்டாய் கொடுத்தோம்னு
0: வச்சிங்களேன். அது ஒன்றும் கிராமப்புறங்களில் தான் அந்த பண்பாடு கலாச்சாரம் இன்னும் இருக்குது தெரியுமா?
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: டவுன்லாம்
1: கிராமங்களில் அந்த மாதிரி இருந்தால் தான் வியாபாரமே பண்ண முடியும். ஆமாம்,
0: சரிங்க. என்ன பாடல் இன்னைக்கு கேட்கலாம்?
1: எனக்கு வந்து குலமகள் ராதை படத்துல உலகம் வீதியிலே அடங்குது அந்த பாட்டு கொடுங்க.
0: நீங்க மிட்டாய் கொடுக்குற மாதிரி இது, நாங்க உங்களுக்கு கொடுக்கறது.
1: நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.

0: 10:16, 30 நொடிகள். ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியில் அடுத்த இணைப்பில் வந்திருக்கக்கூடிய அன்பரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சுப்பலட்சுமி சார்.
0: சுப்பலட்சுமிமா, நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு.
0: சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டாச்சு சார்.
0: சரி, அந்த நிறைவோட என்ன பாடல் கேட்க வந்திருக்கிறீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி?
1: கடகோட்டிலிருந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்தோம், அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: பாட்டுக்கு பாட்டு எடுத்துடலாம் இப்ப?
1: சரிங்க சார்,
0: கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி, வணக்கம்.

0: 10:23. ஞாபகம் வருதே நேரலையில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் கூறும் அன்பர்.
1: திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் சார்.
0: அருமை அருமை. என்ன பாடல் டெய்லர் ஐயாவுக்கு இன்னைக்கு?
1: எனக்கு வந்து சிவாஜி கணேசன் ஐயா நடிச்ச படம், சாவித்ரி அம்மா நடிச்சிருப்பாங்க, அன்னையின் ஆணை அப்படிங்கிற ஒரு படத்துல டிஎம்எஸ்ஐயும் சுசிலாவும் பாடியிருப்பாங்க. கனவின் மாயா லோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போம். நல்லா அந்த பாடல் காட்சி அருமையா சாவித்ரி அம்மா டான்ஸ் ஆடிருப்பாங்க.
0: உங்க வீட்டுல இருக்கவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க நினைக்கிறேன். பாடி பாடி வீட்டுல எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: நன்றி,
0: வணக்கம்.
1: நன்றி சார். நன்றி.

0: 10:27 நிமிடம் 50 நொடிகளில் ஞாபகம் வருதே நிகழ்ச்சிக்காக இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: திருமணமேடு.
0: சரிம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் சகோதரிக்கே?
1: சிவந்தமன் படத்துல இருந்து பட்டத்து ராணி பாடல்
0: வருது, கேட்கலாமா?
1: ஓகே சார், ரொம்ப நன்றி.
0: நன்றிம்மா, நன்றி, வணக்கம்.

0: நேரம் 10:35. ஞாபகம் வருதே, நேரலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க இணைந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளம், வருக வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நல்லதா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருவடை வட்டம் நெய்க்குப்பை தோப்பத்தை மூர்த்தி பேசுறேன்.
0: நெய்க்குப்பை மூர்த்தி, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்
0: சார். சரி சரி, என்ன சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்டோம், ஒரு சிரிப்பு வருது, என்ன காரணம் அது? சரி, இப்போ அன்பா கேக்குற என்ன பாடல் வேணும்?
1: கௌரவம் பாட்டு
0: கேட்கலாமா?
1: நன்றி
0: நன்றி நன்றி, வணக்கம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில்.
1: நான் ரமேஷ்ங்க, திருச்சி அன்பில் தன்மையில் மேலாண்மை கல்லூரியில் தொழில் துறையில் பேராசிரியர் மன்ற தலைவராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா எல்நினோ, காலநிலை மாற்றங்கள், அதிக வறட்சி, அதிக வெப்ப அழை, இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஏன் நடக்குது, இதனால விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது, அதை எப்படியெல்லாம் நம்ம எதிர்கொள்ளலாம் பற்றி நாளைக்கு நம்மளோட திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் பேச இருக்கிறேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் எங்கூட பகிர்ந்துக்கலாம்.
0: நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4431 என்ற முன் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் ஒரு எண்ணான 246-102-1 என்ற எண்ணை அழைத்து பங்கு பெறலாம்.
2: நேரம் 10:41. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நேரலை.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க இணைந்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்யா. கரூர் மாவட்டம் காவல் காரம்பட்டியிலிருந்து தங்கராஜ் பெரியக்கா பேசுறேன். அன்பு பிரசாண்டுக்கு இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் ஐயா. ஐயா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்களா சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சிங்க. நீங்க?
1: நான் சாப்பிட்டுதான். நம்ம ஆட்டுக்குட்டிகளோட ஆடு மாடுகளோட படுத்திருக்கிறேன். ஆனா திருடிங்க கிராமத்துல தூக்கி போடுறாங்க ஆட்டுக்குட்டியெல்லாம். அதனால ஆட்டுக்குட்டியே படுத்துக்கிறதுயா.
0: சரி சரி. உங்களை இப்ப பாதுகாக்கிறது இப்ப பெரிய வேலையா இருக்கு உங்களுக்கு.
1: ஆமையா, அது கிராமத்துல இருக்கிறதுனால சாமையா மம்மலாம் வர்றாங்க, தலையில சட்டியை போட்டுட்டு வந்துடுறாங்க கலவழியில.
0: சரிங்க சரி. என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: எனக்கு அரசலங்குமாரியில இருந்தயா காமசோரி ஏத்தி ஸ்ரீ ராமநாதன் இசையமைத்து சி எம் சவுந்தரராஜன் எல்லா சி எம் சவுந்தரராஜன் சீரியல் எஸ் கோவிந்தராஜன் ஐயா ரெண்டு பேரும் பாடின பாட்டு
0: நன்றி. வணக்கம்.

0: 10:45 30 ஞாபகம் மரதே நேரலை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கங்கய்யா. புதுக்கோட்டை மாவட்டம் திண்டலூர்ல இருந்து பழனிப்பட்டையார் பேசுறேங்கய்யா.
0: திண்டலூர்.
1: ஆமா,
0: பழனிப்பட்டையார்.
1: ஆமாங்க.
0: சரிங்க, நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க.
0: சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டாச்சுங்கய்யா.
0: சரி, இன்னைக்கு வேலையை வெட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
1: போயிட்டு வந்துட்டோங்கய்யா.
0: எப்படி இருந்தது இன்னைக்கு வேலையெல்லாம்?
1: வேலை என்ன, இந்த 100 நாள் வேலைக்கு போறது, அதெல்லாம் இப்போ ஆரம்பிக்கலங்கய்யா.
0: ஆஹா, இன்னைக்கு எங்கே போயிருந்தீங்க?
1: நீ வீட்டில் தான் இங்கே இருந்தேன்.
0: சரி, இப்போ என்ன பாடல்?

0: 10:49 40 நொடிகள் இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆ வணக்கம்.
1: சரவணவேலு பேசுகிறேன்
0: சார். சரவணவேலு
1: கீழப்பலூர் அரியலூர் வட்டம் அரியலூர் மாவட்டம்.
0: சரிங்க. இதுக்கு முன்னாடி அண்மையில் எப்போ பேசுனீங்க?
1: திருச்சூரத்தில்
0: கேட்டேன். பாடல் வந்து உங்களுக்கு என்ன வேணும்?
1: பிஎம்எஸ் பாடல்.
0: ஆ, நீங்கள் இதான் முதல் முறையாக பேசுகிறீங்களா?
1: விருப்ப
0: பாடல் வருது கேட்கலாமா?
1: நன்றி,
0: வணக்கம்.
1: ரொம்ப நன்றி சார்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில்.
1: நான் ரமேஷ்ங்க, திருச்சி அன்பில் தன்மையில் மேலாண்மை கல்லூரியில் தொழில் துறையில் பேராசிரியர் மன்ற தலைவராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா எல்நினோ, காலநிலை மாற்றங்கள், அதிக வறட்சி, அதிக வெப்ப அலை, இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஏன் நடக்குது, இதனால விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது, அதை எப்படியெல்லாம் நம்ம எதிர்கொள்ளலாம் பற்றி நாளைக்கு நம்மளோட திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் பேச இருக்கிறேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் எங்கூட பகிர்ந்துக்கலாம்.
0: நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4431 என்ற முன் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் ஒரு எண்ணான 246-102-1 என்ற எண்ணை அழைத்து பங்கு பெறலாம்.
2: 10:55 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இனிய நிகழ்ச்சி இது. ஞாபகம் வருது நேரலை. காவிய கணங்களை நேயர்கள் நேரலையில் பங்கேற்று கேட்டு பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நிறைவாக பாடல் கேட்க இணைப்பில் வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
3: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
2: சிவசுப்பிரமணியனையா? என்ன செய்றீங்க?
3: விவசாயம் தான் சார்.
2: சரிங்க. சரி சரி. இப்போ எப்படி, என்ன மழையெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு போதுமான அளவுக்கு பெஞ்சிட்டு இருக்குதா?
3: இல்லை சார், மழையே பெய்யல சார்.
2: நம்ம இப்படி கிணற்று பாசிட்டோமா?
3: வெப்பம் தான் கடுமையா இருக்கு.
2: வெப்பம் கடுமையா இருக்கு.
3: ஆமா.
2: ஏதோ திரும்ப இப்போ ஏதோ 2 நாள் மழை சொல்லியிருக்காங்க, பார்ப்போம்.
3: காவிரிலையும் தண்ணி இல்லை, வறண்டு போய் கிடக்கு.
2: அதுக்கு தான் காரணம் இந்த எல்நினோ அப்படின்றது தான் காரணம்.

0: மாதிரி விவசாயிகளுக்கு
1: ஆமாம்
0: வந்து இந்த காலநிலை மாற்றத்தினால என்னென்ன பிரச்சனைலாம் வருது, இதை எப்படி எதிர்கொள்ளணும்
1: ஆமாம்
0: அப்படின்றதுக்காக தான் நாளை காலையில் 9 மணிக்கு நம்ம வசந்தலைப்பு நிகழ்ச்சி நீங்கள் அவசியம் கேட்கணும்.
1: சரி சார்,
0: உங்களுக்கு
1: கேட்கலாம்
0: அதில்
1: சார்.
0: ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் அதுக்கு இதே நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்க ஐயா கிட்ட நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் தெளிவுபடுத்திக்கலாம்.
1: அவசியம் கேட்கலாம் சார்.
0: ஆமாம், ஏன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இது. அந்த
1: ஆமாம் ஐயா,
0: நேரத்துக்கேற்ற ஒரு நிகழ்ச்சி நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வசந்த அழைப்பில் இருக்குது.
1: சரி சார்.
0: நிச்சயமாக கேட்கணும், ஏன்னா எதிர்பார்த்து மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் கடுமையான வெப்பம்லாம் அடிச்சுட்டு இருக்குது.
1: ஆமாம், வெப்பமாக இருக்கு சார்.
0: அதெல்லாம் என்ன காரணம்
1: ஆக்சுவலி
0: ஏன் அப்படின்றத தான் நாளைக்கு விளக்கம் சொல்ல வர்றாங்க.
1: அதான் பூமி வெப்பமயமாயிட்டுது, முந்தைய ஓசன் படம் வெப்பமயமாயிட்டுது, இப்போ பூமியே வெப்பமயமாயிட்டுது.
0: ஆமாங்க, ஆமாம் ஆமாம்
1: இப்போ அக்னி நட்சத்திரம் போய் இப்போ வெப்பமாக வருது.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம் அண்மை அண்ணன் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிக பெருமக்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், நாளைக்கு நிகழ்ச்சி கேட்க சொல்லுங்கள்.
1: சொல்லுவேன் சார்,
0: என்ன
1: எல்லாத்தையும் சொல்லுவேன்
0: செய்யலாம்,
1: சார், வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் சார்.
0: ஆமாம், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றதெல்லாம் நாளைக்கு நம்ம அந்த நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி சார்.
0: இன்னைக்கு இப்போ உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இப்போ பழைய படம் வந்து படம் இரும்பு திரை பாடல், கையில் வாங்கினோம் பையில் போடலை, காசி போன இடம் தெரியல. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். பாடல் வருது.

நேயர்களை, நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. இனிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள், பங்கு பெற முயற்சித்த நேயர்கள், நிகழ்ச்சி கேட்டு சுவைத்த நேயர்கள் அத்துணை பேருக்கும் எமது நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துகள். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் பண்பலை வரிசை 102.1 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது ஒளிபரப்பு இதே அலைவரிசையில், அதாவது பண்பலை வரிசை 102.1 மெகாஹெர்ட்ஸில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். அதுவரை இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு சுவைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.